கோடை பண்பலை 100.5 இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி அறிவிப்பினை தொடர்ந்து ரசிக்கலாம். வசந்த விடியல் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் ஆலய விழா. 6:30 ரசிக்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:00 சுகமான காலை. 7:10 பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கு முக்கு தர்பார். 7:45 பிரித்தி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி இணையின் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வானவில். வானவில் தரும் தலைப்பு கல்வி எதற்காக அல்லது கல்வி கற்பதின் நோக்கம் என்ன. 9:30 ரசிக்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரையின் வெளியே வராத வெளிச்சங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11:00 தேடி வரும் பண்பலை. 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை ஆர்கேஜி இணையின் யாதுமாகி. 12:30 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 12:40 தமிழ் செய்தறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பகல் 1:00 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 ஆங்கில செய்தியறிக்கை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 டோல் தமாக்கா தூள். 2:45 வானொலிக்கு 90. 3:00 உயிரெழுத்து நேர்களின் விருப்ப பாடல்களோடு அரங்கேறும். திருப்பூர் செம்மாண்டம்பாளையம் சீதா அவர்களின் தெரிவிலிருந்து பலம் பெறும். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வண்ணத்தூரிகை, திக்குமுக்கு வண்ணத்தூரிகையாக வளம் பெறும். 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வண்ணத்தூரிகை. 5:00 காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்கேஜி நெய்யின் சித்திரச்ச வானம் இடைக்கால பாடல்களோடு இசைக்கும். 5:30 ரசிக்கலாம் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ஃப்ரீப்ஸின் சித்திரச்ச வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:10 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:30 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர். 7:00 ஆசிலோருக்கு கு. 7:30 சொந்த பந்தம் இடம்பெறும். 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளை சந்திக்க காத்திருக்கிறது. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் தருமபுரி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11:00 இடைவிடாத இசை மெட்டுக்களோடு இரவு சிறகு. நேயர்களே, இவை யாவும் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திருங்கள் இசைக்கும் வரை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டிமாதா பேராலய தேர்பவனியில் 1000கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தண்டுமாரியம்மன் ஆலயத்தில் கம்பம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவுக்கு வரும் செப்டம்பர் மாதம் மீண்டும் வருகை தருமாறு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் அழைப்பு விடுத்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஊஷு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் வசந்த பிடியில். காலை கதிரவன் கண் சிமிட்டி வரவேற்க வான்மகள் வசந்தம் காண வருகிறான். புதிதாய் பூக்கும் இன்னால் மகன மகிழ்ச்சியில் தூவும் பனிச்சாரலாய் வீதி இங்கு உதயமாக ஆதவன் ஒளிப்பட்டு அதிகாலை விடியலை தொடங்க கவலைகள் களைத்து கனவுகள் மலர்ந்து பொன்னகையோடு வரவேற்போம் வசந்த விடியலை.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாய் வான் புகழ் வல்லமனின் புதுமறை பொழிவு.
1: புதுமறை பொழிவு அதிகாரம் நல்குறவு குரல் எண் 1048.

0: நேற்று என்னை கொன்ற வறுமை இன்றும் வந்து என்னை துன்புறுத்துமோ? குறள் எண் 1048 அதிகாரம் நல்குறவு.
1: இன்றும் வருவது கொள்ளோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு.
0: நேற்று என்னை கொன்ற வறுமை இன்றும் வந்து என்னை துன்புறுத்துமோ? குறள் எண் 1048 அதிகாரம் நல்குறவு.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
3: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
2: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
3: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
2: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
3: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
4: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
6: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
5: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாது.

0: உங்களுக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
1: இப்போவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 and 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
2: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி வன்னியப்பர் கோயிலை தரிசிக்கலாம் என்று.

பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி ஆக்கப்பூர்வமாகவும் அழிவுபூர்வமாகவும் செயல்படும் ஆற்றல் கொண்டது. ஒருமுறை சப்த ரிஷிகளும் ஒன்றாக இணைந்து வேள்வியை மேற்கொண்டார்கள். ஆனால் என்ன காரணத்தாலோ அவர்கள் எதிர்பார்த்தபடி அக்னி தீ நாக்குகளுடன் கொழுந்துவிட்டு உயரவில்லை. ரிஷிகளுக்கு கோபம் உண்டது. தாம் மிக சரியாக நெறி தவறாமல் உரிய சம்பிரதாயங்கள் அனைத்தையும் அனுசரித்துதானே யாகம் இயற்றுகிறோம். ஆனாலும் அக்னி அதற்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லையே என்ற கோபத்துடன் அக்னி பகவானை ஒளியிழந்து போகுமாறு சபித்து விட்டார்கள். தன் அலட்சியத்தால் தனக்கு நேர்ந்த இந்த கதியைக் கண்டு கலங்கி அக்னி பகவான் ரிஷிகளை சரணடைந்தார். தனக்கு சாப விமோசனம் அருளுமாறு வேண்டிக் கொண்டார். அவர்களும் சிவலிங்கம் ஒன்றை நிறுவி வழிபட்டால் ஈசனருளால் அவர் தன் ஒளியை சக்தியை திரும்ப பெறுவார் என்று அறிவுறுத்தினார்கள். அதன்படி பூபுலகில் ஒரு நதிக்கரையில் சிவலிங்கத்தை சாபித்து ஆழ்ந்த பக்தியுடன் வழிபட்டார். அவருக்கு காட்சியளித்த ஈசன் அவருடைய சாபத்தை போக்கி அவர் பழகிபடி தன் சக்தியை மீட்டுக் கொள்ள அருள் செய்தார். வன்னி என்ற அக்னியின் பக்திக்கு செவிசாய்த்த ஈசன் வன்னீஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார். அந்த சிவலிங்கம்தான் இப்போதைய வன்னியப்பர் கோயிலில் மூலவராக இடம்பெற்றிருக்கிறது.

0: அக்னிக்கு ராமாயண காலத்தில் நற்பெயர் உண்டு. அதாவது ராவணனை வதம் செய்து சீதையை மீட்டார் ராமபிரான். ஊரார் சந்தேகத்துக்கு மதிப்பளித்து சீதையின் கற்பை சோதிக்க முற்பட்டார். அப்போது தீ வளர்த்து அதில் புகுந்து வருமாறு அவளுக்கு ஆணையிட்டார். அவள் கற்புக்கரசி என்பதாலும் ராமனை தவிர பெரிதொரு ஆண்மகனை நினைத்தவளல்ல என்பதாலும் அக்னி அவளை தீண்டவே இல்லை. தீக்குள் புகுந்தபோது எந்த தோற்றத்தில் காட்சியளித்தாலோ அதில் கொஞ்சமும் பழுதில்லாமல் அதைவிட புடம் போட்ட பொன்னாக சீதை மீண்டாள். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் இத்தலத்தில் தான் தவம் மேற்கொண்ட நதிக்கு ராமநதி என்று பெயரிட்டு ராமனுக்கும் சீதைக்கும் பெருமை சேர்த்தார். இந்த கோயிலில் குறிப்பிடத்தக்க அம்சம் இங்கே நவகிரக சந்நிதி இல்லாததுதான். அதற்கு பதிலாக மூலவருக்கு முன்னால் உள்ள மண்டபத்தில் நவகிரக எந்திரம் புடைப்பு சிற்பமாக காணப்படுகிறது. இத்தகைய அமைப்பை வேறெந்த சிவன் கோயிலிலும் காண இயலாது என்கிறார்கள். வைணவ தலமான சுசீந்திரம் தானுமாலையன் கோயிலில் அமைந்துள்ள நீலகண்ட விநாயகர் முன்னே உள்ள மண்டபத்தில் இதே போன்ற அமைப்பு இருக்கிறது. இந்த சிற்பத்தில் ராகு கேது கிரகங்கள் பாம்பு வடிவில் அமைந்துள்ளன. இவற்றை பாம்பாட்டி ஒருவர் ஆட்டி வைப்பது போல சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கால சிற்ப தோஷம், ராகு கேது தோஷம் என்று கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நவகிரக யந்திரத்துக்கு விசேஷ பூஜை செய்து நிவர்த்தி பெறுகிறார்கள். இந்த மண்டபத்தின் தூண் ஒன்றில் கற்பிணி தோற்றத்தில் அம்பிகை காட்சியருள்கிறாள். காமிக ஆகமப்படி உருவாகி இருக்கிறது இந்த கோயில். ஐந்து நிலை ராஜகோபுரம் நிமிர்ந்து நிற்கிறது. உள்ளே மிகப்பெரிய நடராஜர் சிற்பம், அணுக்கே விநாயகர், பாலமுருகன், அன்னபூரணி ஆகியோரை உளமாற தரிசிக்கலாம். தவிர பிரகாரத்தில் 63 தொகையடியார்கள், சப்த கண்ணியர், வீரபத்திரர், தட்சிணாமூர்த்தி, கன்னிமூளை கணபதி, நாகக்கண்ணியர், நாகலிங்கம், பூரணி புஷ்கலையுடன் லிங்க வடிவில் அழகிய நம்பி, சாஸ்தா, வள்ளி தெய்வானி, சமேத சுப்பிரமணிய, சனீஸ்வரர், சண்டிகேஸ்வரர், காலபைரவர் மற்றும் ஒரு தூணில் தன் வாளியை ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கும் ஆஞ்சநேயர் ஆகியோரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். இதுவரை தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி வன்னியப்பர் கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம்.

0: மற்றும் நாமக்கல்
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
4: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.
0: ஆர்கேஜி நெய்
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
7: உலகம் விரும்பும் சுவை ஆர்கேஜி நெய்
0: வழங்கும். வசந்த விடியல்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
8: நிறுவனங்கள். 7382812345 or visit www.mahindra.org.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
9: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: UGC அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. UPSC, TNPSC போன்ற தேர்வுகளுக்கான பயிற்சி, விடுதி மற்றும் பேருந்து வசதிகளுடன் கூடிய கல்வி நிறுவனம். PSG College of Education, சங்ககிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ PSG மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு சாலை, சங்ககிரி. தொடர்புக்கு 9842949255, 9658855300.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
10: கோடை பண்பலையின் 1.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழுக்கான குட்டி பாப்பா வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: அஸ்மிகா.
0: அஸ்மிகா, அழுக்க இந்த கொண்டை பட்டுட்டீங்களா? இது யார் போட்டு விட்டாங்க?
1: அம்மா.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: வித்யாசாகர்.
0: ஓ, உங்க படிக்கிறீங்களா? அங்க உங்க மேம் என்ன சொல்லி தருவாங்க? ஏபிசி சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சொல்றீங்களா? எங்க சொல்லுங்க. அழகா சொல்லிட்டீங்க. சரி சரி, இந்த கால் கொலுசு யார் வாங்கி கொடுத்தா?
1: அம்மா.
0: அழகா இருக்கு. அம்மா பேர்
1: என்ன?
0: அப்பா பேர்
1: என்ன?
0: ராஜலிங்கம். அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? இல்லையா? ஆஹா, உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கா?
1: அம்மா, அப்பா, நானே.
0: நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: லெமன்.
0: லெமன் சாதம் சாப்பிட்டீங்களா? இந்த வளையல் யார் வாங்கி கொடுத்தது?
1: அம்மா.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளாயி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்.
1: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
0: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
1: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
0: உலக தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
1: ஜென்னிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
5: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
6: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
5: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
9: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
12: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில்

0: கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
1: கிளப்ஸ், ஃபோரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
0: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை.

கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 18,00,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார்.

0: நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிரணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த 1000 பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டிமாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பள்ளி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரியே வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பா நதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில், திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பரோட புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட

0: பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
4: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
5: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.
0: ஆர்கேஜி நெய்
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
7: உலகம் விரும்பும் சுவை ஆர்கேஜி நெய்
0: வழங்கிய வசந்த விடியல்.
8: இன்னும் ரசிக்கலாம் அழகான வேளையில் சுகமான காலை.

இனிய வணக்கம் நேர்களே. மாற்றம் பிறரிடம் எதிர்பார்ப்பதோ அல்லது பிறரை மாற்றுவதோ அல்ல, நம்மை நாமே திருத்திக் கொள்வதும் மாற்றிக்கொள்வதுமே சிறந்த மாற்றம். அதைவிட மாற்றம் வேறொன்றும் இருக்காது. கோடை பண்பலை 100.5 இப்போது ஆரம்பமாகிறது.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
9: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339. 8:30
0: கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
10: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

மின் தடை பற்றிய அறிவிப்பு. கொடைக்கானல் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கொடைக்கானல் நகர், வில்பட்டி, பூம்பாறை, மன்னமனூர், கவுஞ்சி, பூண்டி, கூக்கால், பழம்புத்தூர், குண்டுப்பட்டி, பெருமாள் மலை, பிஎல்செட், கோம்பைக்காடு, பண்ணைக்காடு, ஊத்து, தாண்டிக்குடி, மங்களம் கொம்பு, குப்பம்மாள்பட்டி, கேசிப்பட்டி, பெரியூர், பாச்சலூர், கடைசிக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என மின் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.

காற்று தூரிகையின் இசை ஓவியம் இது உங்க கோடி பன்மலை 100.5 சுகமான காலை கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்களே, இன்னைக்கு காலையில 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கக்கூடிய வானவில் வர இருக்க தலைப்பு கல்வி எதற்காக, இல்லைனா கல்வி கற்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு வானவில். படிக்கணுன்றதுக்காக படிக்கக்கூடாது இல்லைங்க, ஏன் படிக்கணும், கல்வி எதற்காக நம்ம கற்றுக்கணும், அதை சொல்லவாங்க கோடை பன்மலைக்கு இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை,
7: வழங்கும் மனதோடு ராகம். இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
9: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி அமராவதி புதூர் காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
0: 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், வழங்கும் மனதோடு ராகம்.
10: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
8: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
7: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
9: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
0: 8:30க்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் வீரபாண்டே கௌமாரி அம்மன் ஆலயம் அருகிலிருந்து வலமர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
1: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் மட்டுதாவணி மதுரை.
1: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை
10: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
12: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
15: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
16: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
15: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
16: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
15: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
16: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
17: அண்ணா வணக்கம்.
18: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, இன்று உங்களுக்கு விடுமுறை, குடும்பத்தோடு வெளியில் சென்று இந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடி விட்டு வாருங்கள். சொல்ல மறந்து விட்டேனே, உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேண்டும் என்றால் நம்முடைய காசாளரிடம் சொல்லி இருக்கிறேன், எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள்.
17: என்னால் நம்பவே முடியவில்லையே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய மன்னரின் வாயிலிருந்து தான் வருகின்றனவா? மன்னா, ஒரே ஒரு நிமிடம், உங்களை தொட்டுக் கொள்ளட்டுமா?
18: ஏன் அமைச்சரே, எதற்காக?
17: இல்லை, நான் காண்பது கனவா இல்லை நனவா என்பதே எனக்கு புரியவில்லை, அதனால்தான் மன்னா. ஏன் மன்னா கிள்ளுகிறீர்கள்?
18: நீங்கள் காண்பது நிஜம்தான் அமைச்சரே, கனவல்ல.
17: அதை கூட அடுத்தவரை துன்பப்படுத்திதான் நிரூபிக்க வேண்டுமா? சரிமண்ணா, திடீரென உங்களுக்கு என்ன ஆனது? ஏன் இன்றைக்கு இவ்வளவு நல்லவராக இருக்கிறீர்கள்?
18: அமைச்சரே, இன்று May 15 உலக குடும்ப தினம்.
17: ஓ அப்படியா மன்னா, அதனால தான் இந்த மாற்றமா உங்களிடம்?
18: ஆமாம் அமைச்சரே, படிப்பு வேலை என பல திசைகளிலும் பிரிந்திருந்தாலும் குடும்பத்தோடு ஒரு நாளாவது இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் கிராமங்களில் இன்றைக்கும் திருவிழாக்களை கொண்டாடுகிறார்கள். பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் என பல பண்டிகைகளை கொண்டாடுவதும் உறவு பாலத்தை இணைப்பதற்காக. நாம் இருவர் நமக்கொருவர் என்று வாழும் இன்றைய கால 2K பிள்ளைகளுக்கு தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி,

0: அக்கா தங்கை என இத்தனை பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்தவர்களை பற்றி தெரிந்திருக்க நியாயம் இல்லைதானே?
1: ஆமாம் அண்ணா, உண்மைதான். இன்றைக்கு குடும்பங்கள் சுருங்கிவிட்டன. 10-20 பேர் இருந்த கூட்டு குடும்பங்கள் இன்றைக்கு தனி குடித்தனங்கள் ஆகிவிட்டன.
0: சரிதான் அமைச்சரே. இப்படி தனி குடித்தனங்களாய் மாறிவிட்டதனால் ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? குழந்தைகளை நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டிய பெற்றோர்களின் கடமை இன்றைக்கு பெரும் சுமையாக மாறிவிட்டது. கூட்டு குடும்பம் என்பது வாழ்வதற்கான பயிற்சிகளை வழங்கும் பயிற்சி கூடமாக இருந்தன அமைச்சரே. மகிழ்ச்சி, கோபம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, இப்படி எல்லா பயிற்சிகளையும் தருகிற பயிற்சி கூடங்களாக இருந்தன அமைச்சரே. வழிகாட்டிகளை விடவும் வாழ்ந்து காட்டியவர்கள் உன்னதமானவர்கள் இல்லையா? இன்றும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வலிமையான வாழ்ந்து காட்டிகளாய் எளிமையான நேர்மையான வாழ்வை வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் வாழும் கூட்டு குடும்பங்களை வணங்குவோம். நம் தர்பாரின் சார்பில் அனைவருக்கும் உலக குடும்ப தின வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்வோம்.
1: அருமை அருமை மன்னா, கூட்டு குடும்பங்களின் தேவையை சிறப்பாக எடுத்து சொன்னீர்கள். சரிமனா, நானும் இந்த உலக குடும்ப தினத்தை கொண்டாடுவதற்கு 1,00,000 ரூபாயை நம்முடைய காசாளரிடம் வாங்கிக் கொண்டு செல்கிறேன்.
0: 1,00,000 என்ன அமைச்சரே, 2,00,000 ரூபாயாக வாங்கிக் கொண்டு செல்லுங்கள்.
1: என்ன, 2,00,000? சொக்கா, 2,00,000? 2,00,000 மன்னா மன்னா, எங்க எங்க உங்கள் கையை கொடுங்கள்.
0: எத்தனை லட்சங்கள் வாங்கினால் என்ன அமைச்சரே, எல்லாம் உங்கள் சம்பளத்தில் பிடிக்க போவதுதானே.
1: என்ன,
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
12: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கும் மனதோடு ராகம்.
13: நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மாட்டுத்தாவணி மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்.
1: பிரித்வி விமன்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிரித்வி, பிரித்வி விமன்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிரித்வி,
0: இன்று
2: மே 15
0: வாழ்வாதாரத்திற்கான வாழ்விட மாற்றம்,
2: பணியின் காரணமாக பல நாடுகளில் குடிமாற்றம்,
0: சூழ்நிலையால் இளைஞர்கள் பல இடமாற்றம்,
2: குடும்ப கட்டமைப்பில் விரிசலால் தடுமாற்றம்,
0: வெளிநாட்டு மோகத்தினால் போகும் ஒரு கூட்டம்,
2: நம் நலவாழ்வின் ஆதாரம் குடும்பம்,
0: அதன் அமைப்பிற்கு வரலாமோ பங்கம்,
2: அமைந்தது சர்வதேச குடும்ப தினம்,
0: அது குடும்ப நேசர்களுக்கு சுப தினம்,
2: குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வலியுறுத்தி
0: சர்வதேச குடும்ப தினம் என்ற நாளை நிலைநிறுத்தி
2: மே 15 சர்வதேச குடும்ப தினம் என்று.

0: ஒரு முழு சுற்றுக்கால அளவின் இருபடி
1: நீள்வட்ட சுற்றுப்பாதையில்
0: பெரிய அச்சின் பாதியின் நேர்சார்புடையது முப்படி.
1: சொல்வது கெப்லரின் மூன்றாவது விதிப்படி.
0: கோள்களின் இயக்கம் கண்டறியப்பட்டது இவரின் கூற்றுப்படி.
1: 1604 அவர் கண்டுபிடித்த
0: புதிய விண்திரளை இன்று அழைக்கின்றனர்
1: கெப்லர் சூப்பர்நோவா என்று.
0: 1618
1: அறிஞர் ஜோஹான்ஸ் கெப்லர்
0: தனது மூன்றாவது கோள் இயக்க விதியை நிறுவிய நாள்
1: என்று.
0: இடத்திற்கு இடம் எடுத்துச் செல்லத்தக்கது.
1: பல நூறு குண்டுகளை ஒன்றன் பின் ஒன்றாக சுடுவது போல் வடிவமைக்கப்பட்டது.
0: கிராம் மக்சிம் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது.
1: காலிபர் என்னும் அளவால் துப்பாக்கி ரவையின் அளவு தீர்மானிக்கப்படுகிறது.
0: 1718
1: இயந்திர துப்பாக்கி

0: கான காப்புரிமத்தை
1: லண்டனை சேர்ந்த ஜேம்ஸ் பக்கில் பெற்ற தினம்
0: இன்று.
1: ஆப்கானிஸ்தான் அந்நிய சக்தியால் ஆளப்பட்டது.
0: சோவியத் படையை வெளியேற்ற
1: முஜாஹிதீன்களுக்கு பிற நாட்டு உதவிகளும் கைகோர்த்தன.
0: மாஸ்கோவில் ஏற்பட்டது அரசியல் பிரளயம்.
1: அதனாலும் ஆப்கானிஸ்தானிலிருந்து சோவியத் படைகள் வெளியேற கட்டாயம்.
0: 1988
1: எட்டாண்டு போருக்கு பின்னர்
0: சோவியத் துருப்புகள்
1: ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய தினம்
0: இன்று.
1: பிரான்ஸ் நாட்டின் இயற்பியலால
0: மின் அழுத்த விளைவு,
1: காந்தவியல்,
0: படிகவியல்,
1: கதிரியக்க கண்டுபிடிப்புகளின் முன்னோடிகளுள் ஒருவர்.
0: 1903
1: ஹென்றி பெக்கோரல்,
0: மேரி கியூரி ஆகியோருடன் சேர்ந்து
1: இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற
0: பியரி கியூரி அவரின் பிறந்த தினம்
1: இன்று. இந்திய தரைப்படையின் முதல் படைத்தலைவர்,
0: இந்திய ராணுவத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார்.
1: கர்நாடகத்தில் குடகில் பிறந்தார்.
0: இந்திய ஜனாதிபதி ஜெய்சிங்கிடம் ஃபீல்ட் மார்ஷல் பட்டம் பெற்றார்.
1: 1993
0: இந்திய ராணுவத்தின் முதலாவது தளபதி கரியப்பாவின் நினைவு நாள்
1: இன்று.
0: 1960-70
1: தமிழ்,
0: தெலுங்கு,
1: மலையாள திரைப்பட உலகின் இசைத்துறையில்
0: முடிசூடா மன்னர்களாக விளங்கியவர்கள்
1: விஸ்வநாதன்,
0: ராமமூர்த்தி
1: இருவரும் இணைந்து இசையமைத்த படங்கள் 700 தாண்டும்.
0: விஸ்வநாதனிடம் இருந்து பிரிந்த ராமமூர்த்தி இசையமைத்த படங்கள் 19.
1: பட்டியலில் முன்னிருப்பது 1966 வெளியான
0: சாது மிரண்டால்,
1: மெல்லிசை மன்னர் டி கே ராமமூர்த்தி
0: பிறந்த தினம் என்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோ பிருத்வி விமென்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமென்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமென்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.

0: தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
1: கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி அக்கறையுடன் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டீ ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன்.
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: ஆர்கேஜி நெய் இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
9: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
10: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RBS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
11: RBS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9994396014.
10: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
12: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
13: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
14: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
15: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
16: கோடை பண்பலை 100.5 கேட்டுட்டு இருக்கிறீங்க சுகமான காலை. நேரம் இப்போ 7:52 ஆயிடுச்சுங்க.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
3: இப்போது நிறைவுக்கு வருகிறது சுகமான காலை. கோடை பன்மலை 100.5 இனி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜினை வழங்கும் மனதோடு ராகம் அறிமுக நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 90.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக வூஷூ சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.
2: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
3: ஒரு புள்ள கேக்குது கோடை எப்பந்தானுங்க.

0: அதேதான் அதேதான்.
1: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிரண்டரிசி, நேரம் காலை 8:03.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள்.

0: தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிரண்டரசி. நேரம் காலை 8:03.
1: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 7382812345.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: உலகம் விரும்பும் சுவை ஆர்கேஜி நெய்.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
8: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: வழங்கும் மனதோடு ராகம் இணைந்து வழங்குவோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
11: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
12: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960.
9: மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
5: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339. டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
13: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களே உங்களுக்காகத்தான். நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் மகளிர் 24 24 29, அறிமுக நேயர்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பாக 0452 சேர்த்து. மற்றவர்கள் தொட்ட உயரத்தை உங்கள் இலக்காக வைத்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் தொட்ட உயரத்தை மற்றவர்களுக்கு இலக்காக்குங்கள். உலகில் கடினமானது நிறைய இருக்கிறது, ஆனால் முடியாது என்று எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை வரிகளோடு வரவேற்போம் மனதோடு ராகத்தை. நிகழ்ச்சியோடு குடும்படி ரகுநாதன். காலை வணக்கம் நேர்களே. அழைப்பில் காத்திருக்கும் அறிமுக நேயர் வணக்கம்.
14: வணக்கம் சார்.
13: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
14: என் பேர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து சூர்யா பேசுகிறேன், கோவில்பட்டி.
13: கோவில்பட்டி சூர்யா, என்ன பண்ணிட்டு
14: இருக்கீங்க? ஆ ஆமாம் சார்.
13: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
14: ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார்.
13: லத்தரிச்சா இருக்கீங்க. சார் என்ன பண்ணுறாரு?
14: வேலை பார்க்காங்க, கடை வச்சுருக்காங்க.
13: என்ன ஒரு கேட்டால் தான் சொல்லுவீங்களா பதில்? தூத்துக்குடி எப்படி போயிட்டு இருக்கு? தூத்துக்குடி வெயில் எப்படி இருக்கு அங்கே? சொல்லவே வேண்டாம் அப்படின்ட்டீங்களா?
14: மேகமா இருக்கு, வெயில் அடிக்கு.
13: ஓ, மேகமாவும் இருக்கு, வெயில் அடிக்குது.
14: ஆமா சார்,
13: மாறி மாறி
14: மாறி மாறி.
13: நல்லா இருக்குமே.
14: ஆமா,
13: கொடைக்கானல் பாத்தீங்கன்னா மேகமா இருக்கும் இல்லைன்னா வெயில் அடிக்கும், ரெண்டு ஒரே மாதிரி இருக்காது. சிறப்புங்கம்மா, சிறப்புங்கம்மா. தூத்துக்குடினா ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன்
14: பாப்போம்.
13: உங்களுக்கு பிடிச்ச சிறப்பான விஷயம்?
14: செண்பக
13: அன்பன் கோயிலா?
14: செண்பகவல்லி அம்மன் கோயில்.
13: செண்பகவல்லி அம்மன் கோவில்.

0: எப்போ வருது அந்த விசேஷம்?
1: அது சித்திரை மாதம் சொல்லலாம்.
0: சித்திரை மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பங்கம்மா. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: வாரிசு கொடுத்துலேருந்து நன்றி.
0: கேட்கலாமா? நன்றி.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 7382812345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர்.
8: நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம்.
8: சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
9: ஆஹா, செம்ம வாசனை.
10: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
11: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
14: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
15: டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி, புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
16: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
17: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
18: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
19: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
18: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
19: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
18: நம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
20: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
18: தொடர்புக்கு 7382812345.
10: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
21: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
10: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
19: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் RVS காலேஜ், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
12: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
13: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
12: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
14: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960014.
19: மேலும் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி.
15: டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி, புதூர், காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: இந்த உலகத்தில் சிலர் வெற்றி பெறுகிறார்கள், சிலர் வெற்றி பெற முடிவதில்லை. இன்னும் ஆழமாக உளவியல் நிபுணர்கள் ஆராய்ந்து விட்டு ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறார்கள். ஒருவன் வெற்றி பெறுவதற்கு திறமை கூட 2ம் பட்சம்தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எல்லோருமே பிறக்கும் போதே அறிவாளியாக இருக்கிறார்களா? பிறக்கும் போதே ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞான கண்டுபிடித்துக் கொண்டே பிறந்து விட்டாரா? இந்த உலகத்தில் அறிவாளியாகவோ திறமைசாலியாகவோ பிறக்கும் போதே இருப்பது என்பது சாத்தியமில்லை. எனவே ஒருவன் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும் என்பது கூட அவசியமில்லை என்று உளவியல் நிபுணர்கள் இப்போது ஒரு புதிய கருத்தை முன்வைக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? ஒருவர் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணம் அவருடைய ஆற்றல் அல்ல, அவருடைய ஆர்வம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆர்வம், ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு இருந்துவிட்டால் அது எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் அதை நாம் செய்து முடித்து விடுகிறோம். எனவே ஆற்றலை விட ஆர்வம்தான் முக்கியம் என்று ஒரு காரணம் சொல்கிறார்கள். இதற்கு ஒரு உதாரணமும் நான் படிக்க நேர்ந்தது. ஒரு எறும்பு தன்னை விட 8 மடங்கு அதிகமான எடை உடைய இனிப்பை எடுத்துக்கொண்டு போகிறது. அந்த எறும்பினுடைய எடையை விட 8 மடங்கு அதிக எடை உடைய இனிப்பை அதால் எப்படி இழுக்க முடிகிறது? பின்னால் இருந்து தள்ளி கொண்டு போகும். கடைசியாக என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள், சில எறும்புகள் 12 மடங்கு அதிக எடை உடைய அந்த இனிப்பை கூட நகர்த்தி விடுகின்றன. முடியவே முடியாது, ஆனால் அந்த எறும்புகள் நகர்த்துகின்றன. இதற்கு காரணம் எறும்பிடத்தில் பலம் இல்லை, அந்த இனிப்பின் மீது அவ்வளவு ஆசை இருக்கிறது, அந்த இனிப்பின் மீது அவ்வளவு ஆர்வம் இருக்கிறது. உங்களுக்கு ஆர்வம் உடைய வேலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் செய்து விடுவீர்கள், உங்களுக்கு ஆர்வம் இல்லாத வேலைகள் எவ்வளவு சுலபமாக இருந்தாலும் செய்ய மாட்டீர்கள். எனவே வேலையை செய்வதற்கு ஆற்றல் என்பதை விடவும் ஆர்வம் என்பது தேவை என்பதைத்தான் இன்றைய உளவியல் நமக்கு விளக்கி சொல்லுகிறது. ஒரு அழகான பொன்மொழி, ஒரு நதிக்கு கடல் எங்கிருக்கிறது என்று எவரும் சொல்லிக் கொடுப்பது இல்லை. ஒரு நதிக்கு கடல் எங்கிருக்கிறது என்று எவரும் சொல்லிக் கொடுப்பதில்லை, தன் வழியை தானே கண்டுபிடிக்கிறது. அதனால்தான் அதற்கு ஆறு என்றே பெயர் வைத்தார்கள். தமிழிலே ஆறு என்றால் வழி என்று பொருள். தன் வழியை தானே கண்டுபிடித்து கொண்டு தண்ணீரில் இருந்து பிறந்த நாம் தண்ணீரை நோக்கி போகிவிட வேண்டும் என்ற வேகத்தில் தண்ணீர் ஆறாக போய்கொண்டே இருக்கிறது. அதுபோல் இன்னொரு அழகான பொன்மொழி, எல்லா பறவைகளுக்கும் உணவை இறைவன் படைத்திருக்கிறான். கண்டிப்பாக எல்லோருக்கும் எல்லாமே இருக்கிறது, ஆனால் அதன் அதன் கூடுகளில் கொண்டு போய் கடவுள் போடுவதில்லை என்று ஒரு பொன்மொழி இருக்கிறது. அதுதான் உணவை தேட வேண்டும், அதற்கு அந்த ஆர்வம் இருந்தால் உணவை தேடிக்கொண்டு பறக்கும். ஒரு மலையிலே ஒரு போதகர் பிரசங்கம் பண்ண போகிறார். அந்த மலையில் போய் பிரசங்கம் பண்ண போகிற போது திரும்பி பார்த்தால் ஒரு சின்ன பெண், ஒரு 7-8 வயதுடைய பெண், தன்னுடைய தம்பி 4 வயது குண்டு குண்டு என்று கொழு கொழுன்னு இருக்கிறான். அவனை தூக்கி கொண்டு படியேறி வருகிறாள். அதை பார்த்து அந்த போதகர் ஆச்சரியத்தோடு கேட்டார், ஏம்மா நீயே சின்ன குழந்தையாக இருக்கிறாயே, நீ இவ்வளவு கனமான குழந்தையை தூக்கி கொண்டு இந்த மலைக்கு ஏறி வந்தாயா? இவன் உனக்கு கனமாக தெரியவில்லையா என்று கேட்கிறார். அவள் சொன்னாள், அவன் எப்படி எனக்கு கனமாக தெரிய முடியும், அவன் என் தம்பி இல்லையா? அவன் தம்பி என்ற பாசம் வந்துவிட்ட பிறகு கனம் தெரிவதில்லை. இன்றைக்கு எல்லோருக்கும் வேலையின் கவனம்தான் தெரிகிறது, ஆனால் உண்மையான ஆர்வம் இருக்குமென்றால் எந்த வேலையிலும் கனமில்லை.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம்.

0: மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 7382812345.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்கு
4: நீங்க
5: அதனாலதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவிலையும் நோ காம்ப்ரமைஸ்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.
7: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
8: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
7: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8207-8233.
9: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகள்
10: படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு, ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி அமராவதி புதூர் காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
11: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
12: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
13: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
14: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
15: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
11: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
12: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
13: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
14: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
13: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
15: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
16: நேயர்களே, நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம். இன்று காலை 9 மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது வானவில். வானவிலின் இன்றைய தலைப்பு கல்வி எதற்காக, அல்லது கல்வி கற்பதின் நோக்கம் என்ன? சொல்ல வாருங்கள், காத்திருங்கள்.

0: திருவுடை பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் என்எஸ்பி ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையவர்கள் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: மகேந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் மல்லசமுத்திரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 7382812345.
6: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: உலகம் விரும்பும் சுவை ஆர்கேஜி நெய்.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
8: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: வழங்கிய மனதோடு ராகம் இணைந்து வழங்கியோர் RVS காலேஜ் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல்.
11: என்ன கணேசா, பையனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னியே, சேர்த்துட்டியா?
12: எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு ஒரே குழப்பம்.
11: RVS இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விடு, சூப்பர் காலேஜ்.
10: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9943960.
9: மேலும் இணைந்து வழங்கியோர் காரைக்குடி ஸ்ரீ ராஜராஜன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி,
13: ராஜராஜன் நர்சிங் கல்லூரி, அமராவதி புதூர் காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339. டொனேஷன் இல்லாமல் BSc நர்சிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், BTech IT, BA கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வேண்டுமா? கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் வேலை வாய்ப்பு. ஸ்ரீ ராஜராஜன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் மற்றும் ராஜராஜன் நர்சிங் கல்லூரி அமராவதி புதூர் காரைக்குடி. தொடர்புக்கு 7373711339.
0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரி அம்மன் ஆலயம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் KS கார்த்திக்.
14: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
15: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
16: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கிங்

0: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனதோடு ராகம், மனதோடு ராகத்தில் அறிமுக நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் அறிமுக நேயர், வணக்கம். வணக்கம், வணக்கம். பேர் சொல்லுங்க. சின்ன பொன்னம்மாள். எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: அருப்புக்கோட்டை.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: வீட்டில் தான் சார் இருக்கோம்.
0: எல்லாம் தரிசியா இருக்கீங்க?
1: வேலை முடிஞ்சிச்சு.
0: காட்டில் என்ன போட்டிருக்கீங்க?
1: இல்லை, இப்போ பருத்தி நார் போடுங்க சார்.
0: பருத்தி?
1: ஆமாம்.
0: பருத்தி எடுக்கும்போது பாட்டெல்லாம் பாடிருக்கீங்களா? பருத்தி எடுக்கீங்களே பல நாள் பார்த்த மச்சான், இந்த மாதிரியெல்லாம். அந்த மாதிரியெல்லாம் இல்லை.
1: எஃப்எம் தான் கேட்டுக்கிட்டு.
0: நீங்கள் பாடுறதுல எங்கள் எஃப்எம் பாடிடுது இல்லை. இன்னைக்கு என்ன விடுமுறையாம்மா? வேலைக்கு விடுமுறை விட்டீங்களா? நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்
6: முயற்சியில் கவனம் வை முடியும் வரை முயற்சி செய் சாதாரண மாணவர்களை அல்ல சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ் அட்மிஷன்ஸ் ஓபன் கவுன்சிலிங் கோட் 2608
7: தமிழக அரசால் பெண்களுக்காக கொடைக்கானலில் நிறுவப்பட்ட அனைத்தரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான இளங்கலை முதுகலை மற்றும் ஒருங்கிணைந்த பாடப்பிரிவுகளுக்கு மாணவியர் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு www.madrasawomensuniv.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகவும்.
8: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
9: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனதோடு ராகம், இன்றைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அழைப்பில் காத்திருக்கும் அறிமுக நேயர், வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
7: என்னோட பேர் வெண்ணிலா சார், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன்.
6: என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
7: கல்லூரியில பேராசிரியரா பணியாற்று.
6: கல்லூரியில பேராசிரியர்.
7: ஆமா.
6: வாவ், இப்ப விடுமுறை விட்டுருப்பாங்களே. சும்மா எங்க போனீங்க?
7: விடுமுறைக்கு இதுவரைக்கும் எங்கேயும் போகல.
6: ஐடியா இல்லை.
7: போகணும்.
6: இனிமே எங்க போகலான்னு ஐடியா இருக்கு?
7: இனிமே ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போகலான் இருக்கு.
6: ஏன் இந்த கூலிங் பிளேஸ் அது செலக்ட் பண்றீங்க, என்ன காரணம்?
7: ஆமாம், இங்கே தூத்துக்குடியில ரொம்ப ஹாட்டாக இருக்குது.
6: கொஞ்சமாவது குளு குளு வந்துட்டு வரலாம் இன்னும், அப்படிதானே?
7: ஆ, எஸ் சார், எஸ் சார்.
6: வீட்டில் யார் எல்லாம் இருக்காங்க?
7: வீட்டில் ஹஸ்பண்ட், குழந்தைங்க இருக்காங்க.
6: பேர் சொல்லுங்க, பேர் சொல்லலாம்.
7: என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து செல்ல சத்தியன். அவரு காவல்துறையில பணியாற்றிட்டு வர்றாரு. பெரிய பொண்ணு பேர் வந்து சோமி, டென்த் படிக்கிறாங்க. அப்புறம் குட்டி பொண்ணு பேர் வந்து மித்ரா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போறாங்க.
6: எல்லாருக்கும் இப்ப விடுமுறையா இருக்கும் இல்லையா?
7: எல்லாருமே வீட்டுல தான் இருக்கும்.
6: எத்தனை வருஷமா வண்ணமா வானொலி கேக்குறீங்கம்மா?
7: நான் வந்து கடந்த ஒரு 4 இயர்ஸ் கேட்டு இருக்கேன் சார்.
6: எப்படி இருக்கு நிகழ்ச்சி எல்லாம்?
7: நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, கேட்டுக்கிட்டே சமையல் பண்றதுக்கு.
6: அதுதான், நம்ம உங்க சமையல் நடக்கணும் அப்படின்னா நம்ம பண்பலை பாடணும் இல்ல?
7: காலையிலே ரேடியோ ஆன் பண்ணிட்டு சமைச்சிட்டு இருக்கிறது வந்து தெரியல, டயர்ட்னஸ் இருக்காது, அது நல்லா இருக்கும். உங்க ப்ரோக்ராம் அடுத்தடுத்து எல்லா ப்ரோக்ராமுமே காலையில நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு.
6: ரொம்ப நன்றிமா, உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப நன்றி. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
7: இந்த ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா அப்படிங்கிற சூர்யா பாடல் வேணும்
6: கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி சிறிய இடைவேளை, விளம்பர இடைவேளை. நன்றிமா.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கவுன்சிலிங் கோட் 2630.
1: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses கான admission நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.

0: ஆஷ்வே இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பன்மலை நொறுபழி ஐந்தில் சைபால்
1: முகத்தில் வருவா சைபால் சொரியா கிளங்க சைபால் இதையில் அதையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: இந்த உலகத்துல கருணை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் கருணை காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி காட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம பாட ஆபத்து. ஒரு வெறி நாய் உங்களை கடிக்க வருது, ஐயோ பாவம் நாய் தானே கடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு காலையாக காட்டிக்கிட்டு இருப்பீங்க. அறிவு வேலை செய்யணும், அப்புறம் தான் கருணை காட்டுறதா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யணும். ஒரு பெரியவர் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். இருட்டி போச்சு. ஒரு அடர்ந்த காட்டு வழியாக தலையில் மூட்டையோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். புதர் மறைவில் இருந்த புலி ஒன்று இவரை பார்த்துட்டுது. உடனே இவர் மேலே பாயறதுக்காக ஓடி வந்தது. பெரியவர் பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்பக்கமாக நின்று மறைஞ்சிக்கிட்டார். அந்த புலி ஓடி போய் அந்த மரத்துக்கு முன்பக்கமாக போய் நின்றுக்கிட்டுது. அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் புலி, நடுவில் மரம். புலி நிமிர்ந்து நின்று முன்னங்கால் ரெண்டையும் மரத்துக்கு ரெண்டு பக்கமாக நீட்டுச்சு. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்த பெரியவர் அந்த ரெண்டு முன்னங்காலையும் ரெண்டு கையால் கப்புன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். நடுவில் மரம், புலியும் அந்த பெரியவரும் மரத்தை சுற்றி சுற்றி வர்றாங்க, அக்கா அக்கா தம்பி சுற்றுறது மாதிரி. பெரியவர் பிடிச்ச புளியை விடலை, விட்டுவிட்டால் புலிக்கிட்ட வந்துடுமே. நல்ல வேலை மரம் நடுவில் இருக்குது, அதனால் விடாமல் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது, ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து அந்த வழியாக ஒரு ஆள் வந்தான். அவன் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. இப்போ தான் எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்குதே. துப்பாக்கியோடு அந்த ஆள் வர்றதை பார்த்ததும் நம்ம பெரியவர் ரொம்ப நிம்மதியாக மூச்சு விட்டார். இனிமேல் எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டுது அவருக்கு. தப்பாருப்பா சீக்கிரம் இங்கே வாயேன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கூப்பிட்டார். அவன் கிட்ட வந்தான். இதை பாருப்பா, இந்த புலியை உன்னுடைய துப்பாக்கியால் சுட்டுப்பிடு அப்படின்னார். அந்த ஆள் ஜீவகாருண்யம் பேச ஆரம்பிச்சுட்டான். பெரியவரே, புலியும் ஒரு உயிர், நீயும் ஒரு உயிர், ஜீவனுக்கு வந்து கருணை காட்டுறவண்ணா, அதனால் நான் வந்து புலியை சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படி இல்லைப்பா, இது ஒரு மிருகம், ஆனால் நான் ஒரு மனுஷன். இது பல பேரை கொல்லக்கூடிய பிராணி, நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷன். என்னை நம்பி வீட்டில் மனைவி மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் இந்த விலங்கை வந்து நீ கொன்னுடு. ஆறறிவு படைத்த மனுஷனும் ஐந்தறிவு படைத்த மிருகமும் ஒன்றா, எது உயர்வு எது தாழ்வுன்னு பகுத்தறிவுனால் பார்க்க வேண்டாமா? ஆபத்து வேளையில் எனக்கு நீ உதவி செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னாராம் பெரியவர். அதெல்லாம் முடியாதுங்க, நான் எப்போவும் அறநெறியை விட்டு விலக மாட்டேன். புலிக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை உண்டு, அதனால் ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டான் அந்த ஆள். பெரியவர் யோசனை பண்ணார், சரி நீ புலியை கொல்ல வேணாம், எனக்கு ஒரு உதவியாவது செய் அப்படின்னார். அது வேணும்னா செய்கிறேன்னா. என்ன செய்யணும் சொல்லுங்கன்னா, எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கணும் போல் இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் இந்த புலியோட காலை எனக்கு பதிலாக பிடிச்சிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், துப்பாக்கியை கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. சரி அது மாதிரி வேணா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் போய் அதே மாதிரி புலியை பிடிச்சிக்கிட்டான். அந்த பெரியவர் போயிட்டு வந்தார். வந்தவர் மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுது. என்னங்க இது, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, இது நியாயமானு கேட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் பரிதாபமாக கெஞ்ச ஆரம்பித்தான். ஐயா, எங்கள் வீட்டில் மனைவி மக்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு புலம்புனான். அது மட்டும் இல்லை, இந்த துப்பாக்கியை எடுத்து புலியை சுட்டுடுங்க பெரியவரே அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டான். பெரியவர் பார்த்தார், இப்போ தான் உனக்கு நியாயம் எதுங்கிறது புரிஞ்சிருக்குது. புலியை விட நீ உயர்ந்தவன், நீ வாழ்ந்தால் எத்தனையோ பேருக்கு உதவியாக இருப்ப, அது வாழ்ந்தால் பல பேருக்கு கெடுதல் பண்ணும், அதனால் நீ தான் வாழணும். ஆனால் எனக்கு சுட தெரியாது, அதனால் நான் வந்து புலியோட கையை, அதாவது முன்னங்காலை பிடிச்சிக்கிறேன், நீ புலியை சுடு அப்படின்னார். உடனே அந்த பெரியவர் மூட்டையை கீழே வச்சுட்டு புலியை பிடிச்சிக்கிட்டார். அந்த ஆள் அந்த மிருகத்தை சுடுறதுக்காக சுட்டானா, அந்த சத்தத்தில் இதுவும் தப்பிச்சு போயிட்டு தான் புலியும். நல்ல வேலை நம்ம பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிட்டு வந்தாங்களாம். அதாவது அறிவுள்ள கருணைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கதை சொல்கிறது உண்டு. நம்ம ஆட்கள்லாம் வந்து கருணை காட்டுறதுல எத்தனையோ ரகம் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு ஆள் வந்து குளத்தில் விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது, தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார்.

0: இன்னொரு ஆள் அதை பார்த்து இறக்கப்பட்டார். உடனே தண்ணியில் குதித்து அவரை கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டார். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஜீவகாருண்யத்தை பாராட்டி ஒரு 50 காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட 1 ரூபா நோட்டாக இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரா அவர். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அப்படின்னா இன்னொரு தடவை இந்த குளத்தில் விழுந்துருங்க, காப்பாற்றுறேன், 1 ரூபாயை கொடுத்துருங்க அப்படின்ட்டுருக்கான். இந்த கருணையை வந்து எந்த ரகத்தில் சேர்க்க முடியும்?
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இதுவரை இணைந்து ரசித்தோம் மனதோடு ராகம். இனி நாம் ரசிக்கலாம் வானவில். கல்வி எதற்காக அல்லது கல்வி கற்பதின் நோக்கம் என்ன சொல்ல வாருங்கள். வருமுன் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் கூறியுள்ளார். சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.77 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமது அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: இணைந்து வழங்குவோர்
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: கருத்துக்களோடு வனம் பெறும் வானவில்லின் இன்றைய தலைப்பு, கல்வி எதற்காக, கல்வி கற்பதன் நோக்கம் என்ன என கேட்டிருக்கிறது. படிக்கணும், ஏன் படிக்கணுங்க மாணவர்களே? எதுக்காக நீங்க படிக்கிறீங்க, படிக்க ஸ்கூலுக்கு போறீங்க, என்ன காரணத்துக்காக? பெற்றோர்களே, நீங்க ஏன் உங்க பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அனுப்புறீங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க? கல்வி எதற்காக, கல்வி கற்பதன் நோக்கம் என்ன, உங்கள் கருத்து என்ன சொல்லவாங்க. கோடை பண்பலைக்கு அறிமுக நேயர்களுக்காக 2424224, சகோதரிகளுக்காக 2424429, வழக்கமாக பேசுகிற நேயர்களுக்காக 2424426, மற்றும் ஒரு எண் 290-333 முன் இணைப்பிற்கு 0-45-42. நேயர்களின் கருத்துக்களை எதிர்பார்த்து இங்கே காத்திருக்கிறார் ரவிச்சந்திரன்.
8: வணக்கம் நேயர்களே.
9: Don't make noise in my class. If you're not interested in my class, you can just get out. Let me see how many of you know the basics of algebra. The first equation is a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. What's the problem with you?
10: What a plus b whole square, a for Ambiga, b for Bhubana. Total figures and cell phones are my problems.
9: Next.
11: Same problem.

0: பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த மகிழ்ச்சியும் அப்படி அடைகிற மகிழ்ச்சி மகிழ்ச்சியே இல்லை. தாய்மொழியில் அவன் படிக்கணும், இது வந்து இது இது என்னது இது இதை இதையும் சேர்க்கும்போது என்னது வருது அப்படின்னு நம்ம வீட்டில் பேசக்கூடிய அந்த மொழியில் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து அந்த அறிவை சரியாக பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, பால்குடி மறக்காத பிள்ளைய 3 வயசுலேயே தர தர தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பைக்கெட்டையும் இழுத்துட்டு போய் அது 30 கிலோ இருக்கும், அந்த ஆட்டோலேயோ அந்த வேன்லேயோ ஏற்றி விட்டுட்டு வந்துடுறான். கொஞ்ச நாளைக்கு வந்து அவனுக்கு இந்த படிக்கிறதுனா என்னன்னே தெரியாமல் படிக்கிறாங்க, அது அப்படியே காலப்போக்கில் அப்படியே போய்கிட்டே இருக்குது. சில பெற்றோர்கள் வந்து ஏன் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஏன் படிக்க அனுப்பணும் அப்படிங்கிறதுலையுமே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. கேள்வி, ஏன் படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்கிறாங்க. வேலை பார்க்கணுங்க, சம்பாதிக்கணுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பதில் சொல்கிறாங்க. ஆனால் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்களே எதுக்கு? பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க இல்லையா, அது எதுக்கு அப்படிங்கிறதான் எளிமையாக கல்வி எதற்காக அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நிகழ்ச்சி விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ்,
4: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
6: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.
10: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
11: May 2 to 30 காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
10: முன்பதிவிற்கு 7418887411.
12: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
10: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
14: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
15: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
16: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
17: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
18: ஹாய், ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல 3rd இயர்.
19: நான் 2nd இயர். நான் 1st இயர் BSc நர்சிங் படிக்கிறேன்.
18: எங்களை போலவே 2026 நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
19: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
18: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலியமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலியமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் 1010.
19: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலைவாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்

பொதுவாக ஆரம்பகால கல்வியை, தொடக்க கல்வியை ஒன்றாவில் சேர்த்து விடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான கல்வியை தாய்மொழியில் குழந்தைங்களை படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அறிஞர்கள்லாம். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கும் பொழுது அது என்னன்னே தெரியாமல் புரியாமல் அதை வந்து ஆங்கிலத்தில் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் பேப்பரில் எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கி

0: அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுதாவணி, மதுரை.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
2: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
1: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
7: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
6: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
11: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
12: நேரம் 9:16. இது கோடை பண்பலை வானொலி 100.5. கல்வி எதற்காக, கல்வி கற்பதன் நோக்கம் என்ன என்றுதான் கேட்டு இருக்கிறது நிகழ்ச்சி. வருக முதல் நெய்ய.
13: வணக்கம் ஐயா.
12: வணக்கம், பேர் சொல்லுங்க சகோதரி.
13: ராஜராஜேஸ்வரி, ஆசிரியர், புதுக்கோட்டை மாவட்டம், ஆவுடையார் கோவில்.
12: மகிழ்ச்சிமா, சொல்லுங்க டீச்சர்.
13: ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து, அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த கல்வி. மனிதன் பிறக்கும் போது இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு அறிவோட தான் பிறப்பான். விலங்குகளிடமிருந்து நம்ம பிரித்து காட்டக்கூடியது. அந்த பகுத்தறிவை நம்ம மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா கல்வி ரொம்ப அவசியம். நாம் நினைத்த எதையும் சாதிக்கலாம் கல்வியின் மூலமாக. கல்வி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தற்காப்பு ஆயுதம் மட்டுமல்ல, நம் இருப்பவர்களையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது. கனவை மெய்ப்பட வைப்பது இந்த கல்வி. நம் வாழ்வை ஒரு செழுமையாக்கணும், இனிமையாக்கணும், வழமையாக்கணும், நிறைவாக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கல்வி கட்டாயமாக கற்க வேண்டும்.
12: நன்றிங்கம்மா.
13: ஒழுக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த கல்வி முக்கியமாக இருக்கிறது.
12: அருமைங்கம்மா. ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இந்த கல்வி முக்கியமாக இருக்கிறதுங்கிறத முதன்மையான கருத்தாக வச்சுக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக, நல்ல தொடக்கத்தை கொடுத்தமைக்காக நன்றி உங்களுக்கு. வருக அடுத்த நேயர்.
14: வணக்கம் சார்.
12: வணக்கம்.
14: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேன் சார்.
12: சொல்லுங்க பெரியசாமி.
14: சார், படிக்கும் கல்வி வந்து ஒரு ஒரு சார் நல்ல ஒழுக்கம், நல்ல நடத்தை, கட்டுப்பாடு, அறிவை கொடுக்கும் சார். அதோட கூட பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு பிறக்கும். அதோட நோக்கம் வந்து சார், ஒரு நாட்டோட பொருளாதாரம், சமூகம், குடும்பம், இதெல்லாம் வளர்ச்சி பெறும் சார். அதே சமயத்துல அவர் நல்ல புகழை தேடி கொடுக்கும் சார். நன்றி.
12: நன்றிங்க பெரியசாமி. அடுத்த நேரத்தை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: உங்களுக்கு சுகர், பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
10: இந்த முகாம்ல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
9: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8220782333.
11: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
12: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
11: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
13: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: Russia Sunflower Oil.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துகள்.
2: நேரம் 9:23, இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர், கல்வி எதற்காக? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சொல்லுங்க சகோதரி, பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் சங்கவி. இது நான் மட்டும் சிவகாசியில் இருந்து
2: பேசுகிறேன். சங்கவி, சொல்லுங்கம்மா.

0: கல்விங்கிறது நமக்கு நிறைய அப்படின்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். குழந்தைங்க ஒழுக்கம் நல்லது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க.
1: நல்லது எது கெட்டது எதுன்னு பள்ளிக்கூடத்துல போய் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க?
0: பழக்க வழக்கம் தான் சார், பெரியவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கறது
1: என்னன்னு,
0: எப்படி பேசணும் குழந்தைங்களுக்கு வந்து. ஆமா,
1: ஓ, இப்போ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுங்கிறது இதுக்காக தான் எல்லா பெற்றோர்களும் இதை நினச்சி தான் அனுப்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: ஆ ஆமாம் சார், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நல்லது, அது எல்லாரும் கற்றுக்கலாம்.
1: நன்றிங்கம்மா, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம். இது கோடை பண்பலை வானொலி 100.5.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: நேரம் 9:27, இது கோடை பண்பலை வானொலியின் 1.5. வருக அடுத்த நேயர், கல்வி எதற்காக? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், பேசுங்கம்மா.
1: குள்ளக்காப்பள்ளி சித்ரா மாணிக்கம், காலை வணக்கங்க.
0: வணக்கங்கம்மா சித்ரா மாணிக்கம், சொல்லுங்கம்மா.
1: கல்வி எதற்காக, அதை கற்பது அதன் நோக்கம் என்னன்னு
0: கேட்டிருக்கீங்க.
1: எப்படின்னா, அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டு விடு. இந்த இந்த மாதிரி பாட்டு பாடுற மாதிரி நம்மளுக்கு அறிவு வேணும், படிக்கிறதுக்குன்னா அறிவு தான்.
0: இப்ப சாயந்தரம் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தோடனே பகுத்தறிவை கத்துருக்கானா அப்படின்னு செக் பண்றோமா, மார்க் ஷீட் கேக்குறோமா?
1: இப்ப அளவுக்கு மார்க் கேக்குறாங்க, செக் பண்றாங்க. நம்மளுக்கு கொஞ்ச நாள் அறிவு வேணும், விளையாடுறதுக்கும் அறிவு வேணும், படிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு இது வேணும்.
0: நன்றிங்கம்மா நிகழ்ச்சி. நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஐயாவுக்கு இனிய காலை வணக்கம்.
0: தேனி
2: மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் கிராண்ட் அழகர்சாமி ஐயா நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் அழகர்சாமி ஐயா, சொல்லுங்க.
2: ஏன் படிக்க வேண்டும், எதற்கு படிக்க வைக்கிறீங்க கேட்டிருக்கீங்க. அந்த இன்னொன்னு, அந்த வரி கூட இருக்கு, அது சரியா வருமா தெரியல. படித்ததினால் அறிவு கெட்டு ஆயிரம் உண்டு, பாட படிக்காத மேதைகளும் ஆயிரம். அந்த வரி இருக்கு, சரியா வருமா தெரியல ஐயா. நாங்க படிக்க வைக்கிறது கல்வி கற்றுக்கிட்டு கனி தொழில மட்டும் கை வைக்கணும் என்ன கிடையாது. அனைத்து துறைகளும், விவசாயத்துறை அனைத்து துறைகளும் சிறப்பாக நடத்த வேண்டும், ஒழுக்கத்துறை.
0: நன்றிங்க அழகர்சாமி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர், வணக்கம்.
3: சார் வணக்கம். சார்
0: சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க சகோதரி.
3: திருப்பூர் மாவட்டம் ஜரீனா முகமது அலிங் சார்.
0: சொல்லுங்கம்மா.
3: அனைவரும் நலமாங்க சார்.
0: நல்லா இருக்கங்கம்மா, சொல்லுங்க.
3: சரிங்க சார், சொல்லட்டுங்களா சார்?
0: ம், சொல்லலாம்
3: சார். கல்வி அழியாத செல்வங்க சார்.
0: ம்,
3: முதல்ல கல்வி
0: எதுக்கு அது அழியாத செல்? எதுக்கு அழியாத

0: செல்வம்னு சொல்றோம். எப்பவுமே அந்த அறிவு கூட இருக்கும், அது வந்து உங்களை வாழ வைக்கும் அப்படிங்கிறதுனால சொல்றாங்க. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அடுத்த நேரை சந்திக்கலாம். இது கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகிந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: வழங்கிய வானதில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர்
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
1: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரி அம்மன் ஆலயம் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் கே எஸ் கார்த்திக்.
7: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: வழங்கும் வானவில்.

0: நேரம் 9:33, இது கோடை பண்பலை வானொலியின் 1.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கத்தோடு சேலம், சேலம் வேம்பிடித்தாளத்துல தண்டபாணிங்கய்யா.
0: சொல்லுங்கய்யா தண்டபாணி.
1: படிக்காத மேதைகள், அதாவது படித்ததுனால அறிவு பெற்றவர் 1000 உண்டு, படிக்காத மேதைகளும் பாரில் உண்டுன்னு ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து கை நாட்டுங்கிறதுல ஒளிஞ்சு எதிர்காலத்தை கொண்டுட்டு போகணும்னா கல்வி அவசியம். டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பண பரிவர்த்தனைக்கு கூட கல்வி அறிவு அவசியம் தேவைப்படுதுங்கய்யா. வெறும் மார்க்குக்காகவும் வருமானத்துக்காகவும் மட்டும் கல்விங்கிறது இல்லாம போய் இன்னைக்கு வருமானம் விவசாயம் பண்றவங்க கூட இன்னைக்கு கல்வி அறிவுல நல்லா வளர்ச்சி கண்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு வேலையும் பாக்குறாங்க, அதாவது கல்விக்கு உண்டான வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
0: ஆக பணம் வருமானத்தை ஈட்டுவது, பணம் சம்பாதிப்பது, இந்த விவசாயத்தின் மூலமாகவும் வருமானம் சம்பாதிப்பது, அதற்கும் சேர்த்து இந்த கல்வியை பயன்படுகிறது, அப்படி தானேங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் சொல்றேன்.
0: நன்றிங்கய்யா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. வருக அடுத்த நேயர். சகோதரி பேசலாங்கம்மா, இணைப்புல இருக்கீங்க.
2: ஹலோ சார், வணக்கம் சார்.
0: வணக்கங்கம்மா.
2: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கங்கம்மா. யார் பேசுறீங்க?
2: நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து விருவீடு கிராமம் விஜயா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சகோதரி.
2: கல்வியை பத்தி கேட்டிருக்கீங்க சார், அது ரொம்ப அழகான தலைப்பு.

0: கல்வி 5 வயசுலயும் பயிலலாம், 50 வயசுலயும் பயிலலாம், இந்த வயசுலாம் கிடையாது சார். அது எப்ப வேணாலும் கத்துக்கறலாம்.
1: எதுக்கு
0: அது கத்துக்கணும்? நமக்கு ரொம்ப வந்து தேவை சார்.
1: எப்படி தேவைப்படுது?
0: செல்வத்தில் எல்லாத்தையும் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான்.
1: இல்ல, அந்த கல்வியை கத்துக்கிட்டு எப்படி அது நமக்கு பயன்படுதுன்னு கேக்குறேன்.
0: அது நமக்கு நம்ம அடுத்து நாம வேலைக்கும் போய்க்கலாம் சார். சப்போஸ் வேலைக்கு போக தோது இல்லாம இருக்குதுன்னா நம்ம நம்மளுக்கு பிறகு குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டுல இருந்தே கல்வி கத்து கொடுத்துக்கலாம். அந்த பயன் இருக்குங்க சார். வெளியே நம்ம தெரியாது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரியாதவங்களுக்கும் ஏதாவது தெரியாத விஷயங்கள் இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். அந்த கல்வியை பத்தி
1: பஸ்ல எல்லாம் போட பார்த்துட்டு இந்த பஸ் வந்து திண்டுக்கலுங்க, வழி வந்து விரிவீடு அப்படின்லாம் கூட சொல்றதுக்கெல்லாம் கூட கல்வி உதவுதுங்கிறது முக்கியமான விஷயம்தான். நன்றிங்கம்மா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக. அடுத்த நேரை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக,
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம். 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
3: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
2: முன்பதிவிற்கு 7418874111.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: திருச்சி சாரதாஸ்.
7: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788 5444 17.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
5: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
6: நேரம் 9:41, இது கோடை பண்பலை வானொலியின் 100.5. கல்வி எதற்காக என்ற தலைப்போடு நிகழ்ச்சி வருக. அடுத்த நேயர் வணக்கம்.
7: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணங்க சார்.
6: சொல்லுங்க சரவணன்.
7: கல்வி கற்பது எதற்கானு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நாம் ஆறறிவு படித்த மனிதன்கிற அடிப்படை அறிவு ஊற்றுறதுதான் சார் முதல்லயே கல்வி. ஏன்னா அதுக்கு பின்னாடிதான் இந்த பகுத்தறிவு, சுயசிந்தனை, தெளிவு, ஒழுக்கம் எல்லாம் வருதுன்னு என்னுடைய பார்வையில. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா 7-8 பரிமாணங்கள் இருக்குது. கவிஞர் கூட ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார், ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான்னு. ஆனா இன்னைக்கு அந்த கல்வி அறிவு பாடு வேட்டையாடுதல் இருக்குது, ஆனா இயந்திரங்கள் மூலமாவோ அதுக்குண்டையான கருவிகள் மூலமாவோ காட்டை யாரும் அழிக்கிறது இல்லை இன்னைக்கு. ஏன்னா இயற்கை பாதுகாக்கணும்னு இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட வந்துருச்சு. நேற்று மனிதன் வானில் தேரை ஓட்டினான், இன்னைக்கு ஒளியை விட வேகமாக ஓடக்கூடிய வானூர்திகளை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலக அளவுல. இதுக்கெல்லாம் அடிப்படை கல்வி. தன்னுடைய 6வது அறிவு பயன்படுத்தி நமக்கு 6 அறிவு இருக்குதுங்கிற பின்னாடிதான் இதெல்லாம் செய்யறான். பகுத்தறிகிறது அதுக்கு பின்னாடிதான் சார். முதல்ல நம்ம 6 அறிவு உள்ளவனை கண்டுபிடிச்சது அடிப்படை தேவை இந்த கல்வி தான் சார்.
6: நன்றி சரவணன், மிக அருமையாக சொல்லியிருக்கீங்க. வருக அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம். ராஜகுமாரி பழனிசாமி.
6: ராஜகுமாரி சொல்லுங்க சகோதரி.
8: ஐயா படிக்க போறது பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கிறது தனியா படிக்கிறது. ஐயாவை எப்படி கூப்பிடணும், நம்ம அம்மாவை எப்படி கூப்பிடணும், அது சிறுசுல இருந்தே கத்துக்கிறோம்.
6: நீங்க பள்ளிக்கூடம், நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா பிள்ளைங்க கிட்ட நீங்க பாடத்தை எடுத்து படின்னு தான் சொல்றீங்க. அங்கிட்ட கிட்ட விளையாட கூட விட மாட்டீங்க நீங்க. ஆனா நீங்க அதெல்லாம்
8: வந்து எல்லாமே படிச்சிருவாங்க.
9: அறியாமையை போக்கி, அதாவது அவருடைய அடிப்படை அறிவின் மூலம், அதாவது என்ன சொல்றா வந்து இப்ப அடிப்படை அறிவின் மூலம் வந்து நம்ம வந்து எது வந்து செய்யறது நல்லது கெட்டது அப்படிங்கறத அதன் மூலம் தெரிஞ்சுக்கிறது ஐயா. மற்றபடி வந்து உண்மை அறியும் திறனை வந்து அதன் மூலம் வளர்த்துக்கலாம். அதாவது ஒருத்தர் சொல்றது வந்து நம்ம கேட்டுக்கிட்டு அப்படியே நடக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது என்ன உண்மைங்கிறத நம்ம கண்டறிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த அடிப்படை கல்வி மூலம் கத்துக்கலாம். ஆனா நோக்கம்னு நீங்க சொல்றதை கேட்டா அது வந்து இந்த காலத்துல பெற்றோர்கள் எல்லாம் வந்து தங்களோட பிள்ளைங்க பெரிய படி படிச்சு நிறைய சம்பளம் வாங்கணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்கிறது என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன்.
6: அதை தான் நானுமே உங்ககிட்ட கேட்கிறேன் ராஜசேகரே. எல்லாருமே உங்கள்கிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு, பிடிச்சிங் சரியில்லையப்பான்ற மாதிரி கேட்டவங்க எல்லாருமே வந்து பகுத்தறிவை கற்றுக்கிறதுக்காக, ஒழுக்கத்தை கற்றுக்கிறதுக்காக, அதை ஒரு அழியாத செல்வம் அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம வந்து அதையெல்லாம் பிள்ளைங்கிட்ட செக் பண்ணுறது மாதிரியே எனக்கு தெரியலையே. இப்போ ஒழுக்கமாக பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தானே, ஒழுக்கத்தை

0: கத்துருக்கானா? இந்த சகோதரி சொல்கிறாங்க, பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்கிறானா? வீட்டுக்குள்ளே வந்தோன்னா கையெடுத்து கும்பிட்டு, வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, வாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறானா? தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானா? இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைங்கிட்ட செக் பண்ணுற மாதிரியே தெரியலையே. எடுத்தோன்னா புத்தகத்தை அவன் திறந்து வச்சு சம்மணங்கால் போட்டு உக்காந்து படிக்கிறானா? மார்க் ஷீட் வந்துச்சா? 80 மார்க் வாங்கியிருக்கியா? உனக்கு முன்னாடி எத்தனை பேர் பாஸ் ஆகி 80 மார்க் வாங்கியிருக்காங்க? இதை செக் பண்ணுற மாதிரி தான் தெரியுதே தவிர, இவன் ஒழுக்கத்தோடு வளர்றானான்னு பெற்றோர்கள் பார்க்குறாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கு ராஜசேகர்?
1: உண்மையிலுமே நான் வந்து இப்போ ஸ்கூல் பக்கத்தில் தான் கடை வச்சிருக்கேன் 45 வருஷமா. உண்மையிலுமே மாணவருடைய ஒழுக்கங்கிறது உண்மையிலுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவர்கள் வந்து பெற்றோர்களிடம் அடங்கி இருப்பதிலே ஆசிரியர்கள் அடங்காத ஒரு பிள்ளைகளாகத்தான் இருக்காங்க. மிக மிக நான் வருத்தத்துடன் தெரிந்து கொள்கிறேன் ஐயா.
0: நன்றிங்க ராஜசேகர் நிகழ்ச்சி வந்தமைக்காக. அடுத்த நேரில் சந்திக்கலாம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: நேரம் 9:46, இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம் ஐயா. தொழுதூர் ஆரோக்கியசாமி, நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ஆரோக்கியசாமி. உங்களுடைய கைபேசியை வந்துட்டு அந்த ஒலிபெருக்கி மோட்ல போட்டிருக்கீங்களா? சொல்லுங்க ஆரோக்கியசாமி.
1: அன்பு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கூட இருக்கிறவங்களுக்கு பேனா பென்சில் நம்ம கொடுத்து உதவணும். அன்பு, கடமை, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை செய்யறதுக்கான கட்டுக் கொடுக்குறாங்க இடம் அது. அடுத்தது கட்டுப்பாடு, எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குற இடம் கல்விக்கூடம். இது அத்தனையும் கத்துக்கிட்டோம்னா சமுதாயத்துல நம்ம கண்ணியமா நடத்தப்படுவோம். வெற்றி நிச்சயம். நன்றி.
0: நன்றி ஆரோக்கியசாமி, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. வருக அடுத்த நேயர். வானவில் பண்பலை 100.5. வணக்கம்.
2: ராஜாராமன் பேசுறேங்க, ராமநாதபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க ராஜாராமன்.
2: அதாவது இன்றைய கல்வி எதிர்க்குன்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் கூடிய வேறுபாட்டை அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடியதாங்க கல்வி. அதாவது விலங்குடு மக்கள் அனைவரும் இலங்கு நூல் கற்றவருடைய ஏனையர்கள் வல்லூர் வான்பொருள் வல்லூரத்தின் கூட்டுங்கய்யா. அதாவது புற இருளை நீக்குவது மட்டும் கல்வி கிடையாதுங்கய்யா. ஒரு மனிதனுடைய அக இருளை நீக்கி தன்னை தான் என்று, தன்னை தான் யார் என்று அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு வாழ்கிறானோ அந்த வாழ்க்கைக்கு உதவக்கூடிய எதிர்காலத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பை தருவதாங்க கல்வி.
0: நன்றிங்க. டார்வின் சொன்னாரு, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், குரங்கிலிருந்து மனிதனாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மனிதன் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், அதில் வந்து அப்படி சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். அடுத்த நேரில் சந்திக்கலாம். அதற்கு முன்பாக,
3: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
9: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
8: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகம்.

0: உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: இது கோடை பண்பலை வானொலி 100.5. வருக அடுத்த நேயர். வணக்கம்
5: ஐயா. காலை வணக்கம்.
4: வணக்கம்.
5: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசந்தி இளங்கோ பேசுறேன்.
4: சொல்லுங்க இளங்கோ.
5: கல்வி என்பது எப்படின்னா, நாலு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கல்வியை வந்து கத்துக்கிறோம்.
4: அது கல்வி நாலு விஷயம்னு ஏதாவது ஒண்ணு, அந்த நாலுல ஏதாவது ஒரு ரெண்டு சொல்லுங்க.
5: ரெண்டு சொல்லுங்களா? இப்ப ஒண்ணு இல்லைங்க, நான் அடிப்படையில வந்து டைலரு. அளவு இருக்கிறது கூட அந்த கல்வி அறிவு இருந்தா தானே. இங்கிலீஷ்லயே தமிழ்ல கூட இறக்கம் அப்படின்னு படிக்க தெரியணும்ல.
4: நிச்சயமா
5: இதெல்லாம் கல்வி தேவைப்படுது. அப்புறம் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, பேச்சு. இப்ப பேசுறத கூட நாகரிகமா பேசுறதுக்கு கல்வி அடிப்படை தேவைப்படுதுங்க. நாகரிகம் நம்ம பண்பலை நம்ம கத்துக் கொடுத்துருக்குது. எடுத்தோடனே வணக்கம் ஐயான்னு சொல்லக்கூடிய அளவு கத்துக் கொடுத்துருக்குது. இதெல்லாம் அடிப்படையில கல்வியில இருந்தா நமக்கு வந்து நம்ம வந்து மேலும் மேலும் வளர்த்துக்கு நம்ம உச்சாடியை தொடர்றதுக்கு கூட கல்வி அடிப்படை தேவைப்படுதுங்க.
4: ஆக நம்ம
5: நோக்கம் அதுதாங்க.
4: ஆக நம்ம பணம் சம்பாதிக்க ஒரு பக்கம், இன்னொன்னு பண்பு நலன்களை கத்துக்கிறதுக்கு, இந்த ரெண்டு விஷயத்துக்காக கல்வின்னு சொல்றீங்க. நன்றிங்க இளங்கோ. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். ஏறக்குறைய வந்துட்டு கல்வி எதற்காக, கல்வி கற்பதன் நோக்கம் என்ன என்ற கேள்விக்கு ஒவ்வொரு விதமாக, ஒரு பக்கம் பணம் சார்ந்ததாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குணநலன் சார்ந்த பல விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. நம்ம நிறைவுரையில் எல்லாத்தையும் சொல்லிடலாம். கல்வி எதற்காக அல்லது கல்வி கற்பதின் நோக்கம் என்ன என்றுதான் கேட்டிருந்தது நிகழ்ச்சி. பெரும்பாலும் இந்த கேள்விக்கான பதில் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சிலர் வேலை வாங்குவதற்காக என்கிறார்கள், சிலர் லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக என்கிறார்கள், சிலர் பணம் சம்பாதிக்க என்கிறார்கள், சிலர் சமூக மரியாதைக்காக என்கிறார்கள். உண்மையில் கல்வி எதற்காக அல்லது கல்வி கற்பதின் நோக்கம் என்ன அல்லது கல்வி கற்பதின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவரும் சிறந்த தத்துவஞானியும் ஆசிரியருமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கல்வியை பற்றி கூறிய கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டும். அவர் சொன்னார், கல்வியின் நோக்கம் என்பது ஒரு மனிதனுக்குள் இயல்பாகவே இருக்கும் குரங்கு தன்மையை நீக்கி இதயத்தில் அன்பை வளர்த்து அனைத்திற்கும் மேலாக உயிரோட்டமுள்ள கற்பனை திறனை உருவாக்குவதாகும். விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் மட்டுமே கற்பிக்கும் கல்வி ஒரு மனிதனை ஒரு சிறு தொழில்நுட்ப வல்லுநராக உருவாக்குமே தவிர ஒரு நல்ல மனிதனாக அவனை உருவாக்காது என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? கல்வி என்பது தகவல் சேகரிப்பல்ல. இன்று ஒரு கைபேசிக்கே உலகின் அனைத்து தகவல்களும் தெரியும். இணையத்தில் சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்படி தகவல்களை தெரிந்து கொள்வதால் மட்டும் மனிதர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்களா? இல்லை. தகவல் சேகரிப்பு என்பது அறிவின் வெளிப்புறம் மட்டுமே. கல்வி என்பது உள்ளத்தை மாற்றும் சக்தி. ஒரு மாணவன் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாசிக்கலாம், பல பட்டங்களை பெறலாம், ஆனால் அவனுக்குள் மனித நேயம் இல்லையென்றால் அவனுடைய கல்வி முழுமையற்றது. ஒரு நல்ல கல்வி ஒரு மனிதனின் சிந்தனையை மட்டும் வளர்ப்பதல்ல, ஒரு மனிதனின் குணத்தை செம்மைப்படுத்துவது. உண்மையான கல்வி ஒருவனுக்குள் பணிவை கற்பிக்க வேண்டும், பிறரை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், பொறுப்புணர்வை உருவாக்க வேண்டும், உண்மையை நேசிக்கும் தெளிவை தர வேண்டும், தவறை ஒப்புக்கொள்ளும் மன துணிவை உருவாக்க வேண்டும், அவனுக்குள் அன்பையும் கருணையையும் வளர்க்க வேண்டும். இவை இல்லாமல் கிடைக்கும் கல்வி ஒரு திறமையான இயந்திரத்தை உருவாக்குமே தவிர ஒரு மனிதனை உருவாக்காது. இந்த உலகத்தில் பல மோசடிகள், ஊழல்கள், தொழில்நுட்ப குற்றங்கள் நடப்பதற்கு காரணமானவர்கள் படிக்காதவர்கள் அல்ல, அதிகம் படித்தவர்கள்.

அவர்கள் பள்ளிக்கூடங்களில் அறிவை பெற்றார்கள், ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வெற்றி பெற கற்றுக்கொண்டார்கள், நேர்மையாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை. அன்பு இல்லாத அறிவு ஆபத்தானது. அன்பு இல்லாத அதிகாரம் கொடுமையானது. அன்பு இல்லாத விஞ்ஞானம் அழிவை உருவாக்கக்கூடியது. கல்வி என்பது ஒரு நல்ல மருத்துவரை உருவாக்குவதல்ல, ஒரு உயிரின் மதிப்புணர்ந்த ஒரு சிறந்த சிகிச்சையாளனை உருவாக்குவது. கல்வி என்பது விஞ்ஞானியை உருவாக்குவதல்ல, மனித குலத்தின் நல்வாழ்விற்கான ஒரு அறிவியலாளனை உருவாக்குவது. பள்ளிக்கூடங்கள் என்பவை பாடங்களை மனப்பாடம் செய்யும் இடமல்ல, அது மனித உள்ளங்களை வடிவமைக்கும் இடம். ஒரு ஆசிரியர் என்பவர் பாடங்களை கற்பிக்கின்றவர் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் குணநலன்களை செதுக்கக்கூடியவர். இன்று மனிதன் தொழில்நுட்பங்களில் உயர்ந்திருக்கிறான், ஆனால் பெரும்பாலான இடங்களில் மனித உறவுகளில் தோல்வியை சந்திக்கிறான். ஏனென்றால் அறிவு வளர்ந்த அளவிற்கு இதயம் வளரவில்லை. ஒரு சமூகம் உயரமான கட்டிடங்களால் உயர்வதில்லை, உயர்ந்த மனிதர்களால் உயர்கிறது. அன்பு, நேர்மை, பொறுப்பு, கருணை, ஒற்றுமை இவை இல்லாத சமூகத்தில் உண்மையான முன்னேற்றம் இருக்க முடியாது. அத்தகைய பண்புகளை வளர்க்கும் சக்திதான் கல்வி. அதை கற்றுக்கொள்வதற்காகத்தான் படிக்க வேண்டும். அன்பிற்குரிய பெற்றோர்களே, இனி பள்ளிக்கூடம் முடிந்து வீடு திரும்பும் பிள்ளைகளிடம் மதிப்பெண்களை மட்டும் பார்க்காதீர்கள். நல்ல மனிதனாக அவன் மாறிக்கொண்டிருக்கிறானா என்பதையும் பாருங்கள். பிள்ளைகளின் தலைமுடியை உங்களால் சரி செய்ய முடியவில்லை என்றால் உங்களால் வேறு எதை சரி செய்துவிட முடியும் என்பதையும் கொஞ்சம் யோசியுங்கள். வள்ளுவத்தின் 391வது குறள் இப்படி சொல்கிறது: படிக்க வேண்டும், அதையும் பொருளுணர்ந்து படிக்க வேண்டும். படித்த நல்ல பண்புகளை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

கற்றதன்படி வாழ வேண்டும் சொல்லிச்சென்றது இன்றைய வானவில். நேயர்களின் கருத்துக்களை வரவேற்றார் ரவிச்சந்திரன். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி. கணினி ஆக்கம் சரஸ்வதி, சங்கர் கணேஷ். இனி பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் வெளியே வராத வெளிச்சங்கள். வரும் முன்பாக செய்திச் சுருக்கம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு ஜூன் 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். காஞ்சி அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 83 லட்சம் ரூபாய் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: திசைகள் எட்டும் போற்றப்படாமல் காத்து கிடக்கின்றன சிலரின் திறமைகள்.
1: சின்ன வயசுல சரியான கைடன்ஸ் இல்ல, அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்ப நாங்களாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா?
2: இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம். இங்க திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது, திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம்.
0: முன்னுதாரணமாய் முன்னேறிவிட்டு முகம் காட்டாது காத்து கிடக்கின்றன சிலரின் முகங்கள்.
3: கழுகுகளை வம்புக்கு இழுக்கிற ஒரே பறவை காக தான். ஆனா கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுறதுல, மாறா கழுகு மேல மேல பறக்கும் போது அப்போது காகம் உயர செல்லும் போது மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலையை கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோடா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மள கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
0: பல நூறு சாதனைகளுக்கான

0: மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு தானா கீழே வந்துடும். அது போல நம்ம நிலைய கண்டு கேலி கிண்டல் செஞ்ச யாரையும் நம்ம கண்டுக்காம நம்ம இலக்குல குறிக்கோளா இருந்து வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே இருக்கும் போது நம்மள கேலி செஞ்ச சில்லறைகள் எல்லாம் தானா செதறிடும்.
1: பல நூறு சாதனைகளுக்கான கலங்கரை விளக்காக காத்து கிடக்கின்றன சிலரின் சாதனைகள்.
2: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
1: அரிதாரம் பூசாத அந்த முகங்களையும் அவர்தம் சாதனைகளையும் அவரின் திறமைகளையும் உங்கள் செவிவசம் கொண்டு வந்து சேர்க்கின்றது கோடை பண்பலையில் வெளியே வராத வெளிச்சங்கள். களப்பயணத்தில் தேடி கண்டறிந்த வெளிச்சங்களை உங்கள் வசம் சேர்க்க நான் அறிவிப்பாளர் கார்த்திகேயன். நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.

சாதிப்பதற்கும் வயதிற்கும் தொடர்பில்லை என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இந்த வார வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு 2 தங்கப்பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தவர், பென்ஹாக்ஸ்லாட் என்று சொல்லக்கூடிய ஒரு தற்காப்பு கலை. இந்த கலையானது சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் பிரபலம், இந்தியாவிலும் பிரபலம் அடைந்து வருகிறது. அத்தகைய தற்காப்பு கலையை கிராம பகுதியிலிருந்து கற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்திய அளவில் 2 பதக்கங்களை வென்று தங்க தாரகை என்கிற வகையில் பவனி வந்து கொண்டிருக்கிறார் அந்த விளையாட்டு வீராங்கனை. அந்த விளையாட்டு வீராங்கனை தற்சமயம் 3 வகுப்பு படித்து வருகிறார். ஆம், அவருடைய பெயர் சண்மதி. தான் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறோம், அது எவ்வளவு உயர்ந்தது என்பது கூட அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட வயது அவருக்கு. அந்த வயதில் 2 தங்கப்பதக்கங்களை வென்று வந்திருக்கிற அந்த தங்க தாரகையைத்தான் இந்த வார வெளியே வராத வெளிச்சங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கிறது. சிறப்பு விருந்தினரை சந்திப்பதற்கு முன்னால் ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து நாம் சிறப்பு விருந்தினரை சந்திப்போம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வெட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
9: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
8: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
9: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
10: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
11: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
12: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ், மாட்டுத்தாவணி, மதுரை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள்.
1: நம்முடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த புதிய சாதனையாளர்களை அறிமுகப்படுத்துறது வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு குட்டி சாதனையாளரை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் நிறைய சாதனையாளர்களை நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம்.

0: அவங்களோடு ஒப்பிடும்போது வயது குறைவு அப்படின்றதுனால தான் நம்ம குட்டி சாதனையாளர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். யார் அவர் அப்படின்னா, சமீபத்தில் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் தேசிய அளவில் நடைபெற்ற பென்ஹாக் ஸ்லாட் போட்டி என்கிற தற்காப்பு கலை பிரிவில் கலந்து கொண்டு தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார் ஒரு சிறுமி. அவர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியைச் சார்ந்தவர் சண்மதி. அவரைத்தான் இந்த வார நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசப்போகின்றோம். சந்திக்கலாமா அந்த தங்க தாரகையை? வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பெயர் சண்மதி.
0: சண்மதி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 3rd year.
0: 3rd year படிக்கிறீங்களா? சரி. கடந்த ஜனவரி மாசத்துல உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் போட்டிகள் நடந்துச்சு, அதில் கலந்துக்கிட்டு இந்திய அளவில் முதல் பரிசு வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா? உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும்

0: இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
4: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
3: முன்பதிவிற்கு 7418887411.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
8: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரும் நம்பிக்கை வசந்தன்கோ.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், RKG நெய்யின் நல்வாழ்த்துகள்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள்.
1: சரி, இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து பென்காக் ஸ்லாட்டை பற்றி பெரிய அளவில் தெரியாது. இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
2: சிங்கா, மெக்கான், ப்ரீடீன், ப்ரீஜூனியர், ஜூனியர், சீனியர்.
1: ஓ, இத்தனை பிரிவுகள் இருக்கா? எந்த பிரிவில் கலந்துக்கிட்டீங்க?
2: மெக்கான்.
1: மெக்கானில் கலந்துட்டீங்களா? ஓகே, சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அது. சரி, ஓகே. இப்போ பென்காக் ஸ்லாட் போட்டிகள் இருக்கு இல்லையா, இதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கீங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற என்னென்னலாம் தெரியும்?
2: சிலம்பம்,
1: சிலம்பம்,
2: வாய், மான் கொம்பு, சுருள் கட்டி, இதெல்லாம் எனக்கு தெரியும்.
1: சரி, இத்தனை தற்காப்பு கலைகள் கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு பயமா இல்லையா?
2: பயமா இல்ல.
1: பயமா இல்லையா? சரி, ஓகே. இப்போ இத்தனை கலைகள் கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுக்கு அப்பா அம்மா வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க?
2: வர வர அம்மா கூட்டிட்டு போவாங்க, இல்லாட்டி அப்பா கூட்டிட்டு போவாங்க.
1: அவங்களும் உங்க கூடவே வந்து இருந்து பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி கூட்டிட்டு வருவாங்க. சரி, வேற யார் யாரெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்ணாங்க?
2: அப்பா அம்மா, கண்டாவோட பேரோட அம்மா, மாஸ்டர் வீரமணி மாஸ்டர், இச்சா மாஸ்டர், இவங்கெல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணாங்க.
3: போச்சு.

0: அன்பினலை இது உங்கள் கோடை பண்பலை 100.5 என்ற முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை. எங்கிருந்து வரப்போது? தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் அருகிலிருந்து. வெளியே வராத வெளிச்சங்கள்
1: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள்.
1: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் சண்மதி பேசினாங்க இல்லையா, அவங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பெற்றோரை நம்ம சந்திக்க போகிறோம். முதலாவதாக அவருடைய தந்தை கோபிநாத் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம், வாழ்த்துகள்.
2: வணக்கங்க.
1: ஒரு பெரிய சாதனை தேசிய அளவில் அப்படின்றது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தருணம். ஒரு தந்தையாக இந்த வெற்றியை நீங்கள் எப்படி உணர்றீங்க?
2: ரொம்ப சந்தோஷப்படுறோம்ங்க. அதாவது நம்ம குழந்தைகளை வந்து நம்ம ஊக்கம் கொடுக்குறோம், அந்த ஊக்கம் வந்து அவங்ககிட்ட சரியாக போய் சேருங்கிறப்போ பெற்றோரை எங்களுக்கு

0: இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, அவங்களும் ஒரு மாஸ்டர் மூலிமா அவங்களும் நல்லா எஃபெக்ட் போட்டு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க.
1: பொதுவாக தற்காப்பு கலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுக்குள்ளேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய கலைகள் பரிச்சயம். ஆனால் இந்த பென் ஹாக்ஸ்லாட் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு கலை. நம்ம பார்க்குறோம் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரியான வெளிநாடுகளில் மட்டும்தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: அந்த மாதிரியான ஒரு தற்காப்பு கலையை நம்முடைய குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு எங்கேருந்து உருவாச்சு?
0: கண்டிப்பாக இது வந்து மாஸ்டர் தாங்க முழுக்க முழுக்க காரணம்ங்க. ஏன்னா நம்ம போனது பார்த்தீங்கன்னா நாங்கள் சிலம்பத்துக்கு தான் போனோம்ங்க, சிலம்பம் கற்றுக்கணும் நம்ம அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம போனோம்ங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த கேம்லாம் அவங்கக்கிட்ட இருந்துச்சுங்க. அந்த கேமில் நம்ம புதுசாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நம்ம தமிழருடையங்க அடிமுறை, வாள் பயிற்சி, சிலம்பம் இதுதானுங்க நம்ம பென்காக் ஸ்லாட்லேயே வருதுங்க. அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியானதாக இருக்குதுங்க சொல்ல போனோம்னாங்க. ஏன்னா நம்மளோட கலை தானுங்க, சிலம்பம் நம்மளதில் வருங்க, தற்காப்பு கலையும் அதில் இருக்குதுங்க, பார்த்தோன்னா சிலம்பம் வருதுங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் வரனால நம்மளுக்கு அது சாத்தியமான ஒன்று தானுங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ், மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் விளையாட்டு வீராங்கனை சண்மதி. தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேசுறதுக்காக சண்மதி அவங்களுடைய தாய் சத்யவாணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்டயும் நம்ம பேசலாம். அம்மா வணக்கங்கம்மா.
2: வணக்கங்க சார்.
1: வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
2: நன்றிங்க சார்.
1: ஒரு பெற்றோராக இருந்து மகிழக்கூடிய தருணங்களை உங்களுடைய குழந்தை 3 வயதுலேருந்தே தொடங்கியிருக்கு. அந்த சாதனை பயணம் இன்னைக்கு தேசிய அளவில் போய் நிற்கிது. இந்த பயிற்சி வகுப்புகளில் இந்த வெற்றிக்கு பின்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் முழு காரணமாக இருந்திருக்கீங்க. இந்த பென்காக் ஸ்லாட் அப்படின்றது ரொம்ப அரிதான ஒரு கலை, அதுவும் குறிப்பாக அரவக்குறிச்சி உள்ளிட்ட இந்த மாதிரியான கிராம பகுதிகளில் இது பற்றின விழிப்புணர்வு அப்படின்றது பெருசாக இருக்க போகிறது இல்லை. உங்களுக்கு எப்படி இதை பற்றின விழிப்புணர்வு கிடைச்சது?
2: நாங்கள் முதல்ல வந்து சிலம்பத்துக்கு தான் போனோம் ப்ராக்டிஸ்க்கு. அப்போது அங்கே போகிறப்ப எங்களோட வீரமணி மாஸ்டர் தான் சொன்னார், பென்காக் ஸ்லாட் இருக்குது அதுலேயும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. மொதல் மொதல்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடலூர் மேட்சுக்கு போகிறோம். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபைட்டு டேண்டிங் சொல்கிறாங்க. இவங்க டேண்டிங்கில் இறை விளையாட போகிறாங்க, தைரியமாக விளையாடுறாங்க டேண்டிங்கில். டேண்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஆப்போனன்ட்.

0: இருப்பாங்க, ரெண்டு பேருமே அடிச்சுக்கணும். அது பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு மேலே போகக்கூடாது, சேஃப்டி பேக் கொடுத்துருவாங்க, எல்லாமே சேஃப்டியாக தான் இருக்கும். ஆனால் தைரியமாக இறங்கி விளையாடுவாங்க. அதாவது ஒரு நம்மளுக்கு வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு கலை, அது முக்கியமாக பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இது. அதனால என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா தைரியமாக விளாண்டா, அதிலிருந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி இந்த விளையாட்டில் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே அளவு அவங்களும் வந்து எங்களுக்கு பெருமையை செத்திட்டு இருக்காங்க, அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம்.
1: இல்லை, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊக்குவிப்பு தானே அவங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது.
0: கண்டிப்பாக.
1: இப்போ நீங்கள் பெரும்பான்மையாக அவங்களோட இருந்திருக்கீங்க அப்படின்றதுனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். நீங்களும் கவனித்திருக்கக்கூடும், இந்த பென்ஹாக் ஸ்லாட்டில் என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குங்க?
0: அதில் பார்த்தீங்கன்னா துங்கல், துங்கல் வந்து தனியாக கற்றுக்கிறது, ஒரு பொண்ணு ஒருத்தர் மட்டுமே. எப்படிலாம் வந்து நம்மளைய ஒரு எதிரி வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து அவங்கள்ட்டிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிறதுக்கு தான் துங்கல். நெக்ஸ்ட்டு கண்டா, சேம் அதே தான், ரெண்டு பேர் விளையாடுவாங்க. இப்போ நம்மளோட எனிமி வந்து நம்மளை எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம எப்படி தடுத்து நிறுத்திக்கலாம், நம்மளே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதும் அதான். அந்த ரெண்டு கேட்டகரியிலையுமே அவங்க வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க உத்தரகாண்ட் போய்.
1: சிறப்புங்கம்மா, சிறப்பு. உங்கள் மகளினுடைய சாதனை பயணம் இன்னமும் தொடரட்டும். கோடை பண்பலையின் மனமார்ந்த வாழ்த்துகள் உங்களுக்கு.
0: நன்றிங்க சார்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள்.
1: பொதுவாக பெற்றோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிற வயசில் எதுக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்லி முடக்கி வைக்கிற தருணங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு குறைவான வயது இவங்களை விளையாட்டில் விட்டோம் அப்படின்னா நல்லா வளர்ந்து வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்கள் பொண்ணுக்கிட்ட அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சுது உங்களுக்கு?
2: ஏனுங்க, இது பார்த்தீங்கன்னாங்க நம்ம பார்த்து எடுத்துக்கிறதாங்க. இப்போ நம்ம பொடுசுல வந்து இல்லை இவங்க படித்தே தான் ஆகணுங்கிறது வந்து ஒரு மென்டாலிட்டி இருந்தாலுமே விளையாடுறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா ஒவ்வொருத்தருமே எல்லா குழந்தைங்கனாலுமே முடியுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் சொல்லுவணுங்க. இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா படிப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு உலகம் இருக்குதுங்க அவங்களுக்கு. அதில் வந்து அவங்கள செயல்பட விட்டோம்னாங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஈஸியாக வந்துடுறாங்க. நம்ம வந்து அது நம்ம ரொம்ப மெனக்கடணுங்கிறதுலாம் இல்லைங்க. கண்டிப்பாங்க,
1: மகிழ்ச்சிங்கய்யா, உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்தும் உங்களுடைய குழந்தைய ஊக்குவிப்பு செய்யுங்க, இன்னும் வெற்றி பெறணும், இந்தியாவுக்கு பேரும் புகழும் பெற்றுத்தரணும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாங்க.
1: உங்களுக்கு
2: எங்களுடைய அளத்து இலக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒலிம்பிக்கில் விளையாடணுங்க. ஒலிம்பிக் விளையாண்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்குறதா நம்மளுடைய அடுத்த இலக்காக நாங்கள் போயிட்டுருக்குறோம்ங்க.
1: சிறப்பு சிறப்பு, உங்களுடைய எண்ணம் ஈடேறட்டும். கோடை பண்பலையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
4: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
5: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு PCOD பேஷண்ட். நாங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி இதெல்லாம் நிறைய வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நிறைய விதமான மோட்டிவேஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்கள நான் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருந்தேன். 1 month கழிச்சு மறுபடியும் அவங்களை ரிவ்யூ பண்ணுறேன். அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணவே இல்லை, வெயிட் லாஸ் அப்படியே இருக்குது அப்படின்ற போது, ஏமா எதுவும் பண்ணலையாப்பா, நான் அவ்வளோ சொல்லியிருந்தேனேப்பா அப்படின்னு சொல்லுவோம். மேடம் இது என்ன தெரியும், சிம்பிள் ஜேர்னியா, ஏன்னா வெயிட் வந்து இத்தனை இவ்வளோ இவ்வளோ கேஜி இருக்குது, சடனாக எப்படி நான் குறைக்க முடியும், அதனால் பண்ண முடியல, நான் பண்ணாலும் எனக்கு குறைய மாட்டேன், இது போக மாட்டேன்னு நிறைய சொன்னாங்க. நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் யோசிக்கிற விஷயம், நான் வெயிட் லாஸ் பண்ண ட்ரெயின் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் எது பண்ணாலும் குறையவே மாட்டேது டாக்டர் அப்படின்ற வேர்டை நிறைய பேர் கன்சிஸ்டண்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம கன்சிஸ்டண்டாக பண்ணமா அப்படிங்கிறது தான் முக்கியம். கன்சிஸ்டண்டாக பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், டயட்டுன்னு எடுப்போம், அதை ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம், 3வது நாள் அதை விட்டுருவோம். யூடியூப் பார்ப்போம், இன்ஸ்டாகிராம் பார்ப்போம், அதை பார்த்து இதை பார்த்துன்னு ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து அதை ஒரு 2 நாள் பயன்படுத்திட்டு 3வது நாள் அதை பிரேக் பண்ணிடுவோம். எக்ஸசைஸ் பண்ணனு ஆரம்பிப்போம், சர்க்கஸ் பண்ணுற மாதிரி அதை பண்ண இதை பண்ணனு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணிவிட்டு 2 நாள் பண்ணிவிட்டு 3வது நாளில் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு திருப்பி ஸ்டாப் பண்ணிடுவோம். அதை எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராப்பராக பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் PCOD ட்ரீட்மெண்ட்டில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற போது அதை கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் லாங்காக பீரியட்ஸ் ரெகுலராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்டிலிட்டி ப்ராப்ளங்கள்லாம் நிறைய டைம் அதுவே நார்மலாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும். அந்த கன்சல்டேஷனில் ஒரு டீம் மாதிரி போய் நாங்கள்லாம் ஒரு வெயிட் லாஸ் சார்ட் போட்டு கொடுப்போம். அந்த சார்ட்டில் நீங்கள் எப்படி டயட் சாப்பிடணும், என்ன மாதிரியான ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண சொல்லுவோம். எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸசைஸ் எப்படி இருக்குது, எப்படி ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர் மோட்டிவேஷனோட அதுக்கான ப்ராப்பர் ஃபாலோப்போடு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஈஸியான ஜேர்னியாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு திங் அண்ட் பெஸ்ட் திங் எதுன்னா, வெயிட் லாஸ் ஜேர்னி இஸ் ஈஸி பாத் கிடையாது. பல வருஷங்களாக ஏற்றுன வெயிட்டை திடீர்னு 2 மாதம் 3 மாதத்தில் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஆனால் அதுக்கான எஃபர்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த

0: கன்சிஸ்டன்சி கிரியேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு திங் ஒரு குரூப் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கான பர்டிகுலரான ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நம்ம கொண்டு போகும்போது ஈஸியாக கொண்டு போக முடியும். அதே சமயம் தேவையில்லாத பவுடர், தேவையில்லாத மருந்து மாத்திரை, அதுக்கான மாத்திரை மெடிசன் அன்யூஷுவலாக எடுக்கிறத விட உங்களோட இயற்கையாகவே இதெல்லாம் சிம்பிளாக உங்களால் கண்டிப்பாக பண்ணி முடிக்க முடியும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் அந்த சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 வெளியே வராத வெளிச்சங்கள். இந்த வார நிகழ்ச்சியில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் விளையாட்டு வீராங்கனை சண்மதி. தொடர்ந்தும் நாம் அவரோடு பேசலாம், வாங்க.
1: சண்மதி வந்து இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க இல்லையா? இப்போ குட்டி பொண்ணா இருக்கீங்க. நீங்க பெரிய பொண்ணான உடனே என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: கலெக்டர்.
1: கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, நீங்க ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு கோடை பண்பலையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நிகழ்ச்சியில கலந்துகிட்டு டேராடூன் போயிட்டு வந்த உங்களுடைய அனுபவத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் கோடை பண்பலையின் சார்பா மனமார்ந்த பாராட்டுதல்கள். உங்களுடைய சாதனை பயணம் இன்னமும் தொடரட்டும், சரியா? நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: என்ன நண்பர்களே, இந்த வார சிறப்பு விருந்தினர் தேசிய அளவில் 2 தங்கப்பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீராங்கனை சண்மதியும் அவருடைய பெற்றோரும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்டீர்களா? ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேக்குவிப்பார் என்று சொல்வார்கள். அந்த வகையில் பலருடைய வெற்றிக்கு காரணம் பலவாக இருந்தாலும் பலருடைய தோல்விக்கு காரணம் நாம் ஊக்குவிப்பு செய்யாததுதான். எனவே நம்மை சுற்றியிருப்போரை, நம் குடும்பத்தில் உள்ளோரை ஊக்குவிப்போம். அவர்களின் திறமைகளுக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். பயிற்சியும் விடாமுயற்சியும் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என்பதை இந்த வார சிறப்பு விருந்தினர் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் இல்லையா? நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினருக்கும் கேட்டு பயனுற்ற நேயர்களான உங்களுக்கும் நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் வரும் திங்கள் காலை 10 மணிக்கு வரும் வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி நண்பர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இந்த கேட்கலாம். தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இன்று காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு 21 நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் எழுந்துள்ள சிக்கல்களால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நெல் கொள்முதல் விலையை குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாமக மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரன் ஒன்றுக்கு 800 ரூபாய் குறைந்து 119,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரம் பகுதியில் மலைப்பாம்பு நடமாட்டம் உள்ளதால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ச்சியாக மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கரீனா கௌஷிக், சாகர் தாஹியா ஆகியோர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அன்கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் தேடி வரும் பண்பலை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மேகங்கள் உரசி விளையாட, தென்றல் தொட்டு தொட்டு விளையாடி வரமாய் வந்த வைகை ஆற்றின் கரையில்

0: பசுமையின் தொட்டிலில் தாளாட்ட காத்திருக்கிறது நமது பண்பலை, தேடி வரும் பண்பலை. நேய உறவுகளை சந்திக்கிறார் கே எஸ் கார்த்திகுமார்.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு தேடி வரும் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டம் வீரபாண்டியில் இருக்கக்கூடிய அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோயிலுடைய திருவிழா நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு மிகப்பெரிய தேரோட்டம் இன்று மாலை சரியாக 5 மணிக்கு நடைபெற இருக்குது. நிறைய கூட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் இந்த கோயில் திருவிழாவிற்காக வருகை புரிந்திருக்காங்க. நிறைய ஏற்பாடுகள் கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் செய்திருக்காங்க. இன்றைய தருணத்துல தேடி வரும் பண்பலை தேனி மாவட்டம் வீரபாண்டியிலிருந்து வருது.

0: இந்த திருவிழா தருணத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான நேர்த்திகள் கோயிலுக்கு வந்திருக்காங்க. நம்ம கூட ஒரு டீம் இருக்காங்க, அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, என்ன மாதிரி இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷங்களா வந்திருக்காங்கன்னு கேட்போம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பாலமுருகன், நானா தேனி டிஸ்ட்ரிக்ட் ஆண்டிவெட்டி தாலுகா அம்மாவெட்டி போஸ்ட் எஸ்கே நரசிங்க அவர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நாங்க வந்து தேவராட்டு ஆடம் வந்து வீரவண்டி கோயிலுக்கு வந்திருக்கோம். அக்னி சட்டி, அக்னி சட்டி எடுப்போம், வருஷ காவடி, வருஷ காவடி எடுப்போம். நாங்க ஒரு இரு பாட்டு காலத்துல இருந்து ரத்தத்தோட ரத்தமா ஊறி வந்தது தேவராட்டம். அதுல இருந்து நாங்க உரிமை அடிச்சுட்டு அங்க இருந்து ஒரு 32 கிலோமீட்டர் நடந்தே அதை ஆடிட்டு வருவோம்.
0: நடந்தே வருவீங்க அங்க இருந்து?
1: நடந்தே அதை வருவோம்.
0: இப்போ இதுக்கு நிறைய விரதம் வச்சு நடந்து வர்றது அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி
1: சித்திரை 1 இருந்து நாங்க விரதம், அன்னைக்கு 1 இருந்து விரதம் இருப்போம். விரதம் இருந்து திருவிழா என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்னைக்கு இருந்து ஒரு வாரத்துக்கு விடாம ஆடிட்டு வருவோம்.
0: கூட வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: நாங்க ஒரு 30 வந்திருக்கோம். 30 என் பக்கத்துலயே தான் இருக்காங்க. டவுட்னா கேட்டுக்காங்க.
0: இப்போ நிறைய பேர் நிறைய வேடங்கள்ல வந்திருக்காங்க, அது என்ன மாதிரியான நேர்த்திக்கடன் பண்ணது? இன்னொருத்த நம்ம கூட இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். ஐயா சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
2: ரசிகுமார் சார்.
0: நீங்க எத்தனை வருஷமா ஐயா வந்துருக்கீங்க இந்த கோயிலுக்கு?
2: நான் சின்ன வயசுல இருந்தே வந்துருக்கேன் சார்.
0: சின்ன வயசுல உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசு?
2: விவரம் தெரிஞ்ச வயசு.
0: இந்த ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆட்டம் வந்து நிறைய பரம்பரையா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, இதை எப்படி நீங்க கத்துக்குவீங்க?
2: நாங்க பெரியவங்க முன்னாடி இருந்தே ஆடிட்டு இருந்தாங்க சார், அதனால நாங்க அப்பந்தே பழகிட்டோம். சின்ன வயசுல இருந்தே பழகிட்டு வாங்க, அதனால நாங்க எங்களுக்கு பழகிடுவோம்.
0: இப்போ நிறைய அந்த அடவுகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இதுதான் அப்படின்றத எப்படி உங்களுக்கு நினைவுக்கு வரும்?
2: நாங்க உரிமை இருந்தா கரெக்டா அது வந்துடும் சார். எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைல இருந்து எல்லாருமே ஒன்னா உரிமை அடிச்சோடனே அந்த ஆட்டம் வந்துடும்.
0: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க?
3: நாங்க துக்காரவேட் பக்கம் எஸ்கேல இருந்து வரோம். நாங்க ஒரு நானும் எனக்கு ஒரு 58 ஆயிருப்போம், சின்ன பிள்ளை இருந்து வரோம்.
0: இத்தனை வயசுன்னு தெரியாது, அப்ப விவரம் தெரியாத வயசுல இருந்து வரோம். சரி,
3: ஒரு 10 இருந்து வந்துட்டே இருக்கான் அவ்வளவுதான்.
0: இப்போ இந்த கோயிலுக்கு வரும்போது வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கோயிலுக்கு இப்படி வந்துட்டு போறோம், இதனால மனசுக்கு ஒரு நிறைவு இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருக்கு உங்களுக்கு?
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம நினைச்ச காரியம் வெற்றி ஆகுது அவ்வளவுதான்.
0: அப்ப வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வேண்டுதலோட தான் வருவீங்க?
3: வேண்டுதலோட வருவான், நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அவ்வளவுதான்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் அபிஷேக்.
0: அபிஷேக், என்ன பண்றீங்க?
4: இந்த கோயிலுக்கு வந்துருங்க.
0: என்ன படிக்கிறீங்களா, என்ன பண்றீங்க?
4: வேலை செஞ்சு.
0: வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, எத்தனாவது வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க?
4: நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது எங்க தாத்தா முப்பாட்ட காலத்துல இருந்து வரேன்.
0: உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து வரீங்க? சரி, நீங்க இப்ப போட்டிருக்கீங்களா இந்த உடையினுடைய பேர் என்ன சொல்லுவீங்க?
4: ராஜா வேசம்.
0: ராஜா வேசம். ராஜா வேசம் இப்ப தனித்துவமா என்னெல்லாம் நீங்க பண்ணுவீங்க? என்னெல்லாம் பண்ணுவீங்க தெரியலையா? சரி, ஐயா சொல்றாங்க,
2: பாரம்பரிய கலாச்சாரம், அதனால நாங்க பெரியவங்க இருந்து போட்டு.
0: அதுல இப்ப ஒரு தேவராட்டம் ஒரு நடவுல என்னென்ன மாதிரி இப்ப சொன்னீங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்னென்ன வேசங்கள்லாம் இருக்கும்?
4: ராஜா ராணி ஆட்டம், கோமாளி, பப்புனு எல்லாமே இதுல இருக்கும், கலந்து இருக்கு, எல்லா வேஷமும் கலந்து இருக்கு,
2: குறவன் குரத்தி எல்லாமே.
0: சரி, உங்க பேர் என்ன தம்பி?
5: அகிலேஷ்.
0: அகிலேஷ், என்ன படிக்கிறீங்க?
5: 7வது.
0: எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு
5: இருக்கீங்க?
0: 5 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சிறப்பியா. தம்பி உங்க பேர் என்ன? நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
5: 9வது.
0: சரி சரி, உங்க பேரியா?
5: ராமன்.
0: நீ எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
5: நான் சின்ன வயசுல இருந்து வந்து.
0: சரியா, ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்துல உங்க பேர் என்னங்க?
5: சந்தோஷ்.
0: சந்தோஷ், என்ன படிக்கிறீங்க?
5: மகிழ்ச்சியா
0: உங்களோட பேசினதுக்கு, நல்ல ஒரு

0: சாமிய மண்கமல கூடிய இந்த நடனத்தோட வருஷ வருஷம் கோயிலுக்கு வந்துருக்கீங்க, ரொம்ப சிறப்பு. இந்த நிகழ்ச்சி தருணத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: நீங்க விஜயகாந்த் படத்துல இருந்து நீங்க ஒத்து வச்சா தங்க கூடும்
0: பாடல் வருது. கோடை பண்பலை 100.5 இருந்து நன்றிங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப

0: பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: ஃபர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: இலவசம் வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: நாம் அணிந்திருக்கிறோம் கோடை பண்பலை வானொலி 100.5 தேடி வரும் பண்பலை. இன்றைக்கு தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோயில் திருவிழா கூட்டத்துல நாமளும் ஒன்னு அரைஞ்சிருக்கோம். இன்று மாலையில பாத்தீங்கன்னா 5 திருத்தேர் பவனியானது வளம் வர இருக்குது. நிறைய பேர் நிறைய நேர்த்திகளோட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம், உங்க பேர்?
8: வணக்கங்க, சீனிவாசன், திருப்பூர்ல இருந்து வர்றேங்க.
7: சரிங்க, எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க?
8: நான் ஒரு எனக்கு ஒரு 5 இருந்து வந்துட்டு இருக்கிறேன். வருஷம் தவறாம வந்துருவாங்க, வசந்தரம் வந்துருவோங்க.
7: சரி, எஃப்எம் கேட்டு வரீங்களா?
8: எஃப்எம் ரெகுலராக கேட்போம், ஃபேமிலி எஃப்எம்மே வந்து எஃப்எம்ல ரெகுலராக கேட்டுருப்போங்க. அதை கேட்டதே எங்களுக்கு தூக்கமே வரேங்க.
7: என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க?
8: நான் எம்எஸ்சி கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேங்க. என் மனைவி வந்து அவங்க டெய்லராக ஒர்க் பண்ணுறாங்க.
7: சரி, எத்தனை பேர் வந்துருக்கீங்க?
8: எங்கள் ஃபேமிலியில் 5 நாங்கள். சரி, நானும் மனைவி, எங்கள் அப்பா, பையன், பொண்ணு ஒன்றுங்க.
7: சரி, 5 அப்பா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
9: பஞ்சு வரணுங்க.
7: நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க?
9: நான் பிறந்ததே கோடி தாங்க. இவங்க எல்லாம் எங்க அண்ணன் தம்பி எல்லாருமே இங்கதான், வருஷம் பூரா நாங்க வந்துட்டு இருக்கோம்.
7: ஒரே மாதிரி சொல்லி வச்சு வந்துருவீங்க. இல்ல இந்த நாள்லதான் வரணும்
9: அப்படின்னு நாங்க வெள்ளிக்கிழமை தான் வருவோம்.
7: திருவிழா நடக்கக்கூடியதுல
9: செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கும், நாங்க எப்பவுமே வெள்ளிக்கிழமை தான் வருவோம்.
7: வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு. தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் ஸ்ரீசந்தன்.
7: என்ன படிக்கிறீங்க?
10: நான் காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டு இருக்கேன்.
7: எங்க?
10: ரேடியாலஜி, ஈரோட்ல, நந்தா காலேஜ்.
7: சரிங்க, சரிங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
10: என் பேர் மணிகண்டன்.
7: நீங்க என்ன பண்றீங்க?
10: நான் திருப்பூர்ல டெம்போ வச்சு
7: ஓட்டிருக்கீங்க. எப்ப வந்தீங்க?
10: நான் வந்து நேற்று நைட் வந்தேன்.
7: திரும்ப வந்துட்டீங்க? எப்படி இருந்தது திருவிழா?
10: 8 திருவிழா, அதனால நேத்து கிளம்பி வந்துட்டேன்.
7: எப்படி இருக்குது திருவிழா?
10: ரொம்ப அமோகமா இருக்கு. ஆத்தால வருஷத்துல ஒரு தடவை பார்த்தாதுக்கு நமக்கு நிம்மதியா இருக்கு.
7: அந்த ஒரு வைப்ரேஷன் ஒரு வருஷத்துக்கு தாங்கும்.
10: ஒரு வருஷத்துக்கு தாங்கும்.
7: அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
11: மணிராயன்.
7: நீங்க என்ன பண்றீங்க?
11: நாங்க டெய்லர் வேலை.
7: டெய்லர் வேலை தான் பாக்கறேன். ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
12: உங்க பேர் பாண்டியா பிள்ளை.
7: நீங்க எத்தனை வருஷம், அதாவது எந்த வயசுல இருந்து வந்துட்டீங்க?
12: நான் வந்து சாமி ஒரு 15 இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு வருஷம் கூட அந்த அம்மா வந்து பாக்காம இருந்ததுல. இது மட்டும் இல்ல, ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் இங்க வந்துதான் கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்து அந்த அம்மா கிட்டதான் வந்து பாத்துட்டு போவோம். அப்படி 30 போயிருக்கேன் ஐயப்பன் கோயிலுக்கு. அந்த அளவு
7: ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பேசுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றி ஐயா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
13: என் பேர் ராஜா, நான் போடியில இருக்கேன். நான் என் பிள்ளைக்குட்டியோட வெள்ளிக்கிழமை வருவான். ஆயுள் சீட்டு எடுக்கிறேன் நானு. எல்லாம் திருப்தியா இருக்கோம், எங்களுக்கு மனசு நிறைஞ்சிருக்கு. ஆத்தல நினைச்சு நினைச்சு நாங்க மேல வளர்ச்சி போயிட்டே இருக்கோம். எங்களுக்கு நல்ல செல்வாக்கியம் இருக்கு. அந்த ஆத்தா மூலியமா எல்லா பாக்கியும் குழந்தை பாக்கி வந்து நிறைவேட்டா இருக்கு.
7: எத்தனை பேர் இன்றைக்கு உங்க குடும்பத்துல இருந்து?
13: குடும்பத்துல கிட்டத்தட்ட 100 இருக்கும். 100 பேரும் பேத்தி புறமே ஒரே குடும்பத்தாலே பூரா வாரத்துல வெள்ளிக்கிழமை

0: நிறைவேறாதது
1: ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் எம் ஸ்ரீதர்.
1: என்ன படிக்கிறீங்க?
2: 10th ஸ்டாண்டர்ட்.
1: பரிச்சல எழுதிட்டீங்களா?
2: இல்ல போ 10th ஸ்டாண்டர்ட். இப்ப
1: போறீங்க, 9th இருந்து 10th போறீங்க. ரொம்ப சிறப்பு தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி உங்க அனைவரோடையும் பேசினதுல. இப்ப ஒரு பாடலோட தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி
3: Jenny's Institute of Hotel Management.
4: ஆண்டுதோறும் முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கள்.
3: மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய வேலை வாய்ப்பு.
4: மாணவிகளுக்கு கல்வி கட்டணத்தில் சிறப்பு சலுகை.
3: உலகத்தரமே உன்னத நோக்கம் என்னும் தாரக மந்திரத்துடன் கல்வி பணியில்.
4: Jenny's Institute of Hotel Management, மணிகண்டம் ரோட், ராம்ஜி நகர், திருச்சி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
6: உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கால் வீக்கம், கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீர் பிரச்சனைகள் இருந்தா நம்ம பிரீத்தி மருத்துவமனைக்கு வாங்க. சிறுநீர் மற்றும் சிறுநீரக நலத்திற்கான இலவச மருத்துவ முகாம் நடக்குது.
7: இந்த முகாம்ல அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன், RFT, சிறப்பு மருத்துவர் ஆலோசனை, ரத்த சர்க்கரை மாதிரியான இன்னும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
6: May 8, 9, 10 மற்றும் May 15, 16, 17 வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை. கால் 8007 8233.
8: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. 500,000 மாணவர்களை பட்டதாரிகள்
9: கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
10: முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
9: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
11: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
13: சரி சரி சரி சரி
14: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
14: சரி சரி.
16: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
17: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
18: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், RKG நெய்யின் நல்வா.

0: இடங்களில் தேடி வரும் பண்படை இன்றைக்கு தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோயில் வளாகத்துல தாங்க நின்றுருக்கோம். நம்மளுடைய இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா திருத்தேர் வந்து நல்ல அலங்கரிப்பு செய்து இருக்கு. நிறைய பக்தர்கள் வந்து கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அம்மனுடைய பவனி இருக்குது. முன்னாடி எல்லாம் குதிரை எல்லாம் கட்டி வச்சு நல்ல தேர் வந்து பவனி வர இருக்கு. இப்ப நம்மளோட பேசுவதற்காக ஒரு குடும்பம் இருக்காங்க, அவன்கிட்ட பேசிடலாம். ஏன் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: மணிகண்டன்.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
1: கோடி.
0: எத்தனை வருஷமா கோயிலுக்கு வந்திருக்கீங்க?
1: 10-15 வருஷம்.
0: வேற என்ன, அதாவது ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் ஒரு விமானம் இருக்கும் இல்லையா? இந்த வருஷம் எப்படி இருக்கு திருவிழா பார்த்தா உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? எத்தனை வருஷமா கோயிலுக்கு
2: வந்துருக்கீங்க?
0: அப்ப வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும் திருவிழா எப்படி இருக்கு?
2: அப்ப வந்ததுக்கு நல்லா தெரியும்.
0: ஆனா இன்னைக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா தண்ணியில நிறைய ஆத்துல நிறைய தண்ணி
2: வந்துருக்கீங்க.
0: அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் சுந்தரி.
0: நீங்க எத்தனை வருஷம் வந்துருக்கீங்க?
3: நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து வந்துட்டு
0: இருக்கேன். எந்த ஊரு நீங்க?
3: நாங்க போடி நாயக்கனூர்.
0: நீங்க எத்தனை பேர் வந்தீங்க?
3: நாங்க ஆல் ஃபேமிலி, அதாவது ஒரு 20-25 பேர் வந்திருக்கிறோம்.
0: 20-25 மொத்தம் 45 பேர் ஆச்சு.
3: என் பேர் பூர்மி தக்ஷன். நான் வந்து 9வது போக போறேன். என் வயசு 13. இந்த 13 வருஷமா இந்த கோயில் வந்துட்டு.
0: ஒரு வயசு இருந்தா உனக்கு விவரம் தெரிஞ்சிச்சா போறோம்.
4: என் பேர் சதீஷ், திருச்சியில இருந்து வரேன். சொந்த ஊர் போடி.
0: உங்க பேர் தம்பி?
5: சதீஷ்குமார். டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்கேன். வருஷ வருஷம் வந்துருவோம். வருஷ வருஷம் எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு சிறப்பாகவே இருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் பயங்கர கூட்டமாகவும் இருக்கு, கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. எல்லாமே பக்தர்கள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் தாங்கும் நினைக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். நன்றி அம்மா, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: சுதாமணி.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: நாங்க சிலமலையில இருந்து வரோம்.
0: சிலமலையில இருந்து வரீங்க? எத்தனை பேர் உங்க குடும்பத்துல வந்திருக்கீங்க?
6: குடும்பத்துல 30 பேர் வந்திருக்கோம்.
0: பாப்பா வேற மைக்க பிடிச்சிருக்காங்க. பாப்பா பேர் என்ன?
6: சத்தீஸ்வரி.
0: உங்க பேருமா?
6: முனீஸ்வரி.
0: நீங்க எத்தனை நாள் வந்துருக்கீங்க?
6: நாங்க 19 வருஷமா வந்திருக்கோம்.
0: ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்க பேரு?
7: என் பேர் ஈஸ்வரி.
0: நீங்க எந்த ஊரு?
7: நாங்க போடி மீனாட்சிபுரம்.
0: மீனாட்சிபுரம்.
7: மகிழ்ச்சி.
0: அடுத்த நேரம் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அன்கோ.
1: வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்த் அன்கோ.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னு.
4: சரி சரி சரி சரி
5: வசந்த் அன்கோ. சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
5: சரி சரி.
7: கோடை பண்பலை வானொலி 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி அன்றைக்கு தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோயில் வளாகத்திலிருந்து நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு மாலையில பாத்தீங்கன்னா 5 மணிக்கு திருத்தேரெல்லாம் பவனி வர இருக்கு. இப்ப நம்மளோட பேசுவதற்காக ஒரு நேரில் காத்திருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். என் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் வைரமுத்து கொத்தனார்.
7: செல்லமல அது எங்க இருக்கு? சரிங்க, எத்தனை வருஷமா கோயிலுக்கு
8: வந்து? வருஷமலைக்கு வந்துட்டு இருக்கு.
7: எப்படி இருக்கு? பகல்ல வர்றது கூட்டமா இருக்கா? இரவுல வர
8: நைட்ல கூட்டம் கூடுதலுங்க, பகல் கம்மி. ஆமா, வெயில் அடிக்கனால 6 வர நைட்டு 6 மணிக்கு போனா நாங்க வாரம் போறது நைட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். நல்லா தெரியுங்க, ஒன்னும் பிரச்சனை
7: இல்லை. வணக்கம். இப்ப இன்னொரு நேர் நம்மளோட இருக்காங்க, அவன் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: என் பேர் புனிதா சார், வயல்பேட்டிலிருந்து வரோம். சின்ன பிள்ளையில இருந்து இங்கதான் எங்க ஃபேமஸே இதுதான் ஊரு. 18 கிராமமே இங்கதான் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ராஸ்னா இருக்கு. இந்த திரு தேர் வர்றதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமா. எப்படி என்னால எல்லாரும் வந்துருவாங்க உலகத்துல.
7: இப்போ நீங்க அதிகமா வந்தது வந்து பகல் நேரத்துல வந்திருக்கீங்க, இரவு நேரத்துல இன்னும் ஜொலிக்கும் அப்படின்னாங்களே, பாத்துருங்க அது எப்படி இருக்கும்.
9: இன்னைக்கு வந்து தேர் இழுப்பாங்க, பகல்லையும் வருவோம், இரவுதான் ரொம்ப ஜொலிக்கும். அப்ப வந்து நல்லா சந்தோஷமா மக்கள் எல்லாம் பேசணும், எல்லாத்துலயும் ஏறி என்ஜாய் பண்ணிட்டு காலையில தான் போவோம் சார். நல்லா
7: இருக்கும். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: நிறைய
7: நம்மளுடைய நேயர்களும் இங்க இருக்காங்க, அவங்கட்டையும் பேசலாம். வணக்கம், உங்க பேர்
10: சொல்லிருக்கேன். கஜேந்திரன். நான் சிறு வயதிலிருந்தே சாமி கும்பிடுவதான் ரொம்ப சிறப்பாக இருக்கு. எங்களுக்கு நல்ல ஒரு பாடல் அரண்மனைக்கிளியில அம்மன் கோயில் கும்பம், அந்த பாடல் ரொம்ப சிறப்பா பிடிக்கும். அது எங்கள் கோடை பண்பலையிலிருந்து வீரமணி திரு கவுமரியம்மன் கோயில் காஞ்சி சிறப்பா போடுங்க. ரொம்ப நன்றி.
7: நன்றிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லிருங்க.
11: வணக்கம், நான் தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டம் சிப்பார்வட்டியிலிருந்து சித்தர்மணி. நாங்கள் திருவிழாவுக்காக அங்க வந்தோம். அந்தந்த ஒரு வாரமும் வந்துட்டு போயிட்டு
7: இருக்கேன். வணக்கம், உங்க பேர் எல்லாம் சொல்லிருக்கேன்.
12: வணக்கம், நான் தேனி சொல்றதா. நாங்க இங்க வீரவாண்டி கவுமாரியம்மன் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். நம்ம பண்பலை வந்தது கேட்டது, அங்கேயும் வந்து நம்ம பேசணும் இதுல வந்திருக்கோம். அதாவது இந்த திருவிழா முடிஞ்சு மறு வாரம் இது மறுபூஜை நடக்கும். அப்ப வந்து ஊர்ல சாமி சுத்தி வரும். ஊர்ல இருக்க எல்லாருமே சாமிக்கு மஞ்ச தண்ணி எடுத்து ஊத்துவாங்க, அது ஒரு சிறப்பா இருக்கும்.
7: ரொம்ப நன்றிமா, நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லிடுங்க.
13: வணக்கம், நான் ராணி, தேனிலிருந்து. இங்க எங்க ஊர் கோயிலுக்கு கோடை பண்பலை வந்ததற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லி.
7: தொடர்ந்து பேசலாம், அதற்கு முன்பாக ஒரு பாடல் கேட்கலாமா?
13: கேட்டுருவோம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

0: இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை வானொலி 100.5 தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி. அன்றைக்கு தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோயில் வளாகத்திலிருந்து நிகழ்ச்சி வந்துட்டு இருக்கு. நம்மளோட பேசுறதுக்காக ஒரு குடும்பம் காத்திருக்காங்க, அவன்கிட்ட பேசுறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் மகேஸ்வரி சார். நாங்க அகமலை ஊராட்சியில ஊரடி ஊத்துக்காட்டுல இருந்து இருக்கிறோம். கொத்தமல்லி காடுன்ற ஊர்ல இருக்கோம். எங்க குடும்பம் பூரா இன்னைக்கு வீரவேண்டி திருவிழாவுக்கு வந்திருக்கோம் சார். நேத்தி கடனை செலுத்துறதுக்காக வந்திருக்கோம் சார்.
0: என்ன மாதிரியான நேத்தி கடன் வச்சிருக்கீங்க?
1: இன்னைக்கு சேட்டாண்டி வேஷம் போட்டு நேத்தி கடன் செலுத்தணும் சார்.
0: சேட்டாண்டி வேஷம் என்னன்னு சொல்லுங்க.
1: ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு சேரெல்லாம் அள்ளி தலையில இருந்து கால் வரைக்கும் பூச்சிட்டு அப்படியே அதோட டான்ஸ் அடிக்கிட்டே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே போவோம் சார்.
0: நீங்க அகமலைங்கும் போது கண்டிப்பா நம்மளுடைய பண்பலை எனி டைம்
1: கோடை பண்பலை தான் சார் கேட்பேன். செல்லுல கூட போட்டு பாக்கெட்ல வச்சு கேட்டுட்டேதான் சார் தோட்டத்துல வேலை செய்வோம்.
0: என்ன மாதிரி வேலை செய்வீங்க?
1: களை எடுக்கிற வேலை எல்லா வேலையும் செய்வோம் சார் தோட்டத்துல.
0: ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஆர் பாண்டியராஜ். தேனி மாவட்டத்துல இருந்து அன்னஞ்சில இருந்து பேசுறேன் மேம். தலைமுறையா வேரவாண்டி கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன். சிறப்பு மிக்க தேனி மாவட்டத்தின் சிறப்பு மிக்க வேரவாண்டி கவுமாரி அம்மன் தான். எங்க தாயை பாக்குறதுக்கு நாங்க

0: இருந்தாலும் வந்துருவோம் அந்த தையா. தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் இங்க மக்கள் அனைவரும் கூடிடுவோம், ஒன்று வருவோம் ஒரு வாரத்துக்கு திருவிழாவுக்கு. சிறப்பு மிக்க திருவிழா எங்க தேனி மாவட்டம். எல்லா
1: மக்களும்
0: அந்த திருவிழா பாருங்க,
2: ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு தருணத்துல உங்க எல்லாம் சந்திச்சு. உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
3: பேர் ஐயப்பன்.
2: என்ன பண்றீங்க?
3: பெயிண்டிங் வேலை பாக்குறோம்.
2: பெயிண்டிங் வேலை எந்த ஊர்ல?
3: அண்ணஞ்சி.
2: அண்ணஞ்சி. நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம் வந்துட்டீங்க?
3: நாங்க 17 வருஷமா ஆயில் செக் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு வருஷம் கூட தடவை இல்லாம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ அந்த ஆத்தா அருளுக்கு வச்சுல ஏதோ கைகள் நல்ல சுகத்தை கொடுக்குறாரு. தனிமா ஜாதகன் எல்லாம் நம்மளுக்கு குரோஸ் ஃப்ரெண்டு.
2: அப்படியா?
3: நம்ம ஜாதகன் வாத்தியாரு.
2: சரிங்க சரிங்க.
3: சலிமம்மா அப்ப சின்ன குழந்தைங்க.
2: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் கௌசல்யாங் சார். நாங்க 18 வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கோம். சின்ன பிள்ளைல இருந்தே வந்துருக்கோம். பேச்சுக்கலாம் செலுத்துறதுக்காக வந்திருக்கோம் சார்.
2: ரொம்ப சந்தோஷம், உங்க பேர் சொல்லுங்க.
5: ஜெயலட்சுமி சார். இங்க வாரம் உங்களுக்கு கைகள் சுகத்துவம் ஆரோக்கியமே நல்லா இருக்கும் சார். நினைச்சது நடக்கும் சார். இந்த கோயிலுக்கு வந்தா அது நல்லபடியா அம்மா எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாங்க சார்.
2: ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் என்னயா?
5: பீடயனா.
2: என்ன பண்றீங்க? என்ன படிக்கிறீங்க?
5: 7th போறேன்.
2: எப்படி இருக்கு கோயிலுக்கு வந்தது?
5: நல்லா இருக்கு. ஜாலி
2: நல்லா இருக்கா?
5: ஜாலி.
2: நேத்து நைட் வந்துட்டீங்களா காலைல வந்தீங்களா?
5: நேத்து நைட் வந்துட்டு இன்னைக்கு காலையில
2: தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க பேர் என்னயா?
6: பாண்டிய தேவி.
2: நீங்க என்ன படிக்கிறீங்க?
6: போன 9th.
2: 9th. எப்படி இருக்கு திருவிழா?
6: திருவிழா நல்லா ஜாலியா இருக்கு.
2: ஜாலியா இருக்கு. இரவு உள்ள சுத்தீங்களா?
7: அகமலை கிராமம் குத்தம்பள்ளிக்காடு. விவசாயம் பண்ணிக்கு வரோம். காட்டி மிளகு அவக்கோடா எல்லா விவசாயம் பண்ணிருக்கேன். என்னோட விவசாயம் தான் மகிழ்ச்சி. நான்
2: ரொம்ப மகிழ்ச்சி.
8: என் பேரு பாண்டி மீனா. நான் பிஎஸ்சி அக்ரி படிக்கிறேன். வருஷ வருஷம் திருவிழாக்கு வந்துருவோம்.
2: குள்ளபுரம்
8: பக்கத்துல.
2: ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷம். இந்த தருணத்துல நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்போம். தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: 90.5 தேடி வரும் பண்பனை நிகழ்ச்சி. இன்றைக்கு தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் தேரடிக்கல கரெக்டா நின்றுருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் தேர் நடக்க இருக்கு. அதனுடைய தேருக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு தேவேந்திரன் சார், ஃபயர் சர்வீஸ்ல ஒர்க் பண்றேன். ஆமா சார், எவ்வளவு கண்டம்னு இருக்கு சார்.
0: கோயிலுக்கு எத்தனை வருஷம் வந்துருக்கீங்க?
1: ஒரு 15 வருஷம் வந்திருக்கேன் சார். 15 வருஷம் சார். ஆமாங்க சார்.
0: சின்ன வயசுல தான் வந்து?
1: ஆமா சார, கௌமாரியம்மன் சாமி வந்து நினைச்சுதான் செஞ்சு கொடுப்பாங்க.
0: எப்படி இருக்கு திருவிழா?
1: இந்த வருஷம் திருவிழா நல்லா தான் சார் பைக்கு இருக்கு.
0: நானும்
1: அம்மா, வீட்டுக்காரங்க, அக்கா, அக்கா பிள்ளைங்க, அண்ணன், அண்ணன் பிள்ளைங்க எல்லாரும்
0: பேசிருக்கோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன வேலை செஞ்சிட்டு
2: இருக்கீங்க?
0: கோயிலுக்கு வர்றது எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன மாற்றம் தெரியுது? நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என்னோட பேர் கௌசல்யா தேவி, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் தான் ஃபயர் சர்வீஸ் ஒர்க் பண்றாரு. இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: ஒரு வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் நிறைய மாற்றங்கள் தெரியும். பொதுவா நம்மளுடைய லைஃப்ல ஆகட்டும், இங்க வர்றதுல ஆகட்டும், எப்படி இருக்கு?
3: ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். எல்லா பேருமே வேண்டுதல் விதவிதமா எல்லா பேருமே அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரிதான் பண்றாங்க. அவங்களோட குறைகள் எல்லாத்தையுமே கடவுள்கிட்ட சொல்றப்போ அது நிறைவேறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேண்டுதல் செய்யறாங்க. அதுவுமே பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
0: ரொம்ப சந்தோஷமா, நல்லா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஜெயந்தி.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: நாங்க அம்பசியாபுரம். சட்டி எடுத்தோம், பையனுக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு, அதனால வேண்டுதல் வச்சு சட்டி எடுத்துட்டு வந்து.
0: நேற்று காலையில என்ன எடுத்தீங்க?
4: இப்ப காலையில 10:30.
0: ரொம்ப சந்தோஷம். மாமா உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேரு சமநீதி. நான் ஆயுஷ் வைப்பா இருக்கேன். அங்க அமைச்சவரம். அமைச்சவரம்.
0: உங்க பேர் என்ன பாப்பா?
6: என்ன படிக்கிறீங்க?
0: அடுத்து என்ன போக
6: போறீங்க?
0: ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களோட பேசுறதுல. நன்றிங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இன்றைக்கு தேனி மாவட்டம் வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோயில் வளாகத்துல இருந்தா நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நிறைய நேயர்களோட பேசணும். இன்றைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி திருத்தேர் பவனி இருக்கு, அதை பத்தி சொல்வதற்காக இந்த கோயிலுடைய அர்ச்சகர்களுக்கும் நம்ம கூட இருக்காங்க, அவன் பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துருக்கீங்க?
3: 40 வருஷமா இருக்கும்.
2: எப்படியா இருக்கு இந்த கோயில்?
3: நல்லா சொல்றாரு.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் கோபிநாத். இந்த கோயில் பரம்பரை கோயில் பூசாரி நாங்கள்.
2: கோயிலுடைய சிறப்புகள் அப்படின்னா என்னையா சொல்லலாம்?
4: கோயிலோட சிறப்பு அப்படின்னா அம்மன் வந்து சுயம்புவா இங்க வந்து உருவானவங்க, அதுவே சிறப்பு தான், பெரிய சிறப்பு தான்.
2: சரி, இந்த திருவிழா வந்து 8 நாட்கள் சிறப்பா நடக்குது. அந்த 8 நாட்கள் என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம்?
4: இப்ப 14ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா திருவிழா தொடக்க நாள். 2வது நாள் பாத்தீங்கன்னா திருவிழாவோட 2வது நாள் 12ஆம் தேதி அதாவது மலர் அலங்காரத்துல அம்மன் வந்து பவனி வர்றாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி முத்து பல்லாக்கு, 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா புஷ்ப பல்லாக்கு, 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா திருத்தேர்ல ஏறிடுறாங்க. ஏறினதுக்கு அப்புறமே வந்து இன்னைக்கு 15ஆம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 to 6 திருத்தேர் வடம்பிடிச்சு இழுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி மேற்கு 16ஆம் தேதி தெற்கிரத வந்து ஊர்வலம் போவாங்க. 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா மேற்கு ரத வீதியில வந்துருவாங்க. 18 வந்து எந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்களோ அந்த இடத்துக்கு வந்து பழையபடிக்கு வந்து
2: திருவிழாவினுடைய நிறைவு அப்படின்னா எப்படி இருக்கும்?
4: திருத்தேர் வந்து இங்க இது பண்ணிடுவாங்க. இங்க வந்து நிறுத்துறதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கொடிக்கம்பம் வந்து ஊனிருக்கும், அதை வந்து புடுங்கணும். நிறைவு தான். ஆனா மக்களுக்காக எஸ்ட்ரா 800 நாள் நம்ம செத்து மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் நம்ம பண்றோம்.
2: நம்ம சிறப்புங்க, இவ்வளவுதான் திருவிழாவினுடைய சிறப்பு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சிறப்பாக கௌமாரியம்மன் கோயில் இருந்து நேரலையாக நிகழ்ச்சி வளம் வந்தது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு KS கார்த்திக், நன்றி, வணக்கம் நேர்களை.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: ஆர்கேஜி நெய்
2: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: உலகம் விரும்பும் சுவை ஆர்கேஜி நெய்
0: வழங்கும் யாதுமாகி.
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03 நிமிடம்.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: முந்தி வரும் கவிமுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். யாதுமாகி வாழ்க்கை என்னும் அழகான கோலத்தை அடைய வளர்ப்பு என்னும் புள்ளி சரியாக அமைய வேண்டும். அதற்கு பூவிதழ் சிரிப்பினில் உலகை மறந்து தேனினும் இனிய மழலை மொழியில் உலாவும் குழந்தைகளுக்கு அன்பினை தூவி அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் வலம் வர பாதுகாப்பான சூழலை கொடுக்க வேண்டும். என்ன செய்யலாம்? இன்றைய யாதுமாகி சர்வதேச குடும்ப தின சிறப்பு யாதுமாகி சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் பாதுகாப்பு அலுவலர் ஜி. புவனேஸ்வரி அவர்கள். குழந்தைகள் சம்பந்தமான அவர்கள் பற்றிய கேள்விகளோடு நேயர்கள் வரலாம். 2424 2426 2424 2929 393 முன் இணைப்பிற்கு 0454 2 கோடை பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சி நெறியாழ்கி செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, வணக்கம் தோழிகளே.

யாதுமாகி, பெண்களின் மேடை, பெண்களுக்கான மேடை. இது யாதுமாகி. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், குடும்பம் ஒரு கதம்பம், குடும்பம் ஒரு கோவில். இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இன்று சர்வதேச குடும்ப தினம். அனைவருக்கும் கோடை பண்பலை 100.5 சார்பாக குடும்ப தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக குடும்ப உறவுகளில் பார்த்தோம் அப்படின்னா, எங்கேயும் எப்போதும் அன்பு பொழிகிறதுக்கு அம்மா, அப்பப்போ கண்டிப்பாக காட்டுறது அப்பா, தனது மனைவியை இன்னொரு தாயாக பார்க்கக்கூடியவர்

கணவர். தன்னுடைய கணவரை முதல் குழந்தையாகவே பார்க்கக்கூடியவர், பார்க்கக்கூடிய மனைவி. மற்றும் ஒரு தகப்பராக இருக்கக்கூடியவர், வழிகாட்டக்கூடியவர் அண்ணன். இன்னொரு தாயாக இருந்து அன்பு பொழியக்கூடியது அக்கா என்ற உறவு. எப்பொழுதுமே அழகாக சண்டை போட்டுட்டே இருக்கிறது தம்பி. அடம் பிடித்து காரியம் சாதிக்கிறது தங்கச்சி. குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து நடந்துக்கக்கூடியது குழந்தை என்ற உறவு. சிரிக்க மட்டும் இல்லைங்க, சிறப்பாக வாழவும் வழி சொல்லக்கூடியவங்க சித்தி சித்தப்பா. அதட்ட மட்டும் இல்லைங்க.

0: காரியம் சாதிக்கிறது தங்கச்சி. குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து நடந்துக்கக்கூடியது குழந்தை என்ற உறவு. சிரிக்க மட்டும் இல்லைங்க, சிறப்பாக வாழவும் வழி சொல்லக்கூடியவங்க சித்தி சித்தப்பா. அதட்ட மட்டும் இல்லைங்க, அன்போடு அரவணைக்கையும் எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க அத்தையும் மாமாவும். பேச்சளவில் இல்லை, மனசாலையுமே நீ பெரிய ஆளாக வரணுண்டா அப்படின்னு நினைக்கிறவங்க பெரியப்பா பெரியம்மா. இத்தனை சொந்தங்களையும் தாங்கி வீட்டினுடைய நூலகமாக இருக்கிறவங்க தான் தாத்தா பாட்டி. இப்படி எல்லா உறவுகளும் ஒன்றாக இணைந்து இருந்தது ஒரு காலம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் இல்லையா. அந்த காலம் திரும்ப வராதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருந்த வீட்டை வந்து கோவில் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, சில காரணங்களால் வேலைவாய்ப்பாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், சில காரணங்களால் அங்கங்கே தூரமாகி நம்ம ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். தூரமாக இருக்கிறோம், மனதளவில் இல்லை, உடல் அளவில் கொஞ்சம் தூரமாக இருக்க ஆரம்பிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது குழந்தைகளை. குழந்தைகளை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக நமது நிகழ்ச்சி மேடைக்கு வந்திருக்கிறாங்க. சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சியான யாதுமாகி மேடையில் இன்று அமர்ந்திருக்கிறாங்க திண்டுக்கல் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் பாதுகாப்பு அலுவலர் ஜி புவனேஸ்வரி அவர்கள். அவர்கள் கிட்டத்தட்ட இந்த பாதுகாப்பு அலுவலராக 11 வருடங்களுக்கு மேலே பணியாற்றிட்டுருக்குறாங்க. அவர்களுடைய இந்த அனுபவமிக்க காலகட்டத்தில் நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வன்முறைகளை பார்த்துருக்குறாங்க. குழந்தைகளை வந்து தத்தெடுக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளை வந்து எப்படி பராமரிக்கணும், அரசு கொடுக்கக்கூடிய நிதியை வந்து ஒரு பெற்றோராக அதாவது சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி பண்ணி தர்றது, குழந்தை எப்படி பராமரிக்கிறது, இது எல்லாத்தையுமே வழிகாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர்களை நமது கோடை பண்பலை 100.5 சார்பாக இந்த யாதுமாகி மேடைக்கு வருக வருக என வரவேற்போம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: மேடம், உங்களுடைய பணியை பற்றி சொல்லலாமா எங்களுக்கு?
1: அனைவருக்கும் வணக்கம். மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் நான் பாதுகாப்பு அலுவலராக இருக்கேன். கடந்த 11 வருடமாக வந்து நாங்கள் வேலை பார்த்துட்ருக்குறோம். 2012 முதல் இந்தியா அளவில் வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களை வந்து தலைமையாக வச்சு நாங்கள் வந்து செயல்பட்டு வர்றோம். கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் ஆயிடுச்சு. இதில் வந்து குழந்தைகள் வந்து பாதுகாப்பான ஒரு சூழலில் தான் வளர்கிறாங்களா அப்படிங்கிறத நாங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டு வரோம் கடந்த 14 வருடங்களாக.
0: இதுதான் அந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தினுடைய பணிகள் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்தியா முழுவதும் இது இயங்கி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய பணியிலேயே 4 பேர் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்லுங்களேன். அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேலை என்ன, எப்படி நீங்கள் மக்களோட தொடர்பில் இருக்கிறீங்க?
1: இதில் பாதுகாப்பு அலுவலர்கள் வந்து நாங்கள் 4 பேர் வந்து நாங்கள் பணிபுரிஞ்சிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட அலுவலகத்தில் வந்து மாவட்ட அதிகாரியாக வந்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அவர்கள் வந்து செயல்பட்டு வர்றாங்க. அவங்களுக்கு கீழே நாங்கள் 4 பாதுகாப்பு அலுவலர்கள் இருக்கிறோம். எங்களோட பணிகள் என்ன அப்படின்னா, நான் வந்து பாதுகாப்பு அலுவலர் நிறுவனம், அதாவது எப்படி வந்து குழந்தைகள் விடுதிகள் இருக்குதோ அதே மாதிரி குழந்தைகள் இல்லங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து 25 குழந்தைகள் இல்லங்கள் வந்து செயல்பட்டு வருது. அந்த குழந்தைகள் இல்லத்தில் வந்து குழந்தைகளை வந்து எந்த வகையில் வந்து நாங்கள் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, அம்மா அப்பா இருவரையுமே இழந்த குழந்தைகள், ஒற்றை பெற்றோர்களுக்கான குழந்தைகள், இன்னொன்று இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் குடும்பங்கள் வந்து சிதறி கிடக்கிறது, அந்த மாதிரியான இருக்கிற குழந்தைகளையும் வந்து நாங்கள் அந்த குழந்தைகள் இல்லத்தில் வந்து பராமரிச்சுட்டு வர்றோம். பராமரிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து தங்கி கல்வி பயில வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு கொடுத்துட்டு வர்றோம். இப்போ இன்றைக்கி நிலைமையில் வந்து 715 குழந்தைகள் வந்து நம்ம குழந்தைகள் இல்லத்தில் வந்து தங்கி கல்வி பயின்றுட்டு வர்றாங்க.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும்
1: இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லாகவே வந்து குழந்தைகளை வந்து பராமரிச்சுட்டு வர்றோம், நிறுவனத்தில் வந்து சேர்த்து பராமரிச்சுட்டு வர்றோம். இது இல்லாமல் நிறுவனம் சாரா பாதுகாப்பு அலுவலர்கள் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து தேவையான நிதி உதவியை வழங்குறாங்க. பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகள் இல்லாத பெற்றோர்களுக்கு வந்து குழந்தைகளை வந்து தத்து கொடுக்கறதுக்கு அவங்க வழிவகை மேற்கொண்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து குழந்தை திருமணமும் பாலியல் வன்கொடுமைகளும் வந்து

0: இது அதிக அளவில் நடந்துட்டுருக்கு குழந்தைங்களுக்கு. ஸோ அதிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுவதில் வந்து அவங்க ஒருங்கிணைந்து செயல்பட்டு
1: 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள்
0: வந்து
1: இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களை சந்தித்து பேசிடலாம் மேம், தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா.
2: மேடம், நான் விருதுநகர் மாவட்டம் இருஞ்சிர செங்கமடையிலேருந்து தங்கமணி பேசுகிறேங்கம்மா.
1: சொல்லுங்கம்மா.
2: அம்மா, நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 4-5 பிள்ளைங்க இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் மேடம் ஸ்கூலுக்கு போகுதுங்க. ஒரு ஆறு வேற இருக்கு ஊரால், கடந்தே போகணும் மேடம். இந்த ஒத்தையிலாம் போக வர இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைனா, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு ஆபத்து நேரத்தில் உதவுறதுக்கு ஏதாவது என்ன மேடம்?
1: சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குல்ல மேடம்,
0: 10-10-9-8,
1: அந்த ஹெல்ப்லைனுக்கு அவங்க தொடர்பு
0: கொள்ளலாம்.
1: ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா 10-9-8 குழந்தைகள் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இயங்கக்கூடிய நம்பர் இல்லையா, அந்த
0: இலவச அவசர தொலைபேசி எண்
1: 10-9-8. மீண்டும் இணைவோம் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
7: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள் குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
11: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட Top 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
10: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
11: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
12: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
13: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 7.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
14: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
15: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
16: நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 Shiva Textiles, மாட்டுத்தாவணி, மதுரை. RKG நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் யாதுமாகி.

0: கோடை பண்பலை 100.5 சர்வதேச குடும்ப தின சிறப்பு யாதுமாகி நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் பாதுகாப்பு அலுவலர் ஜி புவனேஸ்வரி அவர்கள். அங்கே மாவட்ட அலுவலகத்தில் செயல்படக்கூடிய அந்த குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் 4 வந்து பாதுகாப்பு அலுவலர்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் ஒன்று வந்து உங்களுடையது, குழந்தையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதும் அந்த பாதுகாப்புக்கான வேலைகளை நீங்கள் செய்கிறதும் உங்களுடைய பணின்னு சொன்னீங்க. இது இல்லாமல் நிறுவனம் சாராமல் பாதுகாப்பு அலுவலர்கள் இருக்காங்க, அவங்கள 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து தேவையான நிதிகளை வழங்குறதுக்கும் அந்த ஸ்கீம்ஸை பற்றி சொல்கிறதும் விழிப்புணர்வுகளை கொடுக்கறதும் தத்தெடுக்கிற அதை பற்றி சொல்கிறதும் இதுதான் அவங்களுடைய பணின்னு சொன்னீங்க. இப்போ 3 பேரை பற்றி சொல்லிட்டீங்க, என்ன ஒருவர்
1: அவர் வந்து சட்டம் கலந்த நன்னடத்தை அலுவலர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பணி என்ன அப்படின்னா, குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான உதவிகள் வந்து செய்கிறதுக்கு வந்து அவங்க உதவியாக இருப்பாங்க.
0: எந்தெந்த மாதிரி பாதிப்புகள் உட்படுவாங்க குழந்தைகள்?
1: அதாவது பாலியல் பலாத்காரம் செய்யப்படுற குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு சிலர் வந்து முன்னாடி வந்து கேஸ் கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஒரு சில குடும்பங்கள் வந்து இன்னைக்கு படிக்காத ஒரு ஃபேமிலி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து வெளியில் வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு வில்லிங்காக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வந்து சட்ட ரீதியாக வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையும் வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை மூலமாக அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க உதவி புரிவாங்க.
0: இப்போ இந்த 4 பேர் வந்து இந்த பணியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நம்ம நேயர் ஒருத்தவங்க கூட கேட்டாங்க, ஒரு இடத்துலேருந்து கடந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க இல்லை வெளியில் போயிட்டு வராங்க அப்படின்னா குழந்தைகள் தனியாகவும் போயிட்டு வருவாங்க அல்லது ஒரு கூட்டமாகவும் போயிட்டு வருவாங்க. அந்த குழந்தை துன்புறுத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த குழந்தை வந்து வீட்டில் வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா, எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற பயம் கூட குழந்தைக்கும் இருக்கும், தயக்கமும் இருக்கும். யாராவது அதட்டுறாங்க திட்டுறாங்க அப்படின்னா இதை போய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு பயப்படவும் செய்வாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பெற்றோர் என்னெல்லாம் சொல்லி வளர்க்கணும்?
1: யாரும் அவருடைய அனுமதி இல்லாமல் அவங்க அந்த குழந்தைங்களை தொடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும். ஏன்னா நம்ம வளர்ந்த விதங்கள்லாம் வேற,
0: பேட் டச்.
1: நம்ம வளர்ந்த விதங்கள்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம்ல நமக்கு வளர்ந்தோம். அப்போ நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு பேரண்ட்ஸ் இருந்தாங்க, தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தனி குடும்ப முறை தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் கிளம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம வேலைக்கு வந்துடுறோம். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஸ்கூல் விட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வர்றோம். ஸோ அந்த குழந்தைங்கள வந்து நம்ம சரியான முறையில் பராமரிக்கிறோமா பாதுகாக்கிறோமா அப்படின்னா அது கொஞ்சம் குறைபாடாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது யாருமே வந்து உன்னோட அனுமதி இல்லாமல் உன்னை தொடக்கூடாது, அப்படி தொட்டாங்க அப்படின்னா பயம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு ஒன்று நகர்ந்துடணும், இல்லாட்டி உனக்கு நம்பிக்கையாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பயப்படாமல் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி வளர்க்கணும்.
0: ஆனால் நம்ம அதிகமாக இதை சொல்லும் போது பெண் குழந்தையை தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அது ஆண் குழந்தைக்கும் சேர்த்து சொல்லித்தரணும் இல்லையா?
1: கண்டிப்பான முறையில். இன்னொன்று, பெண் குழந்தைகளை வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஒரு வீட்டில் அம்மா அக்கா எல்லாருமே வந்து எப்படி இருக்காங்களோ அவங்கள நீ எப்படி பார்க்குறியோ அதே மாதிரி மற்ற குழந்தைங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிறத ஆண் குழந்தைகளுக்கு கண்டிப்பான முறையில் சொல்லி வளர்க்கணும்.
0: இப்போது நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், நம்ம காலகட்டங்கள் வர மாறும் போது குடும்பம்னும் போது இத்தனை உறவுகளும் சேர்ந்துருந்தாங்க, அப்பா அம்மா பாட்டி தாத்தா பெரியப்பா பெரியம்மா எல்லாரும்.

0: சேர்ந்து இருந்தாங்க. அதுக்கடுத்த காலகட்டம் பார்க்கும்போது நியூக்ளியர் ஃபேமிலி ஆனாங்க, அப்பா அம்மா சேர்ந்து இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது அப்பா ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அம்மா ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஒன்று அந்த குழந்தை வந்து அப்பா கிட்டே வளர்ந்துட்டுருக்கோம் இல்லை அம்மா கிட்டே வளர்ந்துட்டுருக்கோம். அப்போது அந்த உறவுகள்லையுமே கூட எந்த மாதிரி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தணுங்கிறது தெரியாத அளவுக்கு கூட குழந்தைகள் வந்து வளர்ந்துட்டுருக்குறாங்க. அப்போது அந்த குழந்தையினுடைய மனநிலையை பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, என்ன அறிவுரைகள் கொடுக்குறீங்க? மனதளவில் அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பீங்க?
1: அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு பொருளாதார சூழ்நிலையில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் மட்டும்தான் அட்லீஸ்ட் ரெண்டு குழந்தைங்களை வளர்க்க முடியும். அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைங்கள்ட்ட மனசு விட்டு நம்ம பேசினா மட்டும்தான் அந்த குழந்தைய வந்து எந்த மனநிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியும். ஸோ அந்த அந்த இது வந்து இன்றைக்கி தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பாலாம் இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்று அந்த அந்த அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது எங்கே வந்து கிடைக்குதோ அந்த குழந்தை வந்து சடனாக மாறிடுறாங்க. அதனால் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைங்கள்ட்ட தனியாக பேசணும், அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது அந்த குழந்தைகிட்ட பேசணும். இன்னொன்று அந்த குழந்தையுமே வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த ஸ்கூலில் என்ன நடந்துச்சு என்ன ஏது அப்படின்றது முதல் கொண்டு எல்லாமே குழந்தைங்கள்ட்ட கண்டிப்பாக அந்த குழந்தைங்களும் ஷேர் பண்ணணும், பேரண்ட்ஸும் ஷேர் பண்ணணும்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க மேடம். ஒரு 15 நிமிஷமாவது பேசணும்னு சொல்லிட்டு ஆனால் ஓடிட்டே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நேரம் அந்த ஃபோனை கையில் கொடுத்துட்டு அதை பார்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அம்மா கிளம்பி போகிறதும் அப்பா வந்து வீட்லேயுமே வந்து அவருடைய அலுவலக வேலைகளையோ மற்ற வேலைகளையோ செய்கிறதும் இருக்கிறதும் அந்த குழந்தை வந்து ஒரு ஃபோனை தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதையும் இல்லைனா டிவியை பார்த்துட்டு இருக்கிறதும் இல்லைனா மற்ற சோஷியல் மீடியாவுக்குள்ளே மாறிக்கிறதும் தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் இல்லையா? அப்போ நீங்கள் அழகாக சொல்லியிருக்கீங்க, ஒரு 15 நிமிஷமாவது அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. இன்றைக்கி உன் ஸ்கூலில் என்ன நடந்தது, அந்த குழந்தை என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேச முடியுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரணும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லும் போது 4 அலுவலர்கள் பற்றி சொன்னீங்க இல்லையா, அதில் நிதி சம்பந்தமாக சொன்னீங்க, என்னென்ன நிதி கிடைக்குது குழந்தைகளுக்கு?
1: இதில் ஒற்றை பெற்றோருக்கான நிதி நாங்கள் 2014ஆம் ஆண்டிலேருந்து கொடுத்துட்ருக்குறோம். அது எப்படி அப்படின்னா குழந்தைங்க வந்து இன்றைக்கி நிறைய குழந்தைங்க வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்கள வந்து ட்ராப் அவுட் ஆகாமல் எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அந்த ஒற்றை பெற்றோர் நிதி உதவி, அதாவது நிதி ஆதரவு முற்காப்பு அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து மாதம் 4000 ரூபாய்னு 3 வருஷத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இது எதன் அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னா பேரண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருப்பாங்க, ரொம்ப வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற குழந்தைங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மாதம் 4000 ரூபாய் 3 வருஷம் கொடுக்குறோம். இது எதனால் அப்படின்னா படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக, டிஸ்கண்டினியூ ஆகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஒன்று இது வந்து 3 வருஷத்துக்கு கொடுக்குறோம். இன்னொன்று வந்து இன்னொரு ஸ்கீம் என்ன அப்படின்னா 2025 செப்டம்பர் 15ஆம் நாள் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம், அன்புக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எதை பேஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா பெற்றோர்கள் இருவரையும் இழந்த குழந்தைகள், அவங்களுக்கு வந்து மாதம் 2000 ரூபாய்னு சொல்லிட்டு 18 வயசு வரையும் நாங்கள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு கேட்டகரியில் என்ன வருவாங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்டு வந்து இறந்துருப்பாங்க, இன்னொரு பேரண்ட்டு வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருப்பாங்க, இல்லாட்டி மென்டலி இல்னஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் குணப்படுத்த முடியாத நோய்கள், அதாவது ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம், HIV பாசிட்டிவாக இருக்கலாம், அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கான குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். இன்னொன்று ரெண்டு பேருமே வந்து செப்பரேட் ஆகிருப்பாங்க, அதாவது சாரி ஒரு பேரண்ட் வந்து இறந்துருப்பாங்க, இன்னொரு பேரண்ட் வந்து விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும்
0: தனித்து விடப்பட்டிருப்பாங்க
1: கார்டியன் கஸ்டடியில் குழந்தைங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஒன்று ஒரு பெற்றோர் வந்து இறந்து இன்னொரு பெற்றோர் வந்து சிறைச்சாலையில் இருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் 5 கேட்டகரியிலையுமே வந்து குழந்தைங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி மாதம் 2000 ரூபாய்னு சொல்லிட்டு 18 வயசு வரையும் நாங்கள் கொடுக்கறதுக்கு வழிவகை மேற்கொண்டு வர்றோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 534 குழந்தைங்களை வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ ஃபண்டு கொடுத்துட்ருக்கோம்.
0: ரொம்ப அழகாக வந்து எப்படியெல்லாம் நிதிகள் கொடுக்குறாங்கன்றதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க. ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து யாதுமாகி நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம்.
2: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: உங்களுக்கு

0: கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா?
1: இப்பவே பிரீத்தி மருத்துவமனை வாங்க. அங்க நடக்கிற இலவச மருத்துவ முகாம்ல டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை கவுன்சிலிங், நீரிழிவு நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மூலம் வர சிறுநீரக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் சிறப்பு மருத்துவர் ஆலோசனை மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமா பண்றாங்க.
0: May 8, 9, 10 மற்றும் 15, 16, 17 வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான். இடம் பிரீத்தி மருத்துவமனை, உத்தங்குடி, மதுரை.
1: கால் 8220782333.
2: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், RKG நெய்யின் நல்வாழ்த்துகள்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ் எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃபிராக்ஸ், டி-ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ் சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மட்டுத்தாவணி மதுரை.
1: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ் இப்போதே தொடங்குங்கள். எங்கும் எவரும் தர முடியாத விலையில் இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை.
0: ஆர்கேஜி நெய்
2: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: உலகம் விரும்பும் சுவை ஆர்கேஜி நெய்
0: வழங்கிய யாதுமாகி.
4: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
5: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாயவளை நீலவழி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக.
7: வணக்கம் கோடை எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். கடந்த சில தினங்களாக சைபர் கிரைம் ரிலேட்டடான அஃபென்சஸ் அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து இந்த ஃபுட் டெலிவரி இந்த ஆப்ல வந்து நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, அதுல இருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுவோம், ஸோ இதுலயுமே வந்து ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ஃபுட் டெலிவரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஃபேக் IVR கால் பண்ணி உங்கள்கிட்ட ஓட்டி

0: இபி பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த உங்களோட லாகின்னை யூஸ் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கேசஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது. அவங்கள வந்து இருக்க பே லேட்டர் ஆப்ஷன் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரியில் வந்து ஆஃபர் ரேட்டில் கொடுக்குறோம், அதனால வந்து உங்களோட பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணுங்கள், பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா இதுவும் ஷேர் பண்ண வேண்டாம். அதே போல் இந்த ஃபுட் ரிலேட்டட் டெலிவரியில் வந்து ஐவிஆர் கால்ஸில் வந்து உங்கள்கிட்ட யாராச்சும் அந்த ஓடிபி வந்து ஷேர் பண்ண சொன்னால் அதையுமே வந்து தவிர்த்துடலாம். அதே போல் நீங்கள் வச்சுருக்க ஆப் எல்லாத்துக்குமே வந்து டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா வந்து ஆடட் செக்யூரிட்டியாக இருக்கும். அதே போல் யாராச்சும் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரியிலேருந்து கால் பண்ணுறோம், ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது ஃபுட் ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதோட உண்மைத்தன்மை வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்க வந்து ஏதாவது லோக்கலில் உள்ள ஹோட்டல்ஸோட டைப்பில் இருந்தாங்கன்னா அந்த ஹோட்டலை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது, ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறது, அது எல்லாமே வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். அவங்க தானாக வாலண்டராக வந்து உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்க பர்சனல் பெனிஃபிட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அதனால் அதை கொஞ்சம் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட யோசிச்சோன்னாலே அந்த மாதிரி கேம்ப்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வந்துடலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மதுன் ஒருத்தர் வந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அப்போ ஃபெஸ்டிவல் டைம்ங்கிறனால ஒரு கால் வருது. வந்து நியூ இயர் ஆஃபரா வந்து ஆஃபர் ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆஃபர் ரேட்ல வருதுன்னு சொல்லி இவரும் ஆர்டர் பண்ணிடுறாரு. ஓடிபி ஒரு மொபைல் வருது, அதை வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவரும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு. இது ஆஃபர் ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாலண்டியரா அந்த மாதிரி ஃபுட் ரிலேட்டட் ஆப்ஸ்லேருந்து ஏதாவது கால் வந்துருந்ததுன்னா அது வந்து இமீடியட்டாக 1930 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இமீடியட்டாக அந்த காலை கட் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதை என்ஷூர் பண்ணுங்கள். இது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த நம்பர்லேருந்து வந்ததுங்கிறத ட்ரேஸ் பண்ணால் அடுத்த ஆள் வந்து இதனால் பாதிக்கப்படாமல் தவிர்க்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை தவிர்க்கணும், அடுத்து அது வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எஜுகேட் பண்ணுறதை என்ஷூர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கிட்ட தகவல் ஃபுட் டெலிவரி ஆப் ஹேக் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேற ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம். கோடை எஃப்எம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி நம்மோடு இதே நேரம்.
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 முதல் 6 வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
9: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
10: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
11: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
12: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
11: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
13: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
14: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: மதுரை
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் கல்வி திறன் வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
2: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
1: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244504444.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: கோடை 11.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன.

0: சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீப்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின் போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்க உள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்கவுள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அப்பாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறு தேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறு தேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில்

0: பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராம்மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நொமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கோடைப்பண்பலை 100.5 யாதுமாகி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். சர்வதேச குடும்ப தின சிறப்பு நிகழ்ச்சியாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. குடும்பத்தில் குழந்தைகளினுடைய பாதுகாப்பு பற்றி நம்ம பேசிகிட்ருக்குறோம். பேசுகிறதுக்காக நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் பாதுகாப்பு அலுவலர் ஜி புவனேஸ்வரி அவர்கள். மேடம், நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குழந்தைகள் எல்லாமே வந்து இயங்கிட்டு

0: இருக்குது. அதில் வந்து 715 குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெற்றோர் இல்லாத குழந்தைகளா அல்லது ஒரு பெற்றோர் இருக்கிறவங்க, அதாவது ஒரு அம்மாவோ அப்பாவோ இருக்கிறவங்களா அந்த குழந்தைகள் இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க?
1: அம்மா அப்பா இருவரையும் இழந்த குழந்தைகளும் இருக்கிறாங்க, ஒற்றை பெற்றோரின் குழந்தைகள் இருக்கிறாங்க.
0: ஒற்றை பெற்றோரின் குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டு பேரும் இழந்தவங்களும் அங்கே வரலாம். எப்படி வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறது?
1: அதுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்குது, குழந்தைகள் நலக்குழு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைங்க வந்து அங்கே ஹோமில் வந்து சேர்க்கணும், குழந்தைகள் இல்லத்தில் சேர்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் நலக்குழுவில் வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க, 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க.
0: திண்டுக்கல் மாவட்டத்தில்
1: கலெக்டரேட்டுக்கு உள்ள இந்த குழந்தைகள் நலக்குழு செயல்பட்டு வருது. இதில் வந்து 5 பேர் இருப்பாங்க உறுப்பினர்களாக. இவங்கக்கிட்ட வந்து இந்த குழந்தைங்களை வந்து நாங்கள் ஹோமில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரெக்வசிஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரெல்லாம் எங்களுக்கு ஃபார்வேர்ட் ஆயிரும். நாங்கள் வந்து இல்லை விசாரணை மேற்கொண்டு அதுக்கு வந்து சமூக விசாரணை அறிக்கை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு சமர்ப்பிப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை எலிஜிபிளாக இல்லையான்றதை பார்த்துட்டு நாங்கள் அந்த குழந்தைய ஹோமில் அட்மிஷன் போட்டுப்போம்.
0: அந்த ஹோமில் இருக்கிற குழந்தைகளுக்கு என்னென்ன வசதிகள்லாம் கொடுப்பீங்க?
1: எல்லா வசதிகளும் இருக்குது. ஒரு குழந்தை வந்து நம்ம வீட்டில் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரியான வசதிகள் எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு அங்கே கிடைக்கும்.
0: இப்போ அதே மாதிரி தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று இருக்குது, அது என்னது மேம்?
1: இன்றைக்கி காலகட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வந்து அதிக அளவில் வந்து கர்ப்பம் தரிக்கிறாங்க, இள வயது கர்ப்பம். அது ஒன்று. இன்னொன்று வந்து புரோக்கன் ஃபேமிலிஸ் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதையும் மீறி திருமணத்துக்கும் மீறிய ஒரு பந்தம், ஒரு சொந்தம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அதனால் வந்து குழந்தைகள் வந்து
0: எதிர்பாராத கர்ப்பம் வந்துடுது.
1: ஆமாம். அதனால் வந்து குழந்தைகளை வந்து வளர்க்குறதுக்கு பெற்றோர்கள் வந்து விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த தொட்டில் குழந்தை திட்டம். அப்போ அந்த குழந்தைகள் வந்து பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்தைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலமாக எங்கள்கிட்ட வந்து அந்த குழந்தைங்க வந்துடுவாங்க.
0: கிட்டத்தட்ட 11 வருடமாக இந்த ஒரு மகத்தான ஒரு சேவையில் இருக்கிறீங்க. பாதுகாப்பு அலுவலராக, குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலராக இருக்கிறீங்க. இதில் உங்களுக்கு மறக்க முடியாதது, மனதை தொட்ட ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா?
1: நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர், 7 வருடங்களுக்கு முன்னால் வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய வந்து தோட்டத்தில் தூக்கி போட்டு போயிட்டாங்க, இந்த குழந்தைய வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன்,
0: எத்தனை மாதம், எத்தனை வயசு?
1: பிறந்து 2 நாட்களே ஆன குழந்தை.
0: 2 நாட்களே ஆன குழந்தை.
1: அந்த குழந்தைய வந்து அந்த பேரண்ட் வந்து இல்லீகல் அஃபேர் மூலமாக அவங்க பிரசவம் முடித்து அந்த குழந்தைய வந்து ஒரு தோட்டத்தில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை மேலே முள் புதர்கள்லாம் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய வந்து பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து அட்மிஷன் போட சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அந்த குழந்தைய வந்து சேஃப் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நாங்கள் தத்து மையத்தில் பிடிச்சிட்டோம். நாங்கள்
0: அதுலேயே வந்து மத்திய தத்து வள அலுவலகம் இருக்கா, ஆதார மையம்னு ஒன்று இருக்கு இல்லையா?
1: இது வந்து என்னது? இது வந்து மத்திய அரசோட பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்கு, இல்லை பெற்றோர்கள் குழந்தைகள் இல்லாத பெற்றோர்கள் வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் வந்து நம்ம பதிவு பண்ணணும். அதுக்கு தான் வந்து மத்திய தத்து வள ஆதார மையம், அதாவது சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இது மூலமாக தான் வந்து அந்த குழந்தைங்களை வந்து பேரண்ட் வந்து தத்தெடுக்க முடியும்.
0: அந்த ஆன்லைன் போர்ட்டல் மட்டும்தான் அவைலபிளா?
1: ஆமாம்.
0: இல்லை நேராக உங்களை யாரையும் சந்திக்க வரலாமா?
1: யாரையுமே நாங்கள் எங்களோட அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டாலுமே வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி தான் நாங்கள் வந்து ஃபெசிலிடேட் பண்ணுவோம்.
0: ஓகே. இதை தவிர இப்போ நீங்கள் வந்து பாதுகாப்பு அலுவலராக, இதை தவிர நீங்கள் ஸ்கீம்ஸ் பற்றி சொல்கிறீங்க, குழந்தைகளை வந்து தத்து கொடுக்கறது, தத்து எடுக்கிறது பற்றிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. இதை தவிர உங்களுடைய மெயின் ஒர்க்குகள்லேயே கவுன்சிலிங்னு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்களா?
1: கண்டிப்பான முறை.
0: எந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க?
1: பேரண்ட்ஸை விட குழந்தைங்க வந்து இன்னைக்கு அதிக அளவில் வந்து ட்ராப் அவுட் ஆகுறாங்க. ஏன்னா இன்னொன்று, இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து புரோக்கன் ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்குது, இன்னொன்று பேரண்டல் கேர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த இடத்துல லேப்ஸ் ஆகுது. அப்படின்றப்ப அந்த குழந்தைங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகாமல் வழிமாறி போகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள். இன்னொன்று வந்து 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து எதுவும் அஃபென்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கும் வந்து நாங்கள் ஆற்றுப்படுத்தல் வழங்குகிறோம். நாங்கள்
0: இந்த நிகழ்ச்சி வழியாக நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மேம்? ஏன்னா இன்றைக்கி சர்வதேச குடும்ப தினம்.
1: இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, குழந்தைகள் அப்படின்னாலே குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்து வேலை பார்க்குறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், எல்லாமே. இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூட

0: கிட்ட இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஒரு முன்பின் தெரியாதவங்கள்ட்ட நம்ம சாரி கேட்குறோம், ஆனால் குடும்பத்துக்குள்ளே வந்து நம்ம சாரி கேட்குறது இல்லை. ஸோ அதனால் வந்து அதனால தான் இன்றைக்கி வந்து சைல்டு இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதனால் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சாரி கேட்கலாம், ஒரு தேங்க்யூ சொல்லலாம் பேரண்ட்ஸ்க்கு நடுவில். ஸோ இதை பார்த்து தான் அந்த குழந்தை வளருது அப்படிங்கிறப்ப இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்.
1: குடும்பத்தில் மற்றவங்களாம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், பெரியவங்க நீங்களே இப்படி செஞ்சீங்க, நீங்களே அப்படி செஞ்சீங்கன்னு தானே உதாரணம் காட்டுறாங்க. ஓ, இப்படி கூட நடந்துக்கலாமோ அப்படிங்கிறத பார்த்து தானே கற்றுக்குறாங்க.
0: ஏன்னா அதனால் அந்த குழந்தைக்கு வந்து 18 இயர்ஸ் வரையவே வந்து பேரண்ட்ஸ் தான் ரோல் மாடல். அப்படிங்கிறப்ப பேரண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் குழந்தைங்க இருப்பாங்க. பெரியவங்களை பார்த்து தானே குழந்தைங்க வளருவாங்க. அதனால் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நமக்குள்ளே பண்ணிக்கணும். ஒரு ஷேரிங் இருக்கணும் கண்டிப்பாக, குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஷேரிங் இருக்கணும்.
1: இப்போ குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக உங்களை தொடர்பு கொள்ளணுன்னா எப்படி தொடர்பு கொள்வது?
0: எங்களுடைய அலுவலகம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் கலெக்டரேட்டுக்கு மொதல் ஸ்டாப்பிங் அஞ்சலி ரவுண்டானால எஸ்பிஆர் நகரில் இருக்குது. எங்களுடைய அலுவலக தொலைபேசி எண் வந்து 0451-290-4070.
1: உங்கள் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் இயங்குகிற மாதிரியே இந்தியா முழுவதும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இயங்கிகிட்ருக்குது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் இருக்குது, அங்கே நம்ம அணுகலாம் குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக. அது திண்டுக்கல்ல குறிப்பாக ஃபோன் வழியாக நம்ம காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அலைபேசி எண்ணையும் நம்ம தொலைபேசி எண்ணையும் கொடுத்துடலாம். 0451-290-4070 தமிழில் சொல்லிடலாம். 0451 இணைப்பு எண்ணாக 290-407-070 இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து இவங்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமாக எது வேணுன்னாலும் நிதி உதவி பெறணும்னு நீங்கள் நினைக்கலாம். குழந்தைகள் இல்லம் சம்பந்தமாக நீங்கள் பேசணும்னு நினைக்கலாம். அல்லது 1098 அப்படின்ற நம்பர்லேயும் நீங்கள் ஹெல்ப்லைன்லேயும் அழைச்சி குழந்தைகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமாக நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்வதேச குடும்ப தினத்தில் நீங்கள் பங்கேற்று குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி தெரிவிக்கிறோம் மேம். உங்களுக்கும் சர்வதேச குடும்ப தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.
0: நன்றி மேடம். நன்றி.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள், இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி, தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 1 7.
4: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: கோடை பண்பு 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். யாதுமாகி சர்வதேச குடும்ப தின சிறப்பு யாதுமாகி. சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் பங்கேற்றார் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் அலுவலர் ஜி புவனேஸ்வரி அவர்கள். நெறியாழ்கை செய்தார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். மீண்டும் யாதுமாகி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு. நாட்டின் எதிர்காலம் குழந்தைகள், அவர்களை மகிழ்ச்சியான பாதுகாப்பான இந்த பூ உலகில் வாழ வழிவகை செய்வோம். இனி அலைவரிசையில் இனி கேட்கலாம் நெஞ்சம் நிறைக்கும் கானங்களோடு நெஞ்சுள் நிறைந்தவை.
8: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5 MHz.

0: இந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
5: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்
1: வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
7: இனிய வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒருமுறை கேட்க வேண்டும் என மனம் விரும்பும் உங்களின் பாடல், அதுவும் கடித வழி விருப்ப பாடல், காற்றலை வழியே உங்களிடம் சேர்க்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதலாவதாக 1971 வெளிவந்த திரைப்படம் சுமதி என் சுந்தரி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர் தர்மபுரி பாலக்கோடு அங்கிருந்து பாபாஜான் இவருக்காக MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் SP பாலசுப்ரமணியம், B வசந்தா.

1970 வெளிவந்த திரைப்படம் மாட்டுக்கார வேலன். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் கரூர் திருக்காடுதுறை, அங்கிருந்து பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன் இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் பாடலை பாடுகிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி.

0: ஆசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
7: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
8: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
9: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தரமுடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க Shiva Textiles. புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
12: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
14: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
13: அதுல என்ன சந்தேகம்? நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
14: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
15: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர்.
12: வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
16: தொடர்ந்து வரும் பாடல் 1983 வெளிவந்த திரைப்படம் சந்திப்பு. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் சக்தி வட்டம் தொட்டம்பாளையம், அங்கிருந்து கோகிலா பழனிசாமி, விஜயராகவன், சுகன்யா, திவ்யா பாரதி, கலைவாணன், ஹர்ஷா இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள். TM சௌந்தரராஜன், பி. சுஷீலா.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் பிரீத்தி, நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
1: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
0: எங்களை போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
1: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
0: எங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோடு 1010.
1: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்க பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் ஆர்பிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் திண்டுக்கல். ஃபார் அட்மிஷன் கால் 9 6 0 1 4.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
4: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
3: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
5: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ

கோடை பன்மலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சில் நிறைந்தவை தொடர்ந்து வரும் பாடல். 1965 வெளிவந்த திரைப்படம் பழனி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் பொள்ளாச்சி, தேவநல்லூர், அங்கிருந்து சகுந்தலா, சுந்தரராசன், செந்தில்குமார் இவர்களுக்காக கண்ணதாசனின் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார்கள். TM சவுந்தரராஜன், சீர்காழி S. கோவிந்தராஜன், PB ஸ்ரீனிவாஸ்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் இணைந்திருந்தோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர்
3: கோடிபன்மலையின் 1.5 இனியும் தொடர்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. இனிவரும் பாடல் 1961 வெளிவந்த திரைப்படம் பனித்திரை. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் புது சுப்பலாபுரம், அங்கிருந்து செல்வராஜ், அங்கேற்கனி, சீனிவாசன், தமிழ்செல்வி, சண்முக சுந்தரம் இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் பி பி ஸ்ரீனிவாஸ்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
6: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
7: ஆயிரத்து 1973 வெளிவந்த திரைப்படம் சூரியகாந்தி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் தூத்துக்குடி விளாத்திக்குளம், அங்கிருந்து விளாத்திக்குளம் சுப்பிரமணியபுரம், அங்கிருந்து கருப்பசாமி, வரதலட்சுமி, கனிஷ்கா, பூர்வஜா இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் கனதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி.எம். சௌந்தரராஜன்.

மறிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிகழும் கூட பிரிக்கும் மதியாத தலைவாசல் பிரிக்காதே என்று மாணவ உள்ள மனிதனுக்கு அது அவன் சொன்னது அது அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது.

வேண்டும். அந்த இறங்கி கொண்டு சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் துணை கோலை அளவோடு குறவாட வேண்டும். குயன்றோரும் தாழ்வோரும் உறவு கொள்வது அது.

பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டு கருடா சௌக்கியமா.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடி பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
3: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
4: ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, உடல் பருமனுக்கும் ப்ராஸ்டேட் புற்றுநோய்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ப்ராஸ்டேட்ன்றது ஆண்களுக்கு ஆண் குறிக்கும் யூரின் போகிற அந்த பிளாடர் அப்படின்ற பைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதி. அது சில ஹார்மோன்ஸும் சில கெமிக்கல்ஸும் அது சுரக்கும். அந்த ப்ராஸ்டேட் வந்துட்டு யாருக்கு அதிகமாக இருக்கும்னா வயசானவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ப்ராஸ்டேட் கேன்சர் பெரும்பாலுமே 60 வயசுலேருந்து 65

0: நடுவில் தான் வரும். நாளாக நாள ஒரு 80 வயசு 90 வயசு ஆனால் ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த வயசில் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தாலும் நாங்கள் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா வயசான காலத்தில் ரொம்ப அக்ரெசிவ் ட்ரீட்மெண்ட் யூஸ்வலாக பண்ணாலும் பேஷண்ட்டுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்காதுன்றதுனால. இப்போ உடல் பருமனும் ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக டைரக்ட் ரிலேஷன் இல்லை. நாங்கள் என்ன பார்க்குறோம், ப்ராஸ்டேட் கேன்சர் வந்துட்டு நாளுக்கு நாள் நிறைய ஆண்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் மக்களோட ஒரு 5-10 வருஷம் குறைவான டைமில் வந்துடுது. ஸோ இந்த 65 வயசில் வர வேண்டிய ப்ராஸ்டேட் கேன்சர் போட்டுன்னு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 55 வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு சில பேருக்கு. உடல் பருமனும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, வயதுக்கும் ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனாலும் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வராது அப்படின்றது கிடையாது. நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். நாளுக்கு நாள் நம்ம தமிழ் மக்களுடைய எடை வந்துட்டு சராசரி ஆவரேஜ் எடை பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி நாங்கள் ப்ராஸ்டேட் சிகிச்சை பண்ண பேஷண்ட்டுடைய வெயிட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கும் பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா வயது கண்டிப்பாக உடல் பருமன் இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கும் டைரக்ட் ரிலேஷன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நம்ம ஆவரேஜ் வெயிட், தமிழக மக்களுடைய ஆவரேஜ் வெயிட் வந்து எடை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு, அதுதான் காரணமாக இருக்கும். நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1977 வெளிவந்த திரைப்படம் தீபம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் அந்தியூர் சண்முகம், செங்கோடன், பழனியம்மாள், சுமதி பெரியசாமி, பிரியா இவர்களுக்காக இளையராஜாவின் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி.

நெஞ்சில் நிறைந்தவையில் தொடர்ந்து வரும் பாடல். 1972 வெளிவந்த திரைப்படம் நல்ல நேரம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க திருப்பூர் முத்தூர். அங்கிருந்து குப்புசாமி, வசந்தி, குரு ஆனந்தகுமார் இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் பாடலை பாடுகிறார் டி எம் சவுந்தரராஜன்.

இனி வரும் பாடல் 1978 வெளிவந்த திரைப்படம் அந்தமான் காதலி. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நம்ம நேயர்கள் காங்கேயம் நத்தக்காடையூர் அங்கிருந்து பாலு மோகன் இவர்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை

தொடர்ந்து வரும் பாடல். 1969 வெளிவந்த திரைப்படம் தங்கச்சுரங்கம். இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள் அருப்புக்கோட்டை நெசவாளர் காலனி, வெங்கடேஷ், ஜெயசுதா, தருண் விஜய், லக்ஷ்மி பிரியா, ராஜேந்திரன் இவர்களுக்காக டி கே ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா.

கீட்ட பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. இனி ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: இனி நாம் கேட்டு ரசிக்க நம் கோடைப்பண்பிளை 100.5 பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: வந்தியத்தேவன் உறக்கத்தில் உளறியதை பற்றி அந்த கொல்லன் வந்தியத்தேவனிடம் கூறிய பிறகு,
3: ஐயோ என்ன உளறினேன்?
4: நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாயா? அவர் பழுவேட்டரையர் கட்டளைப்படி சிறைப்படுவேன் என்றார். இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய் தம்பி. பழையாறை இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய். ஜாக்கிரதை அப்பனே, ஜாக்கிரதை.
2: வந்தியத்தேவன் வெட்கி தலைகுனிந்தான். இளைய பிராட்டியை குறித்து அனுச்சிதமாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று பீதியடைந்தான். இனிமேல் தூங்குவதாயிருந்தால் தனி அறையில் கதவை தாளிட்டு கொண்டு தூங்க வேண்டும், அல்லது மனித சஞ்சாரமில்லாத காட்டிலோ பாலைவனத்திலோ மலை குகையிலோ தூங்க வேண்டும்.
4: தம்பி, சுழற்காற்றில் நீ எப்படி அகப்பட்டு கொண்டாய்? எப்படி தப்பிப்பிடைத்தாய்?
2: நான் ஏறி வந்த கப்பல் இடிவிழுந்து கடலில் மூழ்கிவிட்டது. முறிந்த பாய்மரத்தை பிடித்துக்கொண்டு வெகுநேரம் மிதந்தேன்.

0: பிறகு ஓடக்கார பெண் ஒருத்தியின் உதவியால் தப்பி கரையேறினேன்.
1: இளவரசரும் ஒருவேளை அவ்விதம் தப்பி பிழைத்திருக்கலாம் அல்லவா?
0: கடவுள் சித்தமாயிருந்தால் தப்பி பிழைத்திருக்கலாம்.
1: நேற்றிரவு நீ எங்கே தங்கினாய்?
0: கோடிக்கரையிலேதான். கடற்கரையோரத்தில் பழுவேட்டரையர் பரிவாரங்கள் ஒரே கூட்டமாயிருந்தன. ஆகையால் குழகர் கோவிலில் சிறிது நேரம் படுத்து தூங்கினேன். பொழுது விடுவதற்குள் புறப்பட்டு விட்டேன்.
1: அதனால் தான் உனக்கு இளவரசர் பற்றிய செய்தி தெரியவில்லை போலிருக்கிறது.
0: நீர் தெரியப்படுத்தியதற்காக வந்தனமையா. நான் பழையாறைக்கு கூடிய சீக்கிரம் போக வேண்டும். பழுவேட்டரையரின் பரிவாரத்திடம் சிக்காமல் போக வேண்டும். எந்த வழியாகப் போவது நல்லது?
1: பழுவேட்டரையர் தஞ்சாவூர் ராஜபாட்டையில் போகிறார். நீ முல்லையாற்றங்கரையோடு போனால் பழையாறையை அடையலாம்.
0: நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே குதிரை குழம்புக்கு கவசம் அடித்துக் கொடுத்தால் நல்லது.
1: இதோ
0: என்றான் கொல்லன். வளைத்து காய்ச்சியிருந்த இரும்பை சுத்தியினால் அடிக்கத் தொடங்கினான்.
1: இது பெரிய பழுவேட்டரையருக்கு, இது சின்ன பழுவேட்டரையருக்கு, இந்த அடி சம்புவரையருக்கு, இது மழவரையருக்கு
0: என்று சொல்லிக்கொண்டே அடித்தான். இதிலிருந்து அந்த சிற்றரசர்கள் பேரில் நாட்டு மக்கள் எவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒருவாறு வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். குதிரை குழம்புக்கு லாடம் அடித்து முடிந்தது. செய்து கொடுத்த வேலைக்காக கொல்லனுக்கு காசு தர வந்தியத்தேவன் எத்தனித்தான். கொல்லன் அதை பெற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டான்.
1: நீ நல்ல பிள்ளை என்பதற்காகச் செய்து கொடுத்தேன், காசுக்காகச் செய்து தரவில்லை
0: என்றான். வந்தியத்தேவன் மறுபடியும் கொல்லனுக்கு நன்றி கூறி விடைபெற்று கொண்டு புறப்பட்டான். புறப்படும் சமயத்தில் கொல்லன்,
1: தம்பி, பழையாறைக்கு நீ எதற்காகப் போகிறாய்
0: என்று கேட்டான். ஐயா, நீங்கள் என்னை பற்றி அதை பற்றி ஒன்றும் கேட்காமல் இருந்தால் சரி, நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றான் வல்லவரையன். கொல்லன் சிரித்துவிட்டு,
1: அப்பனே, நீ துரிதமாக கெட்டிக்காரனாகி வருகிறாய். தூங்குகிற போதும் இவ்வளவு ஜாக்கிரதையாயிரு
0: என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பினான். வந்தியத்தேவன் மறுபடியும் பிரயாணம் தொடங்கிய போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிவிட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்தி மயங்கி இருள் சூழ்ந்து வந்தது. இதற்குள் முல்லையாற்றங்கரையை வல்லவரையன் பிடித்து விட்டான். அதற்கு மேல் ஆற்றங்கரையோடு போக வேண்டியதுதான். வழி விசாரிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. முன்னிருட்டு வேளைதான். ஆனால் வானத்தில் ஆயிரங்கோடி நட்சத்திரங்கள் ஒளிச்சுடர்களாக விளங்கின. முல்லை நதியின் கரைகளில் மரங்கள் அதிகமில்லை. சிறிய சிறிய புதர்கள்தான் இருந்தன. ஆகையால் வழி கண்டுபிடித்து போவதற்கு வேண்டிய வெளிச்சங்கள் விண்மீன்கள் தந்தன. வானத்தில் ஜொலித்த நட்சத்திரங்களோடு போட்டியிடுவது போல ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் நதிக்கரை புதர்களை சுற்றி வட்டமிட்டு விளையாடிக் கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் உற்சாகம் ததும்பியது. அதற்கு பல காரணங்கள் இருந்தன. நாடெல்லாம் இளவரசரை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது அவனுக்கு மட்டும் அவர் பத்திரமாயிருக்கிறார் என்ற செய்தி தெரிந்திருந்தது. இளவரசரிடம் சோழ நாட்டு மக்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவு தெரிந்து கொள்ள முடிந்தது. மந்திரவாதி ரவிதாசனை அவன் மறுபடியும் ஏமாற்ற முடிந்ததை நினைத்து குதூகலமாயிருந்தது. இதையெல்லாம் விட குந்தவை தேவியை சீக்கிரத்தில் பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு எல்லையில்லாத மனக்கிளர்ச்சியை அளித்தது. விருமனேயா பார்க்கப் போகிறான்? இளைய பிராட்டி கூறிய காரியத்தை செய்து முடித்துவிட்டு பார்க்கப் போகிறான். அந்த காரியத்துக்கு ஏற்பட்ட தடங்கல்களையெல்லாம் நினைத்து அவற்றையெல்லாம் தான் எதிர்த்து வெற்றி கொண்டதையும் எண்ணி அவன் பெருமிதமடைந்தான். நாளை மாலை இந்த நேரத்திற்குள் இளைய பிராட்டியை சந்தித்து விடுவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஆஹா, அந்த சந்திப்பை குறித்து எண்ணும்போதே அவனுக்கு மெய் சிலிர்த்தது. நட்சத்திரச் சுடர்களால் விளங்கிய வானமும் மின்மினி பறந்த பூமியும் சலசலவென்ற சப்தத்துடன் ஓடிய முல்லையாற்று வெள்ளமும் மந்த மந்தமாக வந்த குளிர் பூங்காற்றும் வந்தியத்தேவனை பரவசமடையச் செய்தன. வானமும் பூமியும் ஒரே ஆனந்தமயமாக அவனுக்கு அச்சமயம் தோன்றின. பழைய காதல் பாட்டு ஒன்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது. தான் வாய்விட்டு உற்சாகமாக பாடுவதற்கு தகுந்த இடம்தான் இது. சுற்றுப்புறமெங்கும் மனித சஞ்சாரமே கிடையாது. ஏன் பட்சிகள் கூட கூடுகளிலே சென்று அடங்கிவிட்டன. அவன் பாடுவதற்கு தடை என்ன இருக்கிறது? இதோ அவன் பாடிய பாட்டு. யாரை மனத்தில் நினைத்து கொண்டு பாடினான் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? வானச் சுடர்களெல்லாம் மானே உந்தனைக் கண்டு மேனி சிலிர்க்குதடி, அங்கே மெய்மறந்து நிற்குதடி, ஏனோ உந்தன் குரல்தான், தென்றலோ உன் வாய்மொழிகள்,

0: மீனொத்த விழிமலர்கள் கண்டால் வெறி மயக்கம் தருவதேனோ. வந்தியத்தேவன் இப்படி பாடி முடித்தானோ இல்லையோ, அவனுடன் போட்டி போடுவது போல தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அதே சமயத்தில் மனித குரலில் கலகலவென்று சிரிக்கும் சப்தம் கேட்டது. வந்தியத்தேவன் சிறிது மிரண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனுடைய கை உடைவாளில் சென்றது. புன்னை மரம் ஒன்றின் கரிய நிழலிலிருந்து ஓர் உருவம் வெளிப்பட்டது.
1: தம்பி, உன் பாட்டு பிரமாதம். நரிகளின் பேட்டிகானம் அதைவிட பிரமாதம்
0: என்று கூறிவிட்டு தேவராளன் மீண்டும் சிரித்தான். அந்த இடத்தில் அந்த நேரத்தில் தேவராளனை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய உள்ளம் சிறிது துணுக்குற்றது. கடம்பூர் அரண்மனையில் தேவராளன் விரியாட்டம் ஆடியதும் அப்போது அவன் கூறிய மொழிகளும் நினைவுக்கு வந்தன. நடுக்கடலில் சுழற்காற்று குமுறிக் கொண்டிருந்த வேளையில் ரவிதாசனும் தேவராளனும் சொன்ன செய்திகளும் ஞாபகத்துக்கு வந்தன. அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்று கண்டுபிடிப்பது கடினம். ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு மர்மமான பயங்கரமான சதியில் சதிச்செயலில் ஈடுபட்டவர்கள் என்பது நிச்சயம். அவர்களில் ஒருவனிடம் இந்தச் சமயம், அதுவும் இந்த நிர்மானுஷ்யமான இடத்தில் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்தான். அவனிடமிருந்து தப்பி குதிரையை வேகமாக தட்டிவிட்டு கொண்டு போய்விடலாமா என்று ஒரு கணம் எண்ணினான். அந்த எண்ணத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தூரத்தில் தீயின் வெளிச்சம் தெரிந்தது. அது சுடுகாடாய்த்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு மண்ணுடல் தீக்கிரையாகிக் கொண்டிருக்கிறது. அந்த மண்ணுடலில் உயிர் இருந்த காலத்தில் எத்தனை எத்தனை ஆசாபாசங்களால் அலைபுரண்டிருக்கும், எத்தனை இன்பதுன்பங்களை அது அனுபவித்திருக்கும். அரை நாழிகை நேரத்தில் மிச்சம் இருக்கப் போவது ஒரு பிடி சாம்பல்தான். உலகில் பிறந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அடைய வேண்டிய கதி அதுவேதான். மன்னாதி மன்னர்களும் சரி, ஏழை பிச்சைக்காரனும் சரி, ஒரு நாள் அக்னிக்கு இரையாகி பிடிசாம்பலாகப் போக வேண்டியவர்களே. திகில் வந்தது போலவே திடீரென்று விட்டுப் போய்விட்டது. இந்த வேஷ வஞ்சகக்காரனுக்கு பயந்து எதற்காக ஓட வேண்டும்? ஏதோ இவன் சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறான். இதை கேட்க வைக்கலாமே. ஒருவேளை கொல்லன் உலைக்களத்தில் தான் நுழைந்தபோது அங்கிருந்து பின்பக்கம் சென்று மறைந்து கொண்டவன் இவன்தான் போலும். அந்த அதிசயமான வாள் கூட இவனுடையதாக இருக்கலாம். அதன் கைப்பிடியில் அருகில் மீனின் சித்திரம் இருந்ததல்லவா? இவனுடன் கொஞ்சம் பேச்சு கொடுத்தால் புதிய செய்தி ஏதேனும் தெரியக்கூடும். ஆகையால் குதிரையை மெதுவாகவே செலுத்தினான் வல்லவரையன். முதன் முதலில் புதிது புதிதாக லாடம் அடிக்க பெற்ற அந்த குதிரையும் நடப்பதற்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டதாக தோன்றியது. அதை விரட்டி அடிக்க மனம் வரவில்லை.
2: இங்கே எப்படியப்பா திடுதுப்பென்று வந்து முளைத்தாய் என்று கேட்டான் வல்லவரையன்.
1: நான் அல்லவா அந்த கேள்வியை கேட்க வேண்டும். உன்னை நடுக்கடலில் கப்பல் பாய்மரத்தோடு கட்டிவிட்டு வந்தோமே, நீ எப்படி தப்பித்தாய் என்றான் தேவராளன்.
2: உனக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியும் என்று நினைத்தாயோ?
1: எனக்கும் கொஞ்சம் தெரியும் அப்பா. மந்திரத்தில் உனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பற்றி எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய மந்திர சக்தியினால் நீ இங்கே தனியாக போய்க் கொண்டிருப்பாய் என்று நானும் அறிந்து கொண்டேன். அதனால்தான் நான் முன்னாலே வந்து காத்திருந்தேன்.
2: ஏன் காத்திருந்தாய்? என்னிடம் உனக்கு என்னப்பா காரியம்?
1: நீயே யோசித்துப்பார், அல்லது மந்திர சக்தியினால் கண்டுபிடி.
2: உங்களுடைய ரகசியங்களை நடுக்கடலில் என்னிடம் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அவற்றில் எவ்வளவு உண்மை எவ்வளவு கற்பனை என்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த ரகசியங்களை நான் மறந்துவிட தீர்மானித்து விட்டேன். யாரிடமும் சொல்லப்போவதில்லை.
1: அதை பற்றி நானும் கவலைப்படவில்லை. எப்போது நீ அந்த ரகசியங்களை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கிறாயோ, அப்போது உன் நாக்கு துண்டிக்கப்படும். நீ வாய் பேச முடியாதவனாகி விடுவாய்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: உறையூர் கம்மாள தெருவில் ஒரு வீடு. வீரபத்ர ஆச்சாரியங்கிற முதியவர் தம் பேத்தி வள்ளிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் கொல்லுப்பற்றையில வாளும் வேலும் சூலமும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பட்டணத்திலையும் கம்மாள தெருவு தான் எப்பவும் ஜே ஜேன்னு இருக்கும். இப்ப கொல்லு வேலை குறைஞ்சு போயிட்டதால இந்த தாத்தா தோழிகளை வச்சு ஜோசியமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது ஆசிரியரின் பார்த்திபன் கனவு நாவல்ல ஒரு காட்சி. இப்ப வந்தியத்தேவன் வந்திருக்கிற கொல்லுப்பற்றையில இதே நிலை.

0: வாளையும் வேலையும் கேட்பார் இல்ல, பழைய படைக்கருவிகளை விற்கிறதுக்காக வர்றாங்கிறார் இந்த பெரியவர். மாற்று தொழிலா எதை செய்யறாருன்னு தெரியல, ஆனா தன்னை தேடி வர்றவங்களிடம் ரொம்ப அன்பா நடந்துக்கிறார். மீன் உருவம் பொறிக்கப்பட்ட வாழை வாங்கிக்கிட்டு போக வந்தவன் என்ன கூலி வேணும்னு கேட்டபோது, கூலி வேணாம், பழுவூர் இளையராணிக்கு என் காணிக்கையா இருக்கட்டும்ங்கிறார். இதை தூக்க கலத்துல கேட்டுக்கிட்டு இருந்த வல்லவரையன் இதன் தொடர்ச்சியா துண்டு துண்டா கண்ட கனவுகளை பார்த்தோம். கனவு காட்சிகளுக்கு வந்தியத்தேவன் குரலும் கொடுக்கவே கதவை சாத்தி குதிரையும் கொல்லைப்புறத்துக்கு கொண்டு போய் கட்ட ஏற்பாடு பண்ணிடுறார். பாவம் அறியா பிள்ளை, பகல்ல இப்படி தூங்குறவன் ராத்திரி எப்படி தூங்க மாட்டான்? மெல்ல விசாரிக்கிறார். நல்லாவே விழிச்சுக்கிட்ட அந்த பிள்ளை மிக மிக கவனத்தோட பதில் சொல்றான். சில தொடர்களை பார்க்கலாமா? முல்லை ஆறு காவேரியின் கிளை, வெண்ணாற்றிலிருந்து பிரிஞ்சு கோரை ஆற்றோடு இணைஞ்சு முத்துப்பேட்டை வரை பாமணி ஆறு பாயுதுன்னா முல்லை ஆறு கோவை ஆற்றுக்கு குறுக்கே பாய்ந்து ஓடும் சிற்றாறு. மின்மினி பூச்சி, வண்டு வகையை சேர்ந்த இந்த பூச்சியை கண்ணாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. இதன் உடல்ல லூசிஃபரன் என்கிற வேதிப்பொருள் இருக்குது. இது வினை புரியும் போது வெப்பம் இல்லாத ஒளி வெளிப்படும். இதே போல சில வகை ஆழ்கடல் மீன்களுக்கும் ஒளிரும் தன்மை உண்டு. ஆசா பாசங்கள், இதன் பொருள் ஆசையாகிய கட்டு, அதாவது ஆசையும் பாசமும் சமமான அம்சங்கள். தமிழில உம்மை தொகை. வடமொழி இலக்கணப்படி இதன் அமைப்பு துவந்த்வ சமாசம், சமமான பொருள்கள் கொண்ட ரெண்டு சொற்களின் சேர்க்கை. அப்பனே, வேகமா கெட்டிக்காரன் ஆயிட்டு வர, தூங்கும் போதும் ஜாகிரதையாயிருன்னு பெரியவர் விடை கொடுத்து அனுப்பினார். சற்றைக்கெல்லாம் தேவராணியிடம் சிக்கிக்கிறான்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இனிய வணக்கம் நேயர்களே. நம் கோடை பண்பலை 100.5 ஆட்டம் போட வைக்கும் பிறமொழி பாடல்களோடு டோல் தமாக்கா தோல்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
3: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
2: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244504444.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544417.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள் வழங்கும் வண்ண தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: இனி நம் கோடை பண்பலை 100.5
1: வானொலிக்கு 90.

0: ஆண்டு காலமாக வானொலி இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய தொண்டு மற்றும் சேவை மகத்தானது. நான் கண்ணுக்கும் செவிக்குமான வேறுபாட்டை இன்று வரையிலும் மக்களுக்கு தெளிவாக பிரித்து காண்பிப்பது வானொலி நிகழ்வுகளே தான்.
1: வானொலிக்கு 90
2: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை,
3: கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் வீடும், கண்ணீர் வழிகின்றதா நெஞ்சு நனைகின்றதா,
2: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது,
3: இதயம் தருகும் ஒரு வாசம்,
2: ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் தரக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

இசையோடு அசையும் இதயம், இயற்கையோடு இணையும் மனம், மனதோடு இணையும் ராகம். மனம் இறுகி இறுகி கல்லாகும் போது இலக விடுவது இசை. அவ்வினிய இசையை செவி மடலோரம் இசைய வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு அகவை 90.

0: இன்றைய வானொலிக்கு 90 30 ஆண்டுகள் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் சென்னை, ஹைதராபாத், புதுச்சேரி வானொலி நிலையங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கியவரும் வானொலியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் குறித்த திறமையின் திசையில் தொடர் நலவாழ்வு தொடர்களான ஆரோக்கிய பாரதம், வாழ்க நலமுடன் தயாரித்து வழங்கியவரும் குரல் நெறி இலக்கிய சுடர் இலக்கியம் பேசுவோம், நூற்றாண்டு கண்ட தமிழ் சிறுகதை ஆகிய தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தியவருமான
1: அகில இந்திய வானொலியின் மேலாள் நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு அருணன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. 90 ஆண்டுகளாக மக்கள் சேவை ஆற்றிக் கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலிக்கு வாழ்த்துக்கள். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். 1970 வரையிலான அந்த காலத்தில் வான் அலைகளில் தவழ்ந்து வந்து இந்தியா முழுவதும் மக்களுக்கு செய்திகளையும் வாழ்வியல் நெறிகளையும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்த்த ஊடகம் அகில இந்திய வானொலி ஒன்றுதான். செய்தித்தாள்களும் திரைப்படங்களும் இருந்தன, ஆனால் வானொலியின் வீச்சுக்கு ஈடு இணை இல்லை. அகில இந்திய வானொலியில் உரையாற்றாத பெருந்தலைவர்கள் யாரும் கிடையாது என்ற நிலை இருந்தது. தேசத்தந்தை அண்ணல் காந்தியடிகள், பண்டித ஜவஹர்லால் நேரு தொடங்கி அனைத்து பிரதம மந்திரிகளும் வானொலியில் முக்கியமான உரைகளை நிகழ்த்தியுள்ளனர். அவர்களின் உரைகளில் சிறப்பானவை வானொலியின் ஆவண காப்பகத்தில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இருக்கும் வானொலி நிலையங்களான சென்னை திருச்சி வானொலி நிலையங்களின் வழியாக மூதறிஞர் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அறிஞர் அண்ணா தொடங்கி பல தலைவர்கள் மக்களோடு பேசியுள்ளனர். வெள்ளையர் ஆட்சியிலும் சரி, நாடு 1947 விடுதலை அடைந்த பிறகும் சரி, பல ஆண்டுகள் நம்முடைய மக்களிடையே கல்வி அறிவு குறைவாகவே இருந்தது. அந்த காலகட்டத்தில் வானொலி தன்னுடைய சிறப்பான ஒரு சேவையை செய்தது என்று சொல்லலாம். தன் சுத்தம் குறித்தும், பொது சுகாதாரம் குறித்தும், சத்துணவு குறித்தும், வேளாண்மை உத்திகள் குறித்தும் நாள்தோறும் அகில இந்திய வானொலியில் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயின. வானொலியை நாடு தழுவிய ஒரு மாபெரும் பள்ளிக்கூடம் என்று சொல்லலாம். அம்மை, காலரா போன்ற தொற்று நோய்கள் பரவிய காலங்களில் தடுப்பூசிகளின் அவ

அவசியம் குறித்து வானொலியில் மருத்துவர்கள் எடுத்து சொன்னார்கள். மக்களுக்கு புரியும் மொழியில் பேச்சு வழக்கில் எடுத்து சொன்னார்கள். சுற்றுப்புறத்தையும் உடல் நலத்தையும் பேணும் வழிமுறைகளை பொது சுகாதார அலுவலர்கள் வானொலி மூலம் விளக்கினார்கள். வேளாண்மையை அறிவியல் முறையில் மேற்கொண்டதால் பல மடங்கு உற்பத்தி பெருக்கத்திற்கு வழிவகுத்த பசுமை புரட்சியும் பால் உற்பத்தி பல்மடங்கு பெருக காரணமான நீல புரட்சியும் வெற்றி பெறுவதற்கு வானொலியின் நிகழ்ச்சியாளர்களின் உழைப்பு ஒரு மாபெரும் காரணம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம், கடல் அரிப்பு என பேரிடர்கள் மக்களை தாக்கும் நேரங்களில் மின்சார வசதி இருக்காது, இணைய தொடர்பும் குறைந்துவிடும். அத்தகைய வாழ்வா சாவா என்கின்ற போராட்ட காலத்தில் மக்களுக்கு வானொலி உதவிக்கரத்தை என்றுமே நீட்டியுள்ளது. 2015 சென்னை மாநகரம் பெருமழையால் வெள்ளத்தில் தத்தளித்தது. நீரால் சூழப்பட்ட வீடுகளின் மொட்டை மாடிகளில் மக்கள் குடிநீருக்கும் உணவுக்கும் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர். படகுகள் மூலம் அரசு துறைகளும் தன்னார்வலர்களும் மக்களை மீட்டெடுத்தார்கள். குடிநீர், உணவு, மாற்று துணிமணிகள் ஆகியவற்றை பல பேர் கொடுத்து உதவ முன்வந்தனர். அந்த இக்கட்டான தருணத்தில் உதவி வேண்டுவோருக்கும் உதவி செய்வோருக்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தது. இரவு பகல் பாராமல் ஊழியர்கள் அனைவரும் அந்த வெள்ளத்திலும் நிலையத்திற்கு வந்து நேரலையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார்கள். மக்கள் சேவையாற்ற அகில இந்திய வானொலி வழங்கிய வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். என்றும் உங்களோடு அருணன்.

ஆகாஷ்வாணி என்று தெரிகிறதா? தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா? இந்த அன்புக்காரம்

0: பண்பலை வானொலி,
1: வானொலிக்கு 90.
2: சொற்சுவையுடன் இசைச்சுவையும் கலந்த தேனிசையாய் தென்றலோடு காற்றில் கைக்குலுக்கி இனிதே நிறைவுக்கு வருகிறது வானொலிக்கு 90.
3: நிகழ்ச்சி அமைப்பில் ஒரு துணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹியானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பண்பலை 100.5.

பூந்தமிழ் வணக்கம் நேர்களே. ஆசையாய் ஆயுள் வரை நம்மோடு பயணிக்கும் இசையை சரம் தொடுக்க கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் ஆதிக்குன்னந்தூர் செம்மாண்டம்பாளையம் சித்ரா. சீதாவின் தெருவில் பாடல்களை ஒளியேற்ற நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன், உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நேயர் அவரை பற்றி இவ்வாறாக சொல்கிறார். கோடை பண்பலை 100.5 நிலைய இயக்குனர், அன்பு அறிவிப்பாளர்கள் மற்றும் நிலையத்தில் பணியாற்றும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது வணக்கங்கள். திருப்பூர் மாவட்டம் ஆதிக்குன்னத்தூர் செம்மாண்டபாளையத்தில் வசிக்கும் சீதாவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எனது கணவர் பெயர் கார்த்திக், மகள் சக்தி, சந்தியா 11 படிக்கிறார்கள். நான் நீண்ட நாள் கோடை பண்பலை நேயர். உயிரெழுத்து என்னும் இப்பகுதிக்கு எனது தொகுப்பினை அனுப்பியிருக்கிறேன். நாங்கள் ஊரில் பழைய இரும்பு கடை வைத்து நடத்தி வருகிறோம். எனது தொகுப்பின் தலைப்பு அன்புள்ள மகள். அதில் எனது முதல் தெரிவு பிரியசகி திரைப்படத்திற்காக. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மிகவும் நேசிப்பதையும் அன்பாக வளர்ப்பதையும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான உறவை பற்றி உணர்த்துகிறது இந்த பாடல். முதல் பாடலாக ஒளியேற்றுங்கள் எனது விருப்பத்தில் என சொல்லியிருக்கிறார் நேயர் சீதா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் சம்மர் வைப்ஸ், இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷ் ஆன லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்திஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டிஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ், சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
11: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ ஒரு நேயர் வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இப்போ எலும்பில் இப்போ ஜாண்டிஸ் வருது, இப்போ லிவரில் பிரச்சனை இருக்குன்னா என்னன்னா மஞ்சள் காமலை கண்ணில் தெரியும். ஸோ அந்த மாதிரி எலும்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வேறு ஏதாவது சிம்டம்ஸ் மூலியமாக தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டிருந்தார். அது டெஃபினட்டாங்க.

0: ஸோ இப்போ எக்ஸாம்பிளில் இப்போ முது தண்டுவடத்தில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு முது தண்டுவடத்தில் ஜவ் வீங்கி இருக்குது, எலும்பு நவுந்து இருக்குது, ஆனால் அவருக்கு வலி பார்த்திங்கன்னா முது தண்டுவடத்தில் இல்லை. எங்கே இருக்குன்னா வலின்னு கேட்டிங்கன்னா காலில், கால் வந்து கீழே மேலேருந்து தொடப்பின் பக்கத்துலேருந்து கீழே வரைக்குமே வலி பரவுது பரவுது பரவுதுன்னு ஸோ சிம்டமேட்டிக்காக அது சொல்லிக்கிட்டே இருக்கார். ஸோ அதுக்கு நம்ம அவருக்கு என்னென்னா புரிய மாட்டேங்குது, முது தண்டுவடத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எலும்பு நவுந்துருக்கு, ஜவ் வீங்கி இருக்குது, வீங்கி காலுக்கு வர நரம்பை போய் அழுத்தும் போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வலி கீழே வரைக்கும் பரவும். ஸோ அப்படின்னு சொன்னால் அவர் அவரால் அந்த இதை ஏற்றுக்க முடியல. மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட சிம்டம்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா அழுத்தமும் ஒரே மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முதுகு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கால் வலி கம்மியாக இருக்கும், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது எம்ஆர்ஐ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஜவ் அழுத்தம் இருக்குது, ஸோ அதை நம்ம சரி பண்ணோம் அப்படிங்கிறது தான் இது. சிம்லர் இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஏதாவது எலும்பில் ஏதாவது வீக்கம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குன்னா அதுக்கு நம்ம காய்ச்சல் மாதிரி வரும். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா தொட்டிங்கன்னா சவுந்து போயிருக்கும், வலி இருக்கும், ஸோ அது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது உள்ளார எலும்பெல்லாம் அரிச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இது ஏதாவது கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நெறி கட்டும். ஸோ காலுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நெறி மாதிரி கட்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது காலில் அடிபடுதுன்னா வச்சுக்கங்களேன், பார்த்திங்கன்னா அந்த கிராயிண்ட் ஏரியாவில் வந்து ஒரு நெறி மாதிரி கட்டும். அது என்ன சைன்னா அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது. ஸோ அது வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஏதோ முள்ளு குத்தி இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இடத்துல இருக்குங்கிறது அது ஒரு சிம்டம் இதில் இருக்கும். மெயினாக காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வருதுன்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் எலும்பில் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒரு ஒரு டைப் இதில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா போய் மருத்துவரை அணுகி அதை உடனே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது சீக்கிரமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். அதிநவீன சிகிச்சைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அத்தனையுமே இமய மருத்துவமனையில் இருக்குது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

முந்தி வரும் கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிகளுக்கு அன்புள்ள மகள் என பெயரிட்டு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் சீதா. நிகழ்ச்சி மகாராஜா திரைப்படத்திற்காக ஆயிரமானாலும் இனிய மகளே, உன்னை ஈன்றெடுத்த இன்பத்திற்கு ஈடாகாது மகளே.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
1: நிறுவனங்கள். 7382812345 or visit www.mahindra.org.
2: 45 வருட அனுபவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, 500,000 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கிய காலேஜ் RVS இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர் அண்ட் திண்டுக்கல். For admission call 9943-96014.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
4: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம். TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
3: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
4: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன் கால் 9244500444.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தோரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தோரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், RKG நெய்யின் நல்வாழ்த்துகள்.

0: தமிழ் மலரும் நந்தவனம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து நிகழ்ச்சியினி தங்க மீன்கள். புன்னகைக்கு காரணமாகும் என் பூமி தேவதையே, என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும் ஆண்டவன் கொடுத்த பரிசு என் மகள்.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி சின்ன கண்ணம்மா. எனக்கு தான் என்று உருவமெடுத்த சிற்பி நீ, என் தவமும் நீ, என் அன்பும் நீ, என் தவிப்பும் நீ, என் சிரிப்பும் நீ, என் கலகலப்பும் நீ, ஏன் என் சலசலப்பும் நீ, மொத்தத்தில் என் உயிரும் பலவீனமும் பலமும் நீதானடி என் அன்பு மகளே.

0: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. சித்தா திரைப்படத்திற்காக உடலில் உயிராக கலந்த என் மகளின் ஸ்பரிசம் சொல்ல முடியாத சொந்தம்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
2: நம் கோடை பண்பலை 100.5 இல் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரசியின் வண்ணத்தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ணத்தோரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

அன்பின் அலை இது உங்கள் கோடை பண்பலையின் 1.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்தின்றி உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருக்கிறார் செம்மாண்டைப்பாளையத்திலிருந்து சீதா. சீதா இந்த பாடலை தந்திருக்கிறார் சங்கர் குரு திரைப்படத்திற்காக. நீ வந்த பின்தான் தெரிந்தது பெண் குழந்தைகளின் மறுபெயர் தேவதை என்று.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண தோரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

எட்டுத்திசை மிஸ்ஸை மெட்டுக்களை தரும் உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து 3:50. நிகழ்ச்சி ராஜ நடை. நான் கருவறையில் சுமந்து பெற்ற புதையல் நீ, என் மகளே. அல்ல அல்ல குறையாத அன்பின் பொக்கிஷம் நீ, என் செல்ல மகளே.

அன்பின் அலை இது உங்களுக்கு உடைய பண்பலை 100.5 இனி தெய்வத்திரு மகன். அன்பை அளவில்லாமல் அள்ளி கொடுப்பதில் அட்சய பாத்திரம் என் மகள்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். உயிரெழுத்து பாடல்களை நமக்காக தொகுத்து தந்திருந்தார் திருப்பூர் மாவட்டம் ஆதிக்குன்னந்தூர் சம்மாண்டம்பாளையம் சீதா அவர்களுக்கு பண்பலின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும். குடும்பத்தின் சொர்க்கம் குழந்தைகள், போற்றுவோம் பாதுகாப்போம். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். நன்றி, வணக்கம் நேர்களே. இனி கேட்கலாம் திக்குமுக்கு வண்ணத்துரிகை நிகழ்ச்சி வருமுன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு செய்தார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரவுனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3 இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 முதலாவது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று போபாலில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5.

0: ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: கோடை பண்பலை 100.5 இது திக்குமுக்கு வண்ணத்தூரிகை.

காலத்தில் ஏற்படுவது வெப்பம், குமரி பெண்ணுக்கு வருவது வெக்கம். சாதனைக்கு வேண்டும் மதி நுட்பம், திக்குமுக்கு சங்கத்தில் இணைந்தாலோ ஆனந்த தெப்பம். அதில் நகைச்சுவை நீராட சங்க உறுப்பினர்களை அழைக்கிறோம். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 வழக்கமானவர்களை 24, 24, 26 மற்றும் 290, 333 வரலாம். முன் இணைப்புக்கு 0, 45, 42. நிகழ்ச்சியில் உங்களோடு ரவிச்சந்திரன், மகேஸ்வரி.

0: வாரம் என்னமா ஒரு வழியா வந்துட்ட போல
1: வந்துட்டீங்கன்னு சொல்லுங்க.
0: என்னமா இப்படி சொல்ற? என்ன
1: என்ன சொன்னீங்க? மே மாசம் 1st தேதி சம்பளம் தர்றேமா, சம்பளத்தோட வர்றேமான்னு சொன்னீங்களா இல்லையா?
0: உறுதியாக சம்பளம் உண்டு, திக்குமுக்கம் மட்டும் நல்லா இன்னைக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ண. நீ வளராம சொல்லிட்டேனா இன்னைக்கு வந்து இந்த மாசம் சம்பளத்தை உறுதி பண்ணிடலாமா?
1: வளராம சொல்லிட்டாலும்
0: அதான்.
1: சரி விடுங்க முதலாளி, வழக்கம் போல நீங்க அடி வாங்கியிருக்கிறீங்க, அதை நான் வந்து கேட்க போறதாவும் இல்ல இப்போதைக்கு.
2: இல்ல
1: இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒண்ணு கேட்க போறேன்.
0: என்ன கேட்க போறேன்?
1: லவ் மேரேஜ்.

0: மேரேஜுக்கும்
1: சரி
0: அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்?
1: என்னம்மா இது இல்ல கரெக்டா சொல்லுவேன்டா. அதாவது இது வந்து எங்க மாமே இல்ல இப்படி கேப்பாப்ல, உங்க வாட்டுக்கு நீங்க ஏடுக்கிறீங்க
0: சம்பளம் தரலையில,
1: அதனால
0: இன்னில இருந்து அது ஆரம்பிக்குது.
1: அதாவது இந்த
0: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, சொந்த அனுபவத்தோட காரண காரியத்தோட சொல்லணும்.
1: அப்படியா? வீட்டுல
2: நீ பதில் சொல்லு.
1: இல்ல இல்ல உறுதியா சொல்றேன், வீட்டுல ஒரு தான் சண்டம்மா. இல்ல இல்ல என்னைக்கு தான் சண்டை இல்லைன்னு கேப்பேன், அது புரியுது. உன் சாப்பாணிய டைம் அப்படி ஒரு சண்டையை போட்டுட்டு ரொம்ப வருத்தத்தோட நான் வந்துகிட்டு இருக்க அந்த நேரத்துல என்னுடைய மாப்பிள்ளை எதிர்த்தாப்புல வந்தேன்.
0: சரி,
1: நான் மாப்பிள்ள லெப்ட்ல ஒரு மாதிரி வீங்கி இருக்கு உனக்கு அப்படின்னா, கொண்டாட்டி திட்டிருச்சு மாப்பிள்ள அப்படின்னா அப்படின்னு நான் சொன்னேன்.
3: அப்படி அர்த்தம்
1: இல்ல, எட்டி கண்ணத்துல பாத்துட்டு ரொம்ப திட்டி இருக்கும் போலைய மாப்பிள்ள அப்படின்னா.
0: அவருக்கும்
1: கல்யாணம் ஆயிருச்சு. இல்ல ஆனா
2: அதை

0: அப்படின்னு நான் சொன்னேன்.
1: சரி,
2: அப்படி அர்த்தம்
0: இல்ல, எட்டி கண்ணத்துல பாத்துட்டு ரொம்ப திட்டி இருக்கும் போலயே மாப்பிள்ள
1: அப்படின்னா
0: அசிங்கப்படுத்துறாரு.
1: திட்டு வாங்கிருப்பாரோ, டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு.
0: இல்ல அவருக்கும் கல்யாணம் ஆயிருச்சு இல்ல,
3: ஆனா போதும்டா ஓட்டது ரீல் அண்டு போச்சு.
0: இல்லையா, இன்னும் முடியவே இல்லை, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு.
1: சரி,
0: என்ன மாப்பிள்ள செய்யறது, தினந்தனம் ஒரு பிரச்சனைய வந்து இழுத்துக்கே இருக்கு உன் தங்கச்சி, ஒன்னும் செய்ய முடியல. லவ் பண்ணும் போதெல்லாம் மாப்பிள மனம் விட்டு பேசுவோம், இப்பெல்லாம் நான் மானங்கிட்டு பேசுறேன். இன்னொன்னு கேளு மாப்பிள, அது லவ் பண்ணும் போதெல்லாம் சொல்லுதும், நாமெல்லாம் அப்படி ஒன்னா சேர்றதுக்கு காரணமே உங்க பிரெண்டு தான் அப்படின்னு சொல்லும். உனே தான் மாப்பிள சொல்லும். இப்பெல்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா,
1: என்ன சொல்றாங்க,
0: உன் பிரெண்டுனாலதான் நாங்க பிரிய போறோம், நம்ம மரியாதையே அவனை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லுது
1: மாப்பிள்ளை. முதல்ல கட் பண்ண அப்படிங்களா,
0: இது கூட பரவாயில்ல மாப்பிள, ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி நீங்கெல்லாம் முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை, வேற யாரு கூட நீங்க பேசுறீங்களா
3: அப்படின்னு
0: கேக்குது மாப்பிள. 2 மணிக்கு மாப்பிள, 2 மணிக்கு மாப்பிள பேசாம உன்ன மாதிரி நான் இந்த மாதிரி அரேஞ்சு மேரேஜா போயிருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறேன் மாப்பிள அப்படின்னு சொன்னேன்.
1: அப்ப அவர் சந்தோஷமா இருக்கிறார் போலயே
3: அவன்
0: அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செஞ்சான், சட்டை பணியன்ல அந்த கைப்பக்கம் இருக்குல்ல, அந்த கையை அப்படியே மேல தூக்கி காமிச்சாமா 32 பல்லு அங்க பதிஞ்சிருக்கு மாப்பிள. கல்யாணத்துல அரேஞ்சு மேரேஜ் லவ் மேரேஜுங்கிறதெல்லாம் இல்ல, கல்யாணம்னு பண்ணாலே இதுதான் மாப்பிள. பின்னாடி வர பார்த்தேன், வந்துடாத அப்படின்னா, ஏன்டா அப்படின்னு கேட்டேன், சட்டை கிழிஞ்சிருக்கு மாப்பிள அப்படின்னா.
3: நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு.
1: ஆனாலும் முதலாளி உங்களுக்காவது ஒரு அடியோட போச்சு, ஆனா உங்களுக்கு அவருக்கு பாரு கடி அடி ரெண்டுமே இருக்கு.
0: ஆனா எப்படி சமாளிக்கிறானே தெரியல. நம்ம திக்குமுக்கு போலாம், அதுக்கு முன்னாடி முதலாளிக்கு ஏதாவது இந்த பிளாஸ்க்ல ஏதாவது
1: கொண்டு வந்திருக்கேன்
0: என்னதுமா சூசா
1: இல்ல முதல்ல பாத்துட்டு சொல்றேன்.
0: நீயே பேர் வைக்கலையா?
1: ஆமா,
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: 17+ UG courses, 9+ PG courses, 5+ PhD courses கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூர் ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர்.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட்
8: 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி,
9: கிளப்ஸ், ஃபோரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்ப்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
8: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244504444.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
11: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
12: என்னமா புது பொண்ணு?

0: புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
5: ஏமா
6: முதலாளி,
5: இது என்ன ஜூஸ்ன்னு சொல்லவே மாட்டேங்கிறேம்மா.
6: முதலாளி நீங்களே ஒரு பேர் வச்சிருங்க முதலாளி.
5: ஏமா அப்படி சொல்ற?
6: ஒண்ணு இல்ல முதலாளி, முதல்ல வந்து லெமன் புழிஞ்சேன்.
5: சரி,
6: அந்த கலர் எனக்கு பிடிக்கல, ஜூஸ் போட்டேன்.
5: ஓ, கலர் பிடிக்கல.
6: ஆமா, அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சேன். டங்குவார் அந்து
5: விட்டதென்றே
6: அது புழிஞ்சேன். அதுவும் அந்த கலர் எனக்கு பிடிக்கல, அதனால கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டேன். அதனால இப்ப எது எதோட சுவை கூடுதலா இருக்கோ அந்த ஜூஸ் சொல்லிக்கலாம்ல. எங்க நீங்க
5: இல்ல, அதுக்கு எலுமிச்சம்பழ குழம்பு அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப திக்குமுக எடுத்து வச்சுக்கோங்க, யாரோ வந்திருக்காங்க யாருன்னு கேட்போம். வணக்கங்க. வணக்கங்க.
6: அண்ணாச்சி கடைக்கு அண்ணாச்சி பழம் வாங்க போன மீனாச்சி, அண்ணாச்சி பழம் 5 அண்ணாச்சி பூ 15 வாங்கிட்டு வந்தாங்க.
7: அண்ணாச்சி கடைக்கு அண்ணாச்சி பழம் வாங்க போன மீனாச்சி,
6: தங்கச்சி யார் பேசுறீங்க?
5: ஒன்று விட்டால் தங்கச்சி, அது அதனாலதான் விட்டு விட்டு கேட்குது. அந்த லவுட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று தங்கச்சி, என்ன செய்யணும்னா அந்த ஏரியா விட்டு ஒரு 5 தள்ளி வந்துடணும்.
6: புரியா
5: தங்கச்சி, வந்துட்டீங்களா? இங்கிட்டு மத்தியானம் என்ன குழம்பு வச்சு வச்சிங்க? அப்படியா? சாம்பார் ரசம் ஒரு 2 கலந்து, அதாவது மேலாக எடுத்தா
6: ரசம்,
5: கொஞ்சம் கிண்டி விட்டு எடுத்தா சாம்பார்.
6: அதான்
5: காய் ஏதாவது பொரியல்னா உள்ள கிளறி விட்டு அள்ளி வச்சிடறதா? நல்ல. ஆனா தங்கச்சி, இதை இதை நீ என்ன செய்றீங்கன்னா எழுதி. சரி பரவாயில்ல, வேணாம்.
6: சரிங்க பிரியா, கேட்டீங்களா திக்குமுக்கு? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சி கடைக்கு அண்ணாச்சி பழம் வாங்க போன மீனாச்சி, அண்ணாச்சி பழம் 5 அண்ணாச்சி பூ 15 வாங்கிட்டு வந்தாங்க.
5: பாருங்க என்ன செஞ்சிருக்காங்க. கடைக்கு போய் அண்ணாச்சி பூ அண்ணாச்சி பழம்
6: தான், எத்தனை கணக்கு அவ்வளவுதான்.
5: அதுக்கு மேல சொன்னா மறந்துடும்.
6: யாரு போனது?
5: யாரு
6: அண்ணாச்சி கடைக்கு அண்ணாச்சி பழம் வாங்க போன மீனாச்சி,
5: இப்ப சொல்லுங்க.
8: அண்ணாச்சி கடைக்கு அண்ணாச்சி பழம் வாங்க போன மீனாச்சி,
5: காமாச்சி
8: அண்ணாச்சி பழம் 5
5: தங்கச்சி, இங்க இருங்க, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துருவோம். தங்கச்சி ஒரு பாட்டு பாடுப்ப, அத கேட்டுட்டு நம்ம வந்து இத 5-2 பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம்.
6: எடுத்துக்கலாமா
5: தங்கச்சி? ரெடியா இருக்கீங்களா?
8: ரெடியா இருக்கீங்களா?
5: நாங்க தான் கொஞ்சம் பய சூதானமா இருக்கணும். என்ன அது?

0: இது எங்களுக்கு வேணாம், நாங்க ஆட்டைக்கு இதை எடுத்துக்க மாட்டோம், வேற ஏதாவது எங்களுக்கு கொடுங்க.
1: அப்படியே
0: பிக்கப் பண்ணி இன்னொரு தரம் கேக்குறீங்களா? நல்லா பாடிட்டீங்க தங்கச்சி.
2: எப்படி குழம்புல மூணு வகையும் சமைக்கிறதுன்னு இப்ப கத்துக்கிட்டீங்களா?
0: மஞ்சப்பொடி மட்டும் நீங்க போட்டுறாதீங்க, ஏன்னா இனிமே எதுலயுமே மஞ்சப்பொடி போடுறதாகவே நான் இல்ல.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல தேர்ட் இயர்.
7: நான் செகண்ட் இயர். நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
6: எங்கள போலவே 2026ல நீங்க நர்சிங் படிக்க விரும்புறீங்களா?
7: டொனேஷன் இல்லாம அட்மிஷன் தர காலேஜ் மதுரை மாவட்டம் கிட்ட இருக்கிற நம்ம பிரீத்தி நர்சிங் காலேஜ் தான்.
6: எங்க காலேஜ்ல மேனேஜ்மென்ட் மூலமாவும் சேரலாம், கவுன்சிலிங் மூலமாவும் சேரலாம். எங்க காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1010.
7: தரமான கல்வி மற்றும் உடனடி வேலை வாய்ப்பு எல்லாம் பிரீத்தி நர்சிங் காலேஜ்ல சிறப்பம்சம். சோ நீங்களும் பிரீத்தி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல ஜாயின் பண்ணுங்க.
8: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
9: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
8: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
11: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
12: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
11: எப்படிமா?
12: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
11: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
13: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
14: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துகள்.

0: ஏமா காத்தாயி,
1: மதுரலி
0: அந்த தங்கச்சி பிரியா சொல்லுச்சு இல்லையா?
1: ஆமா.
0: அத அந்த சம்சும் அது இல்ல, அந்த அண்ணாச்சி கடைக்கு மீனாச்சி, அத யாரு எழுதுறான்னு சொல்ல வேணாமா?
1: இவங்க வந்து தூத்துக்குடி ஸ்பிக் நகர், ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரிய தர்ஷன்.
0: இந்த எல்லா தர்ஷனுக்கும் வாழ்த்துக்கள், நல்லா எழுதி இருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் பல பேர் கடைக்கு போற மாதிரி எழுதி அனுப்புங்க. இப்ப இந்த அந்த அதாவது எலுமிச்சை குழம்ப ஊத்துமா?

0: போடுது நாக்கு.
1: Yeah.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: ஏமா காத்தாயி,
1: முதலாளி
0: அடுத்த திக்குமுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒருத்தவங்க எழுதி இருக்காங்க.
1: சரி,
0: இத இப்ப சொல்லணும்.
1: சொல்லலாம், இப்ப சொல்லுங்க.
0: என்ன சொல்ல?
1: இல்ல, அடி வாங்கினத ஆரம்பத்துல அது லட்சியம் இல்லையா? அதை கேட்ட அவனும் எனக்காக இல்ல,
0: மக்களுக்காக. சரி, எனக்கு
1: நம்ம சங்கத்து உறுப்பினர்களுக்கு
0: அடிச்சு விடு.
1: உங்களுக்காக தான்.
0: என்ன, அதாவது எப்படி இந்த அடி கிடைச்சது?
1: ஆமா,
0: அதாவது வழக்கம் போலதான். வீட்டுக்காரம்மா அந்த காய்கறி நறுக்கிட்டு இருக்கும் போதே அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு கத்தியை வச்சு அந்த வெங்காயத்தை கோவம் கோவமா வெட்டிக்கிட்டு, இந்த கடவுள் வந்து பெரிய ரொம்ப ஓர வஞ்சனக்காரே அப்படின்னு சொல்லுச்சு. கைகள்ல பலம், கால்கள்ல பலம், இப்படி வந்து இப்படி அவங்கள வந்து ரொம்ப பலசாலியா படைச்சிட்டு, ஆண் பெண்களை வந்து இப்படி வந்து இப்படி எளிமையாக இப்படி படைச்சிட்டாரே.
1: அன்பு, பண்பு, கருணை, அந்த மாதிரி
0: மட்டும் அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு. எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அடிச்சு விடு.
1: இருக்கிறத சொல்றேன், அன்பானவங்க, கருணையானவங்க,
0: பலம் இல்லாதவங்க, அத மேட்டர் என்ன, அப்படி வந்து இப்படி படைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லுச்சு. நான் என்ன சொன்னேன், உண்மைதாமா, உண்மைதான் அப்படின்னு பாத்தீங்களா? நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இல்லம்மா ஒத்துக்கிட்டேன் தான், ஆனா பாரு, இந்த ஆண்களுக்கு கையில கால்ல இந்த மாதிரி உடல்ல அப்படி

0: எல்லாம் பழத்தை பிரித்து பிரித்து கொடுத்துட்டு இந்த பெண்களுக்கு எல்லா பழத்தையும் வாயில் கொடுத்துட்டார் கடவுள். அந்த ஒரு பழத்தால் இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் ஆட்டம் கண்டு போய் கிடைக்குமான்னு சொன்னேன்ல, அந்த வெங்காய தட்டு இருக்குல்ல என் தலைமையில் இருந்துச்சுமா, வெங்காயம் பூ
1: பரவாயில்ல.
2: இதுவரை நன்கோடை பண்பலையில் கேட்டு சுவைத்தோம் தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. என்றும் மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: மகேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்டானமஸ் காளிப்பட்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: வழங்கும் வண்ணத்தூரிகை.
0: ஏமா காத்தாயி
1: முதலாளி,
0: அடுத்த திக்குமுக்கு எடுத்தாச்சுலமா?
1: எடுத்தாச்சு முதலாளி. நம்ம திண்டுக்கல்ல இருந்து தான் அனுப்பிச்சிருக்காங்க.
0: அப்படியா?
1: தாடி கொம்புல இருந்து சௌந்தர்யா, பிரபு சக்கரவர்த்தி, மோகன ராமகிருஷ்ணன்,
0: இவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க.
1: ஆமா,
0: நல்லா எழுதியிருக்காங்களா? எத்தனை
1: நல்லா எழுதியிருக்காங்க பரீட்சை.
0: அப்படியா, பரீட்சையை பத்தி?
1: பரீட்சையை பத்தி எழுதிருக்காங்க.
0: அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம். நான் இந்த பக்கம் ஓரமா
11: ஒதுங்கிக்கிறேன்.
0: இருக்கலாம், ஆனா தேர்வு, படிப்பு, பரீட்சை, வாத்தியாரு, பள்ளிக்கூடம் இதையெல்லாம் கேட்கும் போது
1: நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இப்படி இருந்திருக்குமா முதலாளி?
0: இல்ல இல்லம்மா, இல்ல அத பத்தி பேசவே பேசாத. யாரோ வர்றாங்க, அவங்க கிட்ட கேப்போம். வணக்கங்க.
11: நல்லா
1: இருக்கீங்க. அந்த சம்பளம் குடுக்க மாட்டாருல?
0: ஒரு எலுமிச்ச குழம்பு பாசல். சரி சொல்லுமா,
1: அதாவது
0: திக்குமுக்க சொன்னா இப்ப தாமோதரன் எப்படி சொல்றாரு மட்டும்
1: பாருங்களா. தேர்வுக்காக தேர்வட்டையோடு தேர்வறைக்கு போன தேவிக்கு தேர்வாசிரியர் தேர்வு தாள தேவி கிட்ட கொடுத்தப்போ வெறுத்து விறுவிறுத்து போச்சு தேவிக்கு.
0: தாமோதரன் வந்து கோயிங் சம்திங்
11: பரீட்சைக்கு
0: போகாமலே இருந்திருக்க. நீங்க தாமோதரன், நீங்க கரூர்லயே இருங்க, நெரூர்லயே இருங்க. இன்னொருத்தவங்க யாரோ வர்றாங்க. இந்த பிள்ளை தேவி ஏன் இப்படி பரீட்சைக்கு போச்சுன்னு வேற எங்களுக்கு தெரியல.
1: படிக்கத்தான், படிச்சது அப்புறம் எழுத வேணாமா?
0: என்ன 5 நிமிஷம் சந்திச்சு பேசிருந்துச்சுன்னா பரீட்சை அட்டையை தூக்கி எரிஞ்சுட்டு அது பாட்டுக்கு சினிமாவுக்கு போயிருந்துருங்க. அந்த பிள்ளைய போய் பாவம் பள்ளிக்கூடத்துக்கு. வணக்கங்க.
12: வணக்கம் முதலாளி, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமலத்து கோவிந்தசாமி.
0: வாங்க கோவிந்தசாமி, எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கிறேன். இந்த பாட்டு போட்டீங்கல்ல நடக்க மாத்தினு.
0: ஆமா ஆமா,
12: அந்த பாட்டை வந்து நான் வந்து
0: நடந்த சோகத்திலே வெளியில் சொல்ல முடியாதுங்க. அப்படியா? நீங்க
13: ஒரு குடும்பம்.

0: ஏய் அடி வாங்குறதுங்க, இங்கே இருங்க குந்தசாமி. நம்ம பல நேரங்களில் செய்கிற தப்பு வந்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு வெளியில் பேசுறது தான்.
1: இவர் பாட வேற செஞ்சுட்டு முதல்ல
0: பாடி இருக்கீங்க, இதெல்லாம் மகா குற்றமான விஷயம். சரி பரவாயில்ல, இருந்தாலும் இந்த திக்குமுக்க சொல்லி நம்ம பிராயச்சித்தம் தெடிக்கீங்க.
1: தேர்வுக்காக தேர்வட்டையோடு தேர்வறைக்கு போன தேவி தேர்வு தாள பார்த்ததும் வேர்த்து போச்சு தேவிக்கு.
2: சொல்லட்டுங்களா? தேர்வுக்காக தேர்வட்டையோட தேர்வு அறைக்கு போன தேவிக்கு தேர்வு ஆசிரியர் தேர்வு தாள கொடுத்தனே தேவிக்கு வேர்த்து போச்சு.
0: இங்க இருங்க, நீங்க பாட்டே பாடி இருந்திருக்கலாம், ஆனாலும் வந்து ஏதோ கொஞ்சம் முன்பின்னா சொல்லலையா, கரெக்டா தான் சொன்னாரா?
1: ஒரு இடைவேளை போயிடக்கூடாது.
0: வீட்டுக்கு போயிடாதீங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி திறன் வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
7: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
6: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
7: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
3: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 1 7.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
5: ஏமா அந்த திண்டுக்கல்ல இருந்து அதனா தாடி கும்பு சௌந்தர்யா தங்கச்சி எழுதி அனுப்பின திக்குமுக சொல்லிட்டாருல, அவரு
6: சொல்லிட்டாரு
5: பாட்டு மட்டும் பாடணும். தாமோதரன் இருக்காருல்ல?
6: இருப்பார் இருப்பார்.
5: இல்ல வீட்டுக்கு இவரு கோவிந்தசாமி பாட்டு கேளுங்க.
7: இல்ல அண்ணி, உங்க அண்ணி வந்து என்னைய வந்து நைட்டுக்கு சாப்பாடு

0: நீங்க பாடுங்க
1: இன்னொரு
0: தரமா. ஆத்தாடி பாடுங்க. வீட்டுல உறுதியா
1: வாய்ப்புக்கு நன்றிங்க.
0: சாப்பாடு கிடைக்காதுங்க.
1: ஆமாங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
2: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தோரிகை.
6: ஏமா காத்தாயி,
7: முதலாளி,
6: இந்த சீக்கிரமா வந்தோம், இந்த சங்கத்தை கூட்டணும், இந்த லெட்டர்லாம் சீக்கிரமா எடுத்து வச்சோம், வெள்ளன வரணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லவே இல்ல. எப்ப பார்த்தாலும் லேட்டா தான் வர்றது.
7: இருக்குது முதலாளி, நானு 5 மணிக்கெல்லாம் கூட எந்திரிச்சு கிளம்பி பாத்துட்டேன்.
6: சரி,
7: பஸ்ஸே கிடைக்க முடியாது. பேசாம நானும் உங்களே மாதிரி ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டு அங்க இருந்து வந்துடலாம்.
6: நான் ஸ்கூட்டர்ல வர்றேன்.
7: இல்ல முதலாளி,
8: எடுத்து வந்து மாட்டீங்களா?
6: வண்டியை நிறுத்தணும்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி 2 காலையும் கீழே தூக்கி வச்சுருங்க. தர தர தர தர தரன்னு ரோட்டில் இழுத்துக்கிட்டே போய் தான் வண்டி. அந்த வண்டியில் பிரேக்னு ஒன்று இருக்குது, அதை பிடிச்சா வண்டி நிற்கும். அதெல்லாம் கிடையாது.
7: ஒரு பயம்தான். இல்லை, இன்னும் சிக்னல் போடணும்ல, முதல்ல சைகை காமிக்கணும். இப்படி பண்ணிட்டோம்னா பின்னாடி வரவங்களுக்குலாம் ஈஸியில்.
6: அது மட்டும் இல்லை, திடுதுப்புன்னு ஃபஸ்ட்டு கியரை போட்டு தூக்கி வயக்காட்டுக்குள்ளே போகிறது, ஏதாவது ஒரு ஷோரூம் உடைச்சிக்கிட்டு உள்ள போறது, இப்படி எல்லாம் நீங்கள் தான்.
7: அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் முதல்ல, முறையாக ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் வருவேன்.
6: சரி,
8: இந்த கரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பட்டு
6: மாட்டேயா? சரி,
7: அதெல்லாம் இருக்கட்டும் முதலாளி. உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு விரல் உடைஞ்சு கிடக்கு? என்கிட்ட
6: விரல் உடைஞ்சதா? விரல் உடைஞ்சது ஒன்றும் இல்லைம்மா. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்கார பிள்ளைக்கு, இங்கே வா, உனக்கு ஒரு ஒரு அருமையான விஷயம் செஞ்சு வரேன்னு சொல்லிட்டு கையில் கருப்பு கயிறு இருக்குல்ல, அதை வந்து கட்டி விட்டேன். தாலி கட்டணும். அப்படியே விரலை புடிச்சு பின்னாடி வந்துருச்சுமா விரல்.
7: கயிறு கட்டிட்டே இருக்கும் போது இது நீங்க சொல்லி இருக்கிறீங்க. உங்க கையா உங்க கை கிட்ட இருக்கும் போது நீங்க இப்பெல்லாம் பேசலாம்.
6: ஆளே பக்கத்துல இருக்கும் போது அதை செஞ்சிருக்க கூடாதுதான். அதத்தாமா மறந்துடுறேன் நானு.
9: வாங்க
6: கஸ்தூரி மைதீன், இந்த திக்குமுக்கு கேக்குறீங்களா? எப்படி கஸ்தூரி மைதனை போய் உடனே சந்திச்சாகணும். ஏன்னு கேளு, நம்மளுடைய கஷ்டங்களை இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சு அவர் சொல்றாருன்னா கராத்தா பழையிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் கூட.
7: நீங்களும் பழகுங்க. எதுக்கு தெரியுமா? அப்படி அக்கா அடிக்கும் போது நீங்க தடுக்கிறதுக்கு.
6: அப்படியெல்லாம் கிடையாதுமா, போனதுனா ஓடி வந்து எத்தனை வைக்கப்படப்ப தாண்டி போய் அடுத்த தெருவில்

0: விழுந்துட்டேன். நீ திக்குமுக்க சொல்லு பேசாம. ஏங்க கஸ்தூரி மைதீன் கேளுங்க, வளராம சொல்லணும்.
1: அடேயப்பா அழகப்பா, அடுக்கு பானையில எலியப்பா, முருகம்பட்டி முத்தப்பா, முருங்க மரத்துல கிளியப்பா,
2: அடுக்கு பானையில எலியப்பா,
0: இதப்பா இருக்க கஸ்தூரி மைதி இருங்க. ஏமா சிரிக்காம முழுசா சொல்லு. இருங்க நான் சொல்றேன் கஸ்தூரி மைதி.

0: இங்கே கேளுங்க, நான் சொல்லட்டுங்களா? அடே அப்பா, அழகப்பா, நீ வேற சிரிக்காதம்மா. அடுக்கு பானையில எலியப்பா.
1: எதையும் தாங்கும் இதையும், எதையும் திங்கும் வாயும் கொண்டவன் இவன் தான். இவங்க கிட்ட கொடுங்க அரைப்பா.
0: இந்த புள்ள வேற
2: சொல்லுங்க.
3: அடையப்பா,
2: அழகப்பா, இளமர்த்த கொடுங்கப்பா.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட்
6: இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: சொல்லுமா காத்தா. இப்பா
1: அண்ணன் இருக்காரா கஸ்தூரி மைதீன்?
0: அவர் எங்கேயும் போக மாட்டார், இங்கே தான் இருப்பார்.
1: அண்ணே அடே அப்பா, அழகப்பா, அடுக்கு பானையில் எளியப்பா, முருகம்பட்டி முத்தப்பா, முருங்கை மரத்தில் கிளியப்பா.
0: சொல்லுங்க.
2: அடேப்பா அழகப்பா, அடுக்கு பானையில் எளியப்பா,
1: முஸ்தப்பால அல்ல முத்தப்பா,
2: முருங்கை மரத்தில் கிளியப்பா.
1: எந்த ஊர் முத்தப்பான்னு சொல்லலையே.
0: முருகம்பட்டி. சரி, அப்படி நம்மளாம் வச்சுக்கிடுவோம் ஒரு அனுமானமா. ஆனா வந்து கஸ்தூரி மைதீன் ஒரு பாட்டு இருக்கு, அதை நீங்க பாடணும். இல்ல புரியுற மாதிரி புரியுற மாதிரியா பாடுங்க கஸ்தூரி
2: மைதீன்.
0: இன்னொரு என்ன இது ரேக்லா போட்டி நடக்குதா? இல்ல கஸ்தூரி மைதீன், வேற வேற ஒன்று கேக்குறீங்களா? வேற ஒண்ணு, வேற ஒண்ணு. பாடுங்க. சரி, இவருக்கு வந்து ஒரு எலுமிச்ச குழம்பு பார்சல் அனுப்பிச்சு விட்டுருவோம், அவர் வந்து ஊருக்கு போயிட்டு வரட்டும். இதை எழுதி அனுப்புனது யாருன்னு சொன்னா அப்ப நாங்க ஊருக்கு போயிடலாம்.
1: யாருன்னா, தேனி மாவட்டம் பொம்மைய கவுண்டன்பட்டி, ஆர் எஸ் தங்கராஜ் டெய்லரு, அனுஷயா தேவி, ராமநாதன், பிரதீபா.
0: ஓ, நம்ம டெய்லர் தங்கராஜ். சரி, அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். இப்ப அவருக்கு வந்து எப்படி வாழ்த்து சொல்லணும்னா, அடே அப்பா அழகப்பா, அருமையான திக்குமுக்குப்பா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள்.

0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கிய வண்ணத்தூரிகை.
3: மகிழ்ச்சியின் தெப்பத்தில் மனங்களை நீராடச் செய்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய திட்டமுக்கு வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தோம் ரவிச்சந்திரன், மகேஸ்வரி. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் பிரேம்தாஸ், ஆர் சுந்தரராஜன். தொலைபேசி அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி. கணினியாக்கம் சரஸ்வதி, சங்கர், கணேஷ். அன்பு நேர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் மலர இருக்கிறது கதம்ப மலர்கள். 100.5 உங்கள் மனம் சேர்ந்த கானங்கள் மீண்டும் செவிசேர வருகின்றன சித்திர செவ்வானத்தில். வரவேற்கும் முன் முகப்பில் செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. மேற்காசியாவில் அமைதி ஏற்படுவதற்கு அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தொழில்துறையை சார்ந்தவர்களுடன் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தாவேக்கா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சனாதனம் என்ற பெயரில் தாவேக்கா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பிரிவினைவாதம் பேசுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேக்கா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன், சூர்யா கரிஷ்மா தமிரி, ரோனக் சௌஹான், தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோடை பன்மலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
2: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
3: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.
1: ஆர்கேஜி நெய்
4: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: உலகம் விரும்பும் சுவை ஆர்கேஜி நெய்
1: வழங்கும். சித்திர செவானம்.

மொத்த வர்ணத்தையும் வானில் பூசிவிட்டு சென்றானோ? மாலை பொழுதின் வர்ணமும் தென்றல் காற்றின் குளிர்ச்சியும் இதயத்தை இழைக்க செய்கின்றது. இழைத்த இதயத்தில் இசையும் மீட்டுவோமா? இடைக்கால மெட்டுகளோடு நம் கோடை பண்பலை 100.5 சித்திரச்சவானத்தோடு உங்களுடன் லக்ஷ்மி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: 17 plus UG courses, 9 plus PG courses, 5 plus PhD courses kaana admission nadaipirukirathu. Karur Jayaram's Kalai Mattum Ariviyal Kalluri, Madurai Bypass Road, Aattamparappu, Karur.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
9: Shiva Textiles and Summer Vibes. இப்போதே தொடங்குங்கள். குறைந்த பட்ஜெட்டில் கோடைக்கால காட்டன் ஆடைகள் எங்கும் எவரும் தர முடியாத விலையில். பெண்களுக்காக ஸ்டைலிஷான லினன் சாரீஸ், சாஃப்டான மல்மல் சாரீஸ் மற்றும் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ், வட்டிகன் குர்த்தீஸ், குவாட் செட்ஸ், பிளாசோ பேண்ட்ஸ், எல்லாம் சூப்பர் ஆஃபர்ஸோட. ஆண்களுக்கு கம்ஃபர்டபுள் சம்மர் வேர், குட்டீஸ்க்கு கியூட் கேஷுவல் ஃப்ராக்ஸ், டி ஷர்ட்ஸ், பாபா சூட்ஸ்னு சம்மர் ஆஃபரோட அனைத்தும் ஒரே இடத்தில். இந்த கோடை வெயில்ல கூலா இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். மதுரை.

இணைவோம் மாலை பொழுதின் தென்றலோடு கோடை பன்மலையின் உருப்புலி ஐந்தில் சித்திரச்சவானம். வட்டிக்கு வட்டி வாங்கினாலும் கொடுத்து தீர முடியாது காதலை. சாரலுக்கும் தூரலுக்கும் குற்றாலமும் தென்காசியும் எதற்கு? அவள் ஒரு துளி புன்னகை போதாதோ?

கோடை பண்பலை 100.5 காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

இதயம் குளிர கேட்டு ரசிப்போம் நம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். அவள் காத்திருந்து காதல் செய்வதும், காத்திருந்தவளுக்காய் எதை வேணுமானாலும் செய்ய துணிவதும் காதலில் மட்டும்தானே.

0: 1500க்கும் மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
1: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
0: முன்பதிவிற்கு 7418874111.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜா பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 7382812345 or visit www.mahindra.org.
4: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி, ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
5: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், RKG நெய்யின் நல்வாழ்த்துகள்.

இதையும் குளிர கேட்டு ரசிப்போம் நம் கொடைப்பன்மனையின் 105 சித்திரச்சவானம். சிந்தித்தால் கவிதை வருவது உண்மைதான், பின் கண்கள் ஒன்றாய் சந்தித்தால் காதல் பிறக்காமல் இருப்பது எப்படி?

0: கோடை பண்பலை 100.5 காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர்.
1: கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்
2: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை கோயம்புத்தூர்.
0: ஆர்கேஜி நெய்
3: நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: உலகம் விரும்பும் சுவை ஆர்கேஜி நெய்
0: வழங்கிய சித்திர செவ்வானம்.

0: 90.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

கேட்டு ரசிப்போம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவனம். பாடம் சொல்ல மறந்தது காதல் பிறந்த நினைப்பில், பாடம் மட்டுமா மறந்தான் இவன், மொத்த இதயத்தையும் தொலைத்து நிற்கின்றான் அவள் நினைவை சுமந்து.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்த.
5: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
6: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: जन जन का रखे ध्यान, TB मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, TB मुक्त भारत अभियान.
8: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. TB रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और TB की हार.
9: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में TB के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 24, மாரப்பனின் மனக்கலக்கம் தொடர்ச்சி. பொன்னனையும் வள்ளியையும் சந்திப்பதற்காக வீரபத்திர ஆச்சாரியின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் மாரப்பன். அப்போது அந்த வழியில் சிவனடியாரை கண்டு திடுக்கிட்டான். அடுத்ததாக பொன்னனை சந்திக்க வீரபத்திர ஆச்சாரியின் வீட்டுக்கு சென்ற போது அவர் வீட்டிலிருந்து இருவர் வெளிப்பட்டனர். இனி வெளியே வந்தவர்கள் பொன்னனும் வள்ளியும் தான். வள்ளி இடையில் வைத்திருந்த விளக்கை சேலை தலைப்பினால் மறைத்து எடுத்துக்கொண்டு வந்ததும் தெரிந்தது. அவர்கள் இருவரும் வீரபத்திர ஆச்சாரி வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த சந்தின் வழியாக வடக்கு நோக்கி சென்றார்கள். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. இவர்கள் ஏதோ பெரிய சதித்தொழில் இன்று செய்ய போகிறார்கள். இதில் அந்த சிவனடியாரும் சேர்ந்திருக்கிறார். அவர் முன்னால் போயிருக்கும் இடத்துக்கு இவர்கள் பின்தொடர்ந்து போகிறார்கள் என்று மாரப்பன் தீர்மானித்துக் கொண்டான். சொல்ல முடியாத பரபரப்பும் உற்சாகமும் அவனை ஒரு புது மனிதனாக செய்துவிட்டன. பொன்னனும் வள்ளியும் போன வழியே அவர்கள் கண்ணுக்கு மறையாத தூரத்தில் மாரப்பன் சிறிதும் ஓசை கேட்காதபடி நடந்து போனான். அந்த சந்து வழியே பொன்னனும் வள்ளியும் சென்று காவேரி கரையை அடைந்தார்கள். அங்கே ஒரு மரத்தின் வேரில் கட்டி போட்டிருந்த படகில் வள்ளி ஏறி உட்கார்ந்து கொண்டாள். கூடையை படகின் அடியில் வைத்து பத்திரமாய் மூடிக்கொண்டாள். சென்ற அத்தியாயத்தில் நாம் பார்த்தபடியே பொன்னன் படகை இழுத்து கொண்டு போய் அரண்மனை தோட்டத்தின் மதிலை அடைந்ததும் படகை அங்கேயே கட்டி போட்டுவிட்டு வள்ளியையும் அழைத்து கொண்டு தோட்டத்துக்குள்ளே பிரவேசித்தான். அந்த தோட்டம் பார்த்திப மகாராஜா வாழ்ந்த பழைய சோழ வம்சத்து அரண்மனை தோட்டம் என்பதை மாரப்பன் அறிந்திருந்தான். அந்த அரண்மனையில் அச்சமயம் யாரும் இல்லை. அது சக்கரவர்த்தியின் கட்டளையினால் பூட்டி கிடந்தது என்பதும் அவனுக்கு தெரிந்ததுதான். ஆகவே பொன்னனும் வள்ளியும் அந்த அரண்மனைக்குள் கொல்லைப்புறத்தின் வழியாக நுழைவது ஏதோ கெட்ட காரியத்திற்காகத்தான் என்றும், அநேகமாக அந்த அரண்மனைக்குள் அச்சமயம் சிவனடியார் இருக்கலாம் என்றும் மாரப்ப பூபதி ஊகித்தான். இன்னும் ஒரு பயங்கரமான விபரீதமான சந்தேகம் அச்சமயம் அவனுடைய உள்ளத்தில் உதித்தது. பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் இருந்த செய்தியே ஒரு சமயம் பொய்யாயிருக்குமோ? அவர் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடி பிறகு இப்படி சிவனடியாரின் வேஷத்தில் வந்து விபரீதமான காரியங்களையெல்லாம் செய்து வருகிறாரோ என்று நினைத்தான். எப்படி இருந்தாலும் இன்று இரவு எல்லா மர்மங்களும் வெளியாகிவிடப் போகின்றன. இந்த நம்பிக்கையுடன் அவன் மதுர்க்கதவின் வெளிப்புற நாதாங்கியை

0: போட்டுவிட்டு பொன்னன் திரும்பி வருவதற்குள் தன்னுடைய ஆட்களை உதவிக்கு அழைத்து கொண்டு அங்கே வந்து விடுவது என்ற தீர்மானத்துடன் விரைந்து சென்றான். அத்தியாயம் 24. மாரப்பனின் மனக்கலக்கம் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 25. சமய சஞ்சீவி. நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
1: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
0: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
1: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன் சன் பிரீஃப்ஸ்.

மாலை பொழுதை கொஞ்சம் இடைக்கால இனிசை மெட்டுக்களோடு இணைத்தும் கூடை பன்மலையின் உருப்பிழைந்தில் சித்திரச்சவானத்தோடு மீண்டும் மலரும் நாளை மாலை 5 மணிக்கு வரும் நிகழ்ச்சி கதம மலர்கள். முன்னதாய் ஆலய தரிசனம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கோயிலை தரிசிக்கலாம் என்று

கன்னியாகுமரி திருத்தலத்தில் அன்னை எழுந்தருளிய வரலாறு என்ன? கன்னியாகுமரியிலிருந்து 5 மைல் தொலைவில் உள்ளது சுசீந்திரம் என்ற திருத்தலம். இங்கே கோயில் கொண்டிருக்கும் தானுமாலையன் கன்னியாகுமரியில் அருந்தவம் ஏற்றி கொண்டிருக்கும் பகவதியின் பேரிழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள முனைந்தார். அவருடைய விருப்பத்தை அறிந்த தேவர்கள் திடுக்கிட்டார்கள். அதனால் அசுரரை அழிப்பதற்காக மேற்கொண்டிருக்கும் அன்னையின் தவம் பாதிக்கப்படுமே. அவர்கள் நாரதரின் உதவியை நாடினார்கள். அவர் தாம் ஒரு திட்டம் வகுத்திருப்பதாகவும் அதன் மூலம் அந்த திருமணத்தை நிறுத்துவதாகவும் வாக்களித்தார். தானுமாலையனை அழைத்து வணங்கி நின்றார் நாரதர். அன்னையை மனம் புரிவதனால் அவர் 2 நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கும் என்று குறிப்பிட்டார். அதாவது, கண்ணில்லா தேங்காய், காம்பில்லா மாங்காய், நரம்பில்லா வெற்றிலை, கணு இல்லா கரும்பு, இதழில்லா மலர் ஆகியவற்றை திருமணத்துக்கான மாப்பிள்ளை

வீட்டு சீதனமாக அவர் அனுப்பி வைக்க வேண்டும். இரண்டாவது, சூரிய உதய நேரத்திற்கு முன்னாலேயே திருமண முகூர்த்தம் அமைவதால் அதற்கு ஒரு நாழிகைக்கு முன்னதாகவே அவர் மணமேடைக்கு வந்துவிட வேண்டும். இயற்கைக்கு முரணான சீதன பொருட்கள் மற்றும் சூரியோதத்துக்கு முன்னால் திருமணம் என்ற வித்தியாசமான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார் தானுமாலயன். அவருக்காக இயற்கையும் வளைந்து கொடுத்தது. ஆம், கோரப்பட்ட சீதன பொருட்களை மனமுவந்து தந்து அவற்றை வண்டியில் ஏற்றி அனுப்பி வைத்தார் தானுமாலயன். முகூர்த்த நாளன்று தன் பயணத்தை நள்ளிரவிலேயே மேற்கொண்டார். அவர் புறப்பட்டு விட்டதை அறிந்த நாரதர் அவர் குமரித்தலத்துக்கு வருவதற்கு கொஞ்சம் முன்னால் சேவல் கூவுவது போல குரல் கொடுத்தார். அதை கேட்டு திடுக்கிட்டார் தானுமாலயன். சேவல் குரல் கேட்கிறதென்றால் அது பொழுது விடியும் நேரமல்லவா என்று பதை பதைத்தார். சூரிய உதயத்துக்கு ஒரு நாளிகைக்கு முன்னதாகவே தான் மணமேடைக்கு போக முடியாதே, இதையும் மீறி சென்றால் தனக்கு அவமானமாக முடியுமே என்று யோசித்தார். தயங்கினார். திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்தார். மீண்டும் சுசீந்திரத்துக்கு வந்து நிலை கொண்டார். அவ்வாறு அவர் சேவல் குரல் கேட்ட இடம் இன்று வழுக்குப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. சேவலாக கூவி தானுமாலயனை நாரதர் திரும்பி போக செய்ததை நினைவுறுத்துவது போல அந்த பாறையில் சேவலின் கால் தடமும் தானுமாலயனின் திருவடி தடமும் பதிந்துள்ளன.

0: தானு மாலையின் திருமணத்திற்கு வர இயலாததால் அன்னை பகவதியின் தவம் இடையூறியின்றி தொடர்ந்தது. அதனால் பராக்கிரமம் பெற்று அவள் அசுரர்களை அழித்தொழித்தாள். இந்த வகையில் நாரதரின் சூழ்ச்சி தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையிலேயே முடிந்தது. கன்னியாகுமரிக்கு கொஞ்சம் மனத்தாங்கள் தான். தானுமயாளன் அனுப்பியிருந்த சீதன பொருட்களை என்ன செய்வது? திருமணமே இல்லை என்றான பிறகு சீதன பொருட்களுக்கு உரிமை கொண்டாட முடியுமா? ஆகவே அவற்றை கடலில் வீசி எறிந்தால் அவை குமரி முனையின் கரையில் பல்வேறு நிறமுள்ள மணல்களாகவும் பல குன்றுகளாகவும் இஞ்சளவும் பரவி கிடக்கின்றன என்கிறது புராணம். கோயிலில் குமரி கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் திருக்காட்சி அருள்கிறாள். இழுப்பை பூமாலையை ஒரு திருக்கரத்தில் தரித்து மற்றொரு திருக்கரத்தை தொடை மீது வைத்திருக்கிறாள். இந்த கோயிலில் கிழக்கு நடை எப்போதுமே சாத்தப்பட்டிருக்கும். நவராத்திரி 3 நாட்கள் மற்றும் ஆடி அமாவாசை, வைகாசி விசாகம் ஆகிய 5 நாட்கள் மட்டுமே இந்த வாயிலை திறப்பார்கள். இதன் வழியாக வெளியே வந்து உற்சவர் அம்மன் நகர் உலா வருவாள். பிறகு கோயிலுக்கு திரும்பும் அன்னைக்கு கிழக்கு நடையில் இருக்கும் கன்னிகா தீர்த்தத்தில் ஆராட்டும் நடக்கும். அடுத்து கிழக்கு நடை வழியாகவே தன் கொழு மண்டபத்துக்கு போய் அமர்வாள் குமரி. இங்கு அமைந்திருக்கும் கன்னி தீர்த்தம் சிறப்பு வாய்ந்தது. இது தவிர கோயிலை சூழ்ந்த கடல் துறையில் 11 தீர்த்தங்கள் உள்ளன. இங்கு நவராத்திரி உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. முக்கடலும் சங்கமிக்கும் இந்த அற்புத திருத்தலத்தில் பௌர்ணமி நாளில் சூரிய அஸ்தமனமும் சந்திர உதயமும் ஒரே சமயத்தில் நிகழ்வதை காண கண் கோடிதான் வேண்டும். இதுவரை கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி கோயிலை தரிசித்தோம். இன்று
1: கொடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு பூமக்ஸ்.

0: class, best quality, reasonable price.
1: பள்ளிக்கூடம் போயிட்டு வர்ற குழந்தை அம்மாவிட்ட வந்து, அம்மா இன்னைக்கு நான் ரொம்ப நேரம் பைக்குள்ள தேடி எடுத்து ஒரு பென்சில் இப்படி எடுத்து காமிச்சு திருக்குறளை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கம்மா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி திருவள்ளுவர் சொன்னம்மா, இந்த இந்த இந்த பென்சில் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, கிளாப் பண்ணாங்களா கண்ணு, உன்னை கை தட்டினாங்களா, பாராட்டினாங்களா அப்படின்னு சொல்லி பிள்ளையை தூக்கி என்ன செய்யணும் தெரியுமா, கன்னத்தில் முத்தம் கொடுக்கணுமா. மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சில்லுக்கிறதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வரி கொள்ளுதடி அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு இதே கொடுத்தாங்களாக்க 1.5 லட்சம் ரூபா கட்டுறோம், அந்த டீச்சர் கிட்ட தானே வருவா, அவளை கேட்குறேன் பாருங்க, பொருள் எங்கே வாங்குறவங்கிறது பொறுத்து அங்கே மரியாதை அதிகம். கோல்டு மெடல் போய் நாங்கள் நகைக்கடையில் வாங்கலாமா சொல்லுங்க பார்ப்போம், கோல்டு மெடல் பல்கலைக்கழகத்தில் வாங்க வேண்டும், கோல்டு மெடல் பள்ளிக்கூடத்தில் வாங்கணும், சான்றோர்களிடத்தில் நாம் வந்து அந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டால்தான் நமக்கு அது பெருமை. துன்பமரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர், சரிங்க.

0: அடிக்கலாம். கோல்டு மெடல் போய் நாங்கள் நகைக்கடையில் வாங்கலாமா சொல்லுங்க பார்ப்போம். கோல்டு மெடல் பல்கலைக்கழகத்தில் வாங்க வேண்டும், கோல்டு மெடல் பள்ளிக்கூடத்தில் வாங்கணும். சான்றோர்களிடத்தில் நாம் வந்து அந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டால்தான் நமக்கு அது பெருமை. துன்பம் வரும் வேளையில் சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாலுமுயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கு வரும் சிரிப்பு, ஒரு கேள்வி கேட்பார் இல்லையா. இது மேல்புறத்தில் கசப்பு, கீழ்ப்புறத்தில் இனிப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்புன்னு வரும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறான், அதுக்காக பாம்பு கடித்தா சிரிக்க முடியுமாண்ணா, அப்படி அர்த்தம் இல்லைங்க. அந்த இடத்துல அது என்ன பொருள் தெரியுங்களா, திருக்குறளை எப்பவுமே முழுசாக படித்தா தான் தெரியும். இடுக்கன் வருங்கால் நகுக, துன்பம் வந்தால் சிரி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை தாங்க முக்கியம். அதனை அடுத்துறுவது அகுதொப்பதில் அப்படின்னு என்ன தெரியுமா, இப்படி நீ பழகி கொண்டால் இனி வருகின்ற துன்பங்கள் உனக்கு துன்பத்தை தராது. இதுதான் முக்கியம். அதை பார்த்து சிரிக்க பழகிட்டேன்னா உன்னால் என்ன செய்ய முடியும், ரசிக்க முடியும். இடும்பைக்கு இடும்பை தருவர் அப்படிம்பார் திருவள்ளுவர். டேய் துன்பத்தை வர சொல்றா, அதை ஒரு பார்வை பார்க்கலாம். அப்போ அது அந்த மனநிலை வேண்டும்னா என்ன செய்யணும், அதுக்காகத்தாங்க சொல்கிறோம். சொர்க்கமும் நரகமும் நம்மசமே, நான் சொல்வதை உண்மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மமும் நிலைக்கட்டுமே, இது தாய்மையின் குரலாய் ஒழிக்கட்டுமேன்னு கண்ணாசன் வந்து வசந்த மாளிகை படத்தில் எழுதுறார்னா, கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லையே, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் வழி இல்லையேன்னா அவள் வீணையை பற்றியா பாடுறா, இல்லை கதாநாயகன் அங்கே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாரு, இந்த உடம்புங்கிறது ஒரு வீணடா, நல்லது ஒரு வீணு செய்தே அதை நலம் கிட புழுதியில் எழுவிருந்தோ சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவோடு படைத்து விட்டாய். மற்ற அறிவை காட்டில் நம்முடைய அறிவு எப்படி தெரியுமா, சுடர் விடும் அறிவு. இந்த அறிவு இருந்தால் தானங்க எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அவர் சொல்கிறா சொர்க்கம் நரகம்னு இல்லை, ஆனால் நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோம். விவேகானந்தத்தை கேட்டாங்க சொர்க்கம் எது நரகம் எது, சுருக்கமாக சொன்னாருங்க, அறியாமை நரகம், அறிவு சொர்க்கம். முடிஞ்சு போச்சுங்க, நீ அறியாமையில் இருக்கியா நீ நரகத்தில் இருக்கேன்னு அர்த்தம், அந்த இதில் நீ மாறி வந்துட்டியா நீ சொர்க்கத்தில் இருக்கேன்னு அர்த்தம். அப்போ அறிவை கொண்டு நாம் எதையும் சாதிக்கலாம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: 1500 மேல் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள KMCH மருத்துவமனையில் அதிநவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற உள்ளது.
7: May 2 to 30 வரை காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இம்முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும்.
6: முன்பதிவிற்கு 7418-87411.
8: திருச்சி சாரதாஸ்.
9: வணக்கம் நேயர்களே,

பொதுவா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு வகையில நம்மை ஈர்க்கக்கூடியதாகவோ கவரக்கூடியதாகவோ இருக்கின்றன. பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், இரக்கமுள்ள ஒரு செயலோ அந்த கடவுளையே கவரும். அதனால் எல்லோரும் அன்பாக இருப்போம், பண்பான எண்ணங்களால் இப்பிரபஞ்சத்தை நிறைப்போம் என கூறி இப்பொழுது பூக்கிறது கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே, முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 7382812345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
3: ஆஹா, செம்ம வாசனை! அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், கல்வி, திறன், வேலை வாய்ப்பு என மூன்றின் சங்கமம்.
6: 39 ஆண்டு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் கொண்ட கல்வி நிறுவனம் TNEA கவுன்சிலிங்கில் கடந்த 5 வருடங்களாக அதிக மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 5 பொசிஷன் பெற்ற கல்லூரி.
5: கிளப்ஸ், போரம் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பெற்ற கல்லூரி. அனைத்து துறைகளிலும் முதலாம் ஆண்டு முதலே கார்பரேட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், உலகத்தர MNC பிளேஸ்மெண்ட்ஸ்.
6: ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை, கோயம்புத்தூர். ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9244500444.
7: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
8: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
9: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
7: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
8: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. மருத்துவம், பல் மருத்துவம், இயற்கை மற்றும் யோகா மருத்துவம், பார்மசி, நர்சிங், பிசியோதெரபி, அலைட் ஹெல்த் சயின்ஸ், பொறியியல், கலை அறிவியல், MBA, MCA மேலாண்மையியல், BEd, MEd கல்லூரிகள் மற்றும் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள். இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதி. ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
10: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி. தொடர்புக்கு 9443734670 மற்றும் 9788544 17.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துகள்.
12: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கதம்பு மலர்கள். அன்பு நேர்களே, இன்றிரவு 8 வரவிருக்கிறது இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் சொலவடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இரவு 10 நினைவேசகம் இன்றைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது. தர்மபுரி மாவட்ட நேயர்களே,

0: அன்பு மனங்களின் சங்கமம்.
1: எந்தம் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா,
0: ஆசை பாடல்களின் இசைவனம்,
1: எண்ணம் எங்கும் நீ பாடும் திர்தில்லானா,
0: கோடை பண்பலை நுறுபொழியைந்து
1: இசையின் ஸ்வரங்கள் தேனா,
0: நமது மக்களின் நாடு நாளும் உங்களை நாடி.

அன்பு நேர்களே, இன்றிரவு 9 மணிக்கு இதமாய் வீச காத்திருக்கிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். 100.5 இனி நாம் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று பல்வேறு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. குறுவை நெல் சாகுபடி, முக்கிய அணைகளின் நீர் இருப்பு குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடனும் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தாவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தாவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வெடி விபத்துகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக குழு ஒன்று அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நான் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தேன், இதுக்கான ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும். இதுல வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் டீமும் ஓனர்ஸும் அதையும் விட தொழிலாளர்களும் மூணு பேரும் கலந்தாராய்ச்சி இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களே முடிவெடுக்க போறாங்க. அதுக்கான வாய்ஸா நம்மளே இருக்க போறோம். இந்த மாதிரி கூட்டங்கள் இன்னைக்கு வேற நடந்ததே இல்லை, அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு கமிட்டி யாருமே இன்னும் அமைக்கவே இல்லை. நீங்க முன்னாடி ஹிஸ்டரியை கூட எடுத்து பாருங்க, எந்த மாதிரியான கமிட்டி அமைக்க போறோம். ஏன்னா அதுக்கான அனாலிசிஸ் வந்து இப்பதான் போய்கிட்டு இருக்கு. யார் யாரும் அந்த கமிட்டியில வைக்கணும் அப்படின்றத ஒரு இதுவும் நம்ம போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு பட்டாஸ் அந்த அசோசியேஷனோட நம்ம ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இது இந்த கமிட்டி அமைக்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான். அது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னைக்குமே அதை பண்ணிட்டு தான் இருக்கும். முதல் மூணு வாக்குறுதியிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்து தலைவர் எடுத்திருக்காருன்றது. டாஸ்மாக் விஷயத்திலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவுமே நாங்க புதிய ஆட்சி அமைச்சிருக்கோம், 1.5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். எங்களுக்கு ஒரு சின்ன டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கான இதை வந்து நாங்க கரெக்டா பார்த்து கண்டிப்பா பண்ணுவோம்.
0: தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் அதன் பின்னர்தான் தாவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது.

0: விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தவிர்க்க இயலாதது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். விலை உயர்வுக்கான காரணங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளிலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவிலும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். மேலும் மே 17 மற்றும் 18 தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்டச் செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சந்திரகலா இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 1000-க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று ஆய்வு செய்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களை சாலைகளிலேயே இறக்கிவிட்டாலோ வாகனங்களுக்கான தகுதிச் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சியர் திருமதி பிரியங்கா பங்கஜம் எச்சரித்துள்ளார். திருச்சி மலைக்கோட்டை தெப்பக்குளத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசோன் பானச்சிட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரீமா சிங்கை வென்றார். இப்பிரிவில் ரோனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிம் மிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா, பிரான்சின் அலிரேசா ஃபிரோஸ் ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சாண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் இந்தியா 7 தங்க பதக்கங்களை வென்றது. சவுதி கிராண்ட் பிரி தடகள சாம்பியன் போட்டி ரியாதில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் குரீந்தர் வீர் சிங், பிரணவ் குரவ், ஹர்ஷ் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொழில்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரியை தாவேகா அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது.

0: தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான் ஷிவாலி ஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிறமாலை 6 மணி 40 நிமிடம் இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியோடு.

0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
1: சோளம் சாகுபடிக்கு பருவமழைக்கு ஏற்றவாறு விதைப்பு, சரியான நேரத்தில் களையெடுத்தல் மற்றும் பயிர் பாதுகாப்பை உறுதி செய்தல் அவசியம். அறுவடைக்கு பிறகு சோளத்தை சுத்தப்படுத்துதல், உலர்த்துதல், பதப்படுத்துதல் மற்றும் சேமித்து வைத்தல் போன்ற அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது அதன் தரத்தை பாதுகாக்கவும் நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தவும் உதவும். சோளம் சாகுபடி மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி கவிதாமணி அவர்கள்.
2: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோளம் சாகுபடி மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி இன்னைக்கு வந்து நான் உங்க கூட கலந்துரையாட வந்திருக்கிறேன். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் துறையிலிருந்து பசுந்தீவனத்துக்குன்னே ஒரு சோள ரகத்தை வந்து நம்ம கண்டறிஞ்சு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பசுந்தீவன சோள ரகத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா மருதாம்பு தீவன சோளம் CSV 33 MF. இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து பருவங்களிலும் பசுந்தீவன உற்பத்திக்கு சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு சிறந்த ரகமாகும். இந்திய அளவில் இன்னைக்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா மருதாம்பு சீவன சோழனாவே அது இந்த CSV 33 MF-ங்கிற ரகம்தான். இன்னைக்கும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமானது வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் நம்ம இங்கே விதைகளை உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற்போல விதைகளை வந்து நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயும் அனைத்து பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் அவரவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ விதை கேட்குறாங்களோ அந்த விதையை வந்து இப்பொழுதும் நம்ம உற்பத்தி செய்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அப்படி என்ன இந்த ரகத்தில் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மருதாம்பு தீவன சோளம், அதாவது பல்லாண்டு பயிர்னு சொல்லலாம். இது பசுந்தீவனத்துக்கானது. மருதாம்பு ஒரு அறுவடை முடிச்சிட்டோன்னா அதிலிருந்து திருப்பி வந்து கட்டையிலிருந்து தளஞ்சி பயிர் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இதை மருதாம்பு தீவன சோளம்னு சொல்கிறோம். பல்லாண்டு பயிர்னும் இதை சொல்லலாம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இதை வச்சிருக்கிறோம், நம்ம வச்சிருக்க முடியும். அதனால தான் இது பல்லாண்டு பயிர்னு சொல்லப்படுது. இதில் என்ன பண்ணலாம்னா முதல் அறுவடையை வந்து நம்ம எப்போவுமே சோளத்தை பொறுத்த வரையிலும் பூ பூக்கிறப்ப தான் அறுக்கணும். அப்படி அறுக்கிறப்ப தான் வந்து நமக்கு இந்த HCN கண்டென்ட் சொக்குகிறதுங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால இது வந்து பசுந்தீவன சோளமாக இருந்தாலும் இந்த ரகத்தையும் வந்து 50% பூக்கும் தருணத்தில் தான் அறுவடை பண்ணணும். அந்த 50% பூக்கும் தருணங்கிறது பார்த்தீங்கன்னா விதை விதைப்பு செய்ததுலேருந்து 65-74 பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அப்படி பூ வர ஆரம்பித்த உடனே இந்த ரகத்தை வந்து பசுந்தீவனத்துக்காக நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அறுவடைகளை வந்து நம்ம 45 ஒருக்கா மேற்கொள்ளலாம். இவ்வாறு மேற்கொள்கிறப்போ நமக்கு வந்து நல்ல பசுந்தீவனம் நமக்கு கிடைக்கும். இந்த ரகத்தில் என்ன முக்கிய சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மருதாம்பு மற்றும் பல அறுவடைக்கு ஏற்ற ரகமாகும். நல்ல உயரமாக வரும், மெல்லிய இனிப்பு சுவை கொண்ட தண்டு மற்றும் இலைகளையே உடையது. சராசரி பசுந்தீவன மகசூலாக 250 டன் வரையிலும் ஒரு ஹெக்டேர்லேருந்து ஒரு வருடத்தில் நம்ம அறுவடை செய்யலாம். அதுக்கப்புறம் 45 ஒருக்கா அறுவடை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறப்போ ஒரு வருடத்துக்கு 6-7 அறுவடை பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு மொத்தமாக நம்ம 250 டன் வரையிலும் பசுந்தீவன மகசூல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பசுந்தீவன, அதாவது மருதாம்பு தீவன சோழ ரகமாகும். இந்த ரகத்தில் பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா குருத்தி தண்டு துளைப்பான் ரெண்டுக்குமே மிக மிக அதிக அளவு எதிர்ப்பு திறன் கொண்டது. அதே போல நோயின் பார்த்தீங்கன்னா இலை கருகள் துருநோய் போன்றவற்றிற்கும் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு சிறந்த ரகம். கால்நடைகளுக்கு பசுந்தீவனத்தை உணவாக அளிக்கிறோன்னா முடிஞ்ச வரையிலும் எந்த விதமான கெமிக்கலும் அடிக்காமல் இருந்தோம்னா தான் கால்நடைகளுக்கு நம்ம நல்ல தீவனமாக கொடுக்க முடியும். இந்த மருதாம்பு தீவன சோளம் CSV 33 MF கட்டாயம் விவசாயிகள் வந்து பயிர் சாகுபடி செய்து பயனடையணும்னு கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சோளத்தை பொறுத்தவரையும் நம்ம இரவை பயிராக பயிரிடுறோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு 10 விதை நமக்கு தேவைப்படுது. அதாவது ஏக்கருக்கு சொல்லணும்னா 4 சோள விதை வேணும். அல்லது மானாவாரி பயிராக நம்ம பயிரிடுறோம்னு வச்சுக்கோங்க, ஹெக்டேருக்கு சொல்லணும்னா 15 விதை வேணும்.

அல்லது ஏக்கருக்கு சொல்லணும்னா 6 கிலோ விதை வந்து கட்டாயம் வேணும். விதை மூலமாக பரவக்கூடிய எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு கட்டாயம் வந்து நம்ம விதை நேர்த்தி பண்ணணும். இந்த சோளத்துக்கு எப்படி விதை நேர்த்தி பண்ணலான்னா, 1 கிலோ சோளம் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து 2 கிராம் கார்பன் டாசிம் அல்லது திறம்ங்கிற மருந்து கலந்து நம்ம விதை நேர்த்தி செஞ்சு அதுக்கப்புறம் விதைக்கிறப்ப வந்து நம்ம விதை மூலியமாக பரவக்கூடிய அனைத்து நோய்களையும் நம்ம கட்டுப்படுத்தலாம். முக்கியமாக சோளத்தை வந்து நம்ம எப்போவுமே வலை இல்லாத மண்ணில் தான் போடுவோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம குறைஞ்சபட்ச அளவாவது சத்து மண்ணில் இருந்தால் தான் அதிகபட்ச மகசூலை எடுக்க முடியும். என்ன மாதிரியான உரங்கள் போடலாம் அப்படின்னா, அசோபாஸ் என்ற உயிர் உரத்தை 1 ஹெக்டேருக்கு 4 கிலோ அல்லது நுண்ணூட்ட கலவையை 12.5 கிலோ 1 ஏக்கருக்கு அப்படிங்கிற விதத்துல கலந்து தெளிக்கிறப்போ நம்மளுடைய மண்ணு வந்து வளவுள்ள மண்ணா மாறும். அல்லது ரசாயன உரங்கள் போடுறோம்னு வச்சுக்கோங்க, தலைமணி சாம்பல்ங்கிற 3 சத்தையும் நம்ம கொடுக்கணும். 90 கிலோ தலை சத்து, 45 கிலோ மணி சத்து, 45 கிலோ சாம்பல் சத்து என்ற அளவுல வந்து நம்ம 1 ஹெக்டேருக்கு போடணும். மானாவாரியா சோளத்தை பயிரிடுறோம்னா அப்ப வந்து ஹெக்டேருக்கு 40 கிலோ தலை சத்து, 20 கிலோ மணி சத்தை மட்டும் நம்ம பயிருக்கு போட்டோம்னா போதும். இது வந்து உர நிர்வாகம். அடுத்ததா பார்க்கணும்னா களை நிர்வாகம். சோளத்தை வந்து இப்போ நம்ம தனி பயிராக பயிரிடுறப்ப வந்து அட்ரஸின்கிற களைக்கொல்லியை 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் எடுத்துக்கிட்டு 900 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு கலந்து ஹேண்ட் ஸ்ப்ரேயர், கைத்தெளிப்பான் இருக்கு இல்லைங்களா, கைத்தெளிப்பான் வச்சு நம்ம தெளிச்சு விடலாம். அல்லது என்ன பண்ணலாம்னா, 500 கிராம் அட்ராசினை எடுத்துக்கிட்டு மணலில் கலந்து கையாலேயே நம்ம தெளிச்சு விட்டுறலாம். இதையெல்லாம் எப்போ பண்ணணும்னா, விதைத்த 3வது நாள் தெளிக்கணும், 3வது நாள் பண்ணணும். அப்படி 3வது நாள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா களைகளும் கண்ட்ரோல் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, 35வது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கை களை எடுக்கணும். இப்படி எடுக்கிறப்ப வந்து கட்டாயம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி நமக்கு வந்து சோள பயிரானது நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து ஒரு நல்ல மகசூலை கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். இது வந்து களை நிர்வாகம். எப்பவுமே சோள பயிரை வந்து மானாவாரியாக தான் முக்கால்வாசி விவசாயிகள் வயலில் வந்து நம்ம விதைக்கிறோம். அது போக நீர்ப்பாசன வசதியோட இரவையில் பயிரிடுறோம். அப்படிங்கிறப்போ விதைப்பு செஞ்ச உடனே ஒரு முறை தண்ணி பாய்ச்ச வேண்டும். அதுக்கப்புறம் விதைத்ததுலேருந்து 3வது நாள், அதாவது நம்ம உயிர் தண்ணின்னு சொல்லலாம், உயிர் தண்ணி மிக மிக அவசியம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட தண்ணி இருக்கிறத பொறுத்து 8 லிருந்து 10 நாளுக்கு ஒருக்கா ஒரு தண்ணி கட்டிக்கலாம். இப்படி தண்ணி கட்டுறப்போ வந்துட்டு பயிர் நல்ல முறையில் நமக்கு கிடைக்கும். இது எல்லாம் வந்து பயிர் சாகுபடி குறிப்புகள். சோளத்தில் வந்து நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்துறதுங்கிறதும் ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. சோளத்தை பொறுத்தவரையில முக்கியமான பூச்சிகள்ல நம்ம சொல்லணும்னா, 1 குருத்தீ, அடுத்தது தண்டு துளைப்பான், இது போக சோள கதிரி. இந்த 3 பூச்சிகளும் தான் சோளத்தை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள் ஆகும். இதையெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, நம்ம பருவத்தே பயிரிட்டோம்னாவே இந்த பூச்சிகளினுடைய தாக்குதல் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவாக தான் இருக்கும். விதை நேர்த்தி செய்யறது மூலியமாவுமே நம்ம முடிஞ்ச வரையிலும் வந்து பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படி விதை நேர்த்தி செய்யலான்னா, விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை கூட 1 கிலோ விதைக்கு 10 கிராம் இமிடா குளோபிரிடுங்கிற மருந்தை வந்து கலந்துட்டு அதுக்கப்புறம் விதை விதைப்பு செய்யலாம். இப்படி விதை விதைப்பு செய்யறப்பவும் இந்த பூச்சிகளோட தாக்குதலை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். சோளத்தை தாக்கக்கூடிய சில நோய்கள் இருக்கு, என்னன்னா கதிர்பூசண நோய், அடிசாம்பல் நோய், தேன் ஒழுகல் நோய், இதெல்லாம் வந்து சோள பயிரை தாக்கக்கூடிய சில முக்கியமான நோய்கள் ஆகும். இந்த நோய்களையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை கூட கேப்டான் அல்லது திறம்ங்கிற மருந்தை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் கலந்து நம்ம விதை விதைப்பு செய்கிறப்போ கட்டாயம் வந்து இந்த நோய்களோட தாக்குதலை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அடிசாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு விதைக்கிறப்பவே 1 கிலோ விதைக்கு 6 கிராம் மெட்டலாக்சில்ங்கிற ஒரு மருந்தை வந்து விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம். தேனொழுகள்ங்கிறது சோளத்தில் ஒரு மிக முக்கியமான நோய். அதே போல கதிர்பூசண நோய் அல்லது கரிப்பூட்டை நோய், இந்த நோயெல்லாம் நம்ம கதிர்கள் இருக்கக்கூடிய பருவத்தில் தாக்கக்கூடிய நோய்கள். இந்த நோய்களையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா மேங்கோசெப் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து கதிர்கள் மேலே வந்து கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கிறது மூலியமாகவும் நம்ம சோள பயிரில் இந்த நோய்கள் எல்லாம் வராமல் கட்டுப்படுத்த முடியும். இவையெல்லாம் வந்து சோளத்தில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை. அறுவடை வந்து மிக

0: மிக முக்கியமானது. சோளத்தை பொறுத்த வரையிலும் எப்படி அறுவடை பண்ணலான்னா, இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்த தோற்றத்தில் இருக்கிறப்போ தானியங்கள் வந்து முற்றிய பிறகு அறுவடை செய்யணும். இலையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காய ஆரம்பிச்சு மஞ்சள் கலர்ல பழுப்படிக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம தானியம் நல்லா முத்திருச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். முடிஞ்ச வரையிலும் கதிர்களை தனியாக அறுவடை பண்ணிட்டு களத்தில் கொண்டு தனியாக காய போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடித்து விதைகளை தனியாக பிரித்து சுத்தம் பண்ணி சேமித்து வச்சுக்கலாம். விதையினோட ஈரப்பதம் வந்து 10-12% இருக்கிற மாதிரி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாக்கு பைகளிலோ அல்லது இரும்பு டின்லேயோ வந்து போட்டு சேமித்து வச்சுக்கிட்டோம்னா தான் பூச்சி புகாதபடி நல்லபடியாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு வைக்கிறோம்னா அப்பப்போ ஒரு டைம் வந்து நம்ம வெயில் எடுத்து காய போட்டு திருப்பி எடுத்து சேமித்து வச்சுக்கணும். அதனால் விவசாயிகளாகிய உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் சோளம் கண்டிப்பாக வந்து பருவம் பார்த்து பயிர் செய்யணும். இப்படி பயிர் செய்கிறப்போ உங்கள் மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சிறந்த ரகங்களை விதை வந்து நல்ல முளைப்பு திறன் உள்ள விதையான்னு பார்த்து நல்ல விதையை தேர்வு செய்து அந்த ரகங்களை பயிரிடணும். எல்லாம் அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை சோளம் சாகுபடி மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் தந்தார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறுதானிய பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி கவிதாமணி அவர்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

இறைமையை வணங்கி இன்னிசையால் வாசம் தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் இளமை பேசுகிறதில் சந்திப்போம். அதுவரை, ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

0: இரவெனும் கவிதையின் நாயகி நிலவு. முழு முகமாய் சில நேரம், அரைமுகமாய் சில நேரம், முழுதாய் முகம் காட்டும் சில நேரம். இருந்தும் அவளின் வருகை எப்பொழுதும் அழகுதான். இரவின் தொடக்கத்தில் முதல் முகம் நிலவு. காணாத நாட்களில் அவளின் கதையேனும் பேசப்படும் கவி வரிகளாய். கவி ருசித்து இசை விரும்பும் நேய உறவுகளின் விருப்ப பாடலை நேயர்களின் குரல் தொட்டு வர கொடை பன்மலை நூறுப்ளியாண்டில் ஆசையில் ஒரு குக்கு. நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு லக்ஷ்மி. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர்
1: அறிவிப்பாளருக்கு இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்காக கும்பகோணத்திலிருந்து சீனிவாசன். படம் ரட்சகன், பாடல் சந்திரனை தொட்டது யார். நன்றி, வணக்கம்.
0: சீனிவாசன் கேட்ட பாடல் நமது கொடை பன்மலை நூறு புள்ளி ஐந்தில்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தரமான கல்விக்கும் ஒளிமயமான எதிர்காலத்திற்கும் ஒரே திறவுகோல், கரூர் ஜெயராம்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மதுரை பைபாஸ் ரோட், ஆட்டம்பரப்பு, கரூர். அட்மிஷனுக்கு 9952410253.

0: நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு கேட்டு ரசிப்போம். இது நம் கொடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இப்ப நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கொடை பண்பலைக்கும் அறிவிப்பாளருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆசையில் குக்கு நிகழ்ச்சிகள் இணைவது பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். எனக்கு பிடித்த பாடல் பிரியமானவளி படத்திலிருந்து என்னவோ என்னவோ. நன்றி, வணக்கம்.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை பன்மலையின் 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. இப்போ ஆசை பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இனிமையான இரவு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் நாகம்நாயக்கன்பட்டி ராதாமணி சுகுமாரன், படம் 4 ஸ்டூடெண்ட், பாடல் லட்சாவதியே. நன்றி, வணக்கம்.
0: ராதாமணி சுகுமாரன் கேட்ட பாடல் நமது கோடை பண்பலை 100.5.

கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், ஆர்கேஜி நெய்யின் நல்வாழ்த்துகள்.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை பன்மலை 100.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. இப்ப நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர்,
1: இணைய நிகழ்ச்சியில் அள்ளித்தரும் நம் கொடை பண்பலைக்கும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன். படம் ரோஜா கூட்டம், பாடல் ஆப்பிள் பெண்ணே நீயாரோ. நன்றி, வணக்கம்.
2: ஆப்பிள் பெண்ணே நீயாரோ.

நம் கோடை பண்பலை இசை மேகம் 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. 9 மணிக்கு வானவில், முற்பகல் 11 மணிக்கு லேஃபம் ஏரிச்சாலையிலிருந்து, நாளை நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள், பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளை ரசிக்கலாம் மதுரை மாவட்டம் ஆரப்பாளையம் செல்வி அவர்களின் பாடல் தொகுப்பை. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை, நாளை கலக்கல் கேள்வியாக. 7 மணிக்கு தங்கள் அன்புடன், நாளை 7 மணிக்கு பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்த அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களோடு தங்கள் அன்புடன். 8 மணிக்கு இளமை பேசுகிறது, நாளைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை. 9 மணிக்கு குடை தென்றல், நாளைய தென்றல் உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு நினைவே சுகம், நாளை அழைக்கிறது திருச்சி மாவட்ட நேயர்களை. கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில். கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம்.

0: இது கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. நம்ம நிலையத்துக்கு வந்த சுற்றுலா சொந்தங்களை சந்திக்கிற நிகழ்ச்சி. இன்று நம்ம நிலையத்துக்கு இரண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க, இப்போ அவங்கள தான் சந்திக்க போகிறோம். நம்ம முன்னாடி ஒரு ஐயா அமர்ந்திருக்கிறார், அவர் சந்திக்க போகிறோம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் பவுன்ராம்.
0: பவுன்ராம், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?
1: சின்னமனூர்லேருந்து வந்திருக்கேன்.
0: தேனி மாவட்டத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: சில வந்து நாங்கள் ஒரு என்ஜிஓ வச்சு
0: என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க?
1: இல்லை, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வெளியில எல்லாம் வந்து ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: எப்படி, ஒவ்வொரு மாவட்டமாக போவீங்களா இல்லை ஊர் ஊராக? உங்கள் தேனி மாவட்டத்துக்குள்ளேயேவா?
1: ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் இந்த நபாடு அந்த மாதிரி டிடிஎம்ஸ் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ

0: இதில் போய் பண்ணிக்கலாம்.
1: எப்படி இருக்கு வரவேற்பு இளைஞர்கள்ட்ட? அவங்களோட
0: இளைஞர்கள் முழுக்க முழுக்க பெண்கள்ட்ட,
1: பெண்கள்ட்ட தான். ஆமாம், இளைஞர்கள் கொடுக்கறது
0: இல்லை. நல்லா போயிட்டு இருக்கு,
1: நல்லா போயிட்டு இருக்கு. எவ்வளோ வருஷமா செய்றீங்க?
0: இது வந்து 2010 பண்ணிட்டு இருக்கு.
1: அப்படியே எப்படி இருக்கு இந்த, நீங்கள் ஒரு தொழில் வந்து சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு நபர் வந்து கற்றுக்கிட்டு வந்து அதை ஒரு செஞ்சு நல்ல நிலைமையிலேருந்து உங்களை வந்து சந்திக்கும் போது நீங்கள் உங்களோட மனசு எப்படி இருக்கும்?
0: அதில் வந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேற எதில் இப்போ வரைக்கும்
1: கிடைக்கிறது
0: இல்லை. ஆமாம்,
1: அதே மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
0: அது மாதிரி வந்து ஒரு முறை எங்களுக்கு வந்து இந்த பெண்கள்கிட்ட வந்து நிறைய அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இந்த வெளியில் தென்காசி பக்கத்தில் வந்து சேதிகளாக இருக்காங்களா, அவங்கள்ட்ட இருந்து ட்ரைனிங் பண்ணி அவங்க ஒரு தொழிலாக பண்ணி திரும்ப வந்து அவங்கள இன்னமும் எங்கள்கிட்ட தொடர்பில் இருக்கிறது பெரிய விஷயமா.
1: என்ன தொழில் அந்த மாதிரி செஞ்சு?
0: அவங்க இந்த ஜூட் பேக் ட்ரைன் பண்ணி நடத்தணும். அது அவங்க இப்போ வந்து சோசியல் மீடியாவிலாம் அவங்க பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்,
1: மகிழ்ச்சி. அப்புறம் உங்கள் பணி சிறக்க கோடை பண்பலை வாழ்த்துக்கிறது. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க?
0: வீட்டில் பசங்க.
1: அவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள்.
0: நாகராஜன், தீபக், குரு, மற்ற
1: என்ன படிக்கிறாங்களோ என்ன
0: பண்ண எல்லாமே காலேஜ் படிச்சுட்ருக்காங்க.
1: உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி?
0: அவங்க தொழில் பண்ணிட்டுருக்காங்க சார்.
1: அப்படி எப்படி போயிட்டுருக்கு?
0: நல்லா போயிட்டுருக்கு.
1: இது கொடைக்கானல் இது முதல் முறையாக நிறைய முறை வந்திருக்கு?
0: நிறைய முறையாக வந்திருக்காங்க.
1: அப்படியா?
0: ஆமாம்,
1: நிறைய முறையான நிலையத்துக்கு வந்திருக்கீங்களா? வேறு இடங்களில்?
0: வெளியில் தான் வந்திருக்கோம், இதுதான் ஃபஸ்ட் டைமாக நிலையத்தில்.
1: எப்படி இருக்குது நீங்கள் வந்து இப்போ வானொலியில் வந்து இவ்வளோ நாளாக வந்து கேட்டுட்டு இருப்பீங்க, மற்றவர்கள் வந்து பேசுகிறத கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, இப்போ நீங்கள் பேசுகிறத நீங்களே கேட்க போகிறீங்க, அப்போ எப்படி இருக்குது?
0: அது சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப. ஏன்னா இத்தனை நாளாக வெளியிலேயே நம்மளாம் வேறவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கப்போ இப்போ நம்ம பேசுகிறத நம்மளாம் கேட்க போகிறோம்ன்றது ஒரு
1: மகிழ்ச்சியாக
0: இருக்கும்,
1: ரொம்ப சந்தோஷம். கொடைக்கானலில் எந்த இடம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
0: எங்களுக்கு கொடைக்கானலில் லேக் பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மற்றபடி இந்த ஃபைன்ஸ் மரம் இருக்குல்ல அந்த பிளேஸ், அது ஃபாரஸ்ட், அது ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எல்லாமே அதுதான் எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும்.
1: மற்றவர்கள் வேறு இடங்களுக்கெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்க?
0: பார்த்துருக்கேன்.
1: மிக்க மகிழ்ச்சி,
0: சந்தோஷம்.
1: நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே என்ன பாடல் கேட்கலாம்?
0: நிலவு தூங்கு நேரம்ன்ற பாடல்,
1: மோகன் அவர்கள் நடிக்கப்படுத்துறது.
0: நல்ல பாடல்
1: பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
0: தேங்க்யூ.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கேட்டு ரசிப்போம் கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இப்போ ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கொடை பண்பலைக்கு வணக்கம் கூறி ஆசையில் ஒரு குக்குவில் விரும்பி கேட்கும் பாடல் பொறி படத்தில் பேருந்துள் நீ எனக்கு ஜன்னலோரம் பின்வாசல் முற்றத்திலே துளசி மாடம் என்ற பாடல். கேட்பது சிவகங்கை குண்டேதர்பட்டி தவமணி. நன்றி, வணக்கம்.

0: இரவு பொழுதை நேய உள்ளங்களின் விருப்ப பாடலோடு கேட்டு ரசிப்போம். நம் கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்ப இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்
1: கொடைக்கானல் வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், படம் அமராவதி, பாடல் புத்தம்புது மலர் எனர்ஜி.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு இணைவோம். கொடைப்பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இப்போ இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர்.
1: வணக்கம். கோடைப்பண்பலை 100.5. என்னுடைய பேர் அப்துல் காதர். நான் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமம் அங்கேருந்து பேசுகிறேன். நந்தா படத்திலிருந்து முன்பனியா அப்படின்ற பாடல் போடுங்க. நன்றி.

திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா அட்டுவம்பட்டியில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இக்கல்வியாண்டு 2026-2027 முதல் இருபாலர் கல்லூரியாக செயல்பட இருக்கின்றது. தற்போது முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாணவ மாணவியர் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.tngasa.in. இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க கல்லூரியில் உதவி மையம் செயல்படுகின்றது. விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் இம்மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி.

0: வரும் நிகழ்ச்சி இளமை பேசுகிறது. முன்னதாய் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மேற்காசியாவில் அமைதி திரும்புவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள அவர் இன்று அபுதாபியில் அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹ்யானுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட் மீது நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் தற்போதைய சூழ்நிலையை திறம்பட கையாண்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று

0: அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடமிருந்து உரிய நிதியை பெற்று மக்கள் நலத்திட்டங்களை தவேக அரசு சிறப்பாக செயல்படுத்தும் என்றார். மாநில உரிமையை காக்கும் அரசாகவும் தவேக அரசு இருக்கும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் மதுக்கடைகளை படிப்படியாக மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சிக் காலத்தில் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 400 கோடி ரூபாய் ஊழல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். தவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 பேர் இடம்பெற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஊழல் இல்லாத ஆட்சியை தவேக அரசு உறுதி செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு என்பதை தமிழகம் ஏற்காது என்று திமுக வெளிப்படையாக அறிவித்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு மாறாக மக்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும் இதன் மூலம் புதிய வரலாறு எழுதப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவதாகவும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட வரம்பிற்கு உட்பட்டே கடன் வாங்கியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக் காலத்தில்தான் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் இரட்டை இலக்கத்தை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் கடன் சுமை 1,70,000 கோடி ரூபாயாக உயரும் என்று இடைக்கால பட்ஜெட்டிலேயே அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும், அதன் பின்னர்தான் தவேக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை தவேக அரசு குறைக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் என்பதால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசும் குறைக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 2 கோல் அடித்தன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பாசா ஆன் பன்னச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் ரெமுஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா, கரிஷ்மா தமிரி, தஸ்னிமர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா ஃபிரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. உலகக்கோப்பை சண்டா தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷிவானி பிரஜாபதி தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தை பிடித்தது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 9 தங்கம், 6 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5.

வணக்கம் நேயர்களே. வணக்கம் மாணவ கண்மணிகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? விடுமுறையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? 1, 2, 3 இன்னும் 15 நாள் லீவ் இருக்கு அப்படின்னு சிலர் சந்தோஷத்தில் இருப்பீங்க, இன்னும் 15 நாள் தான் லீவ் இருக்கு அப்படின்னு சிலர் கொஞ்சம் வருத்தத்தோட இருப்பீங்க. லீவோ ஸ்கூலோ எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்தாலே லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. அதோட நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் வேணும்னு சாதிச்சவங்கள்லாம் சொல்றாங்க. எப்படி எப்படி எப்படி அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஏதோ சொல்லிடுறோம். இப்போ சுவாசத்தை கவனியுங்கள், ஆயுள் கூடும். வார்த்தையை கவனியுங்கள், மதிப்பு கூடும். செய்யும் செயலை கவனியுங்கள், நிதானம் கூடும். எண்ணங்களை கவனியுங்கள், வாழ்வில் வெற்றிகள் கூடும்னு சொல்றாங்க. என்ன கண்மணிகளே, எது எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு கவனிச்சிங்களா? இப்போ சொல்லுங்கள், இப்படிலாம் கவனமாக இருந்தால் நம்ம லைஃப் சூப்பராக தானே இருக்கும். சரி, அதே சந்தோஷத்தோடு வாங்க இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுக்களை விளையாடுறதுக்காக உங்களுக்காக 2 இணைப்புகள் காத்துட்ருக்கு. அறிமுக மாணவ செல்வங்களுக்கு 24 24 24, வழக்கமாக பேசுகிற மாணவர்களுக்கு 24 24 29, முன் இணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் 8:12 இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோட இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்கம்மா? தன்ஷிகா. எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரையில இருந்து.
0: என்ன படிக்கிறீங்கம்மா? யோசிங்க, ஆறாவது சொல்லலாமா ஏழாவது சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதான் முதல் முறையா பேசுறீங்களாமா?
1: ஆமா.
0: எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? சரி, வீட்டில் இருக்கவங்களாம் அறிமுகப்படுத்திக்கிங்க. முதன் முதல்ல தன்ஷிகா பேசுறாங்க. யார் எல்லாம் இருக்காங்க?
1: அம்மா இருக்காங்க.
0: சரி.
1: அண்ணா.
0: படிப்பை மட்டுமே குறிக்கோளாக
1: இருக்கீங்க.
0: சரிங்க தன்ஷிகா, இப்போ விளையாடலாமா? சொல விடை, பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரெண்டு விளையாட்டுகள். சுழல் முறையில் தான் நம்ம இப்போ சொல விடை அப்படின்னு சொன்னால் பழமொழியில் நம்ம படிச்சிருப்போம்ல, காலம் பொன் போன்றது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்லாம் படிச்சிருப்போம்ல பழமொழி, டைம் இஸ் கோல்டு அப்படின்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? அதை வந்து அதை தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லுவோம். ஆனால் பிரித்து சொல்லுவோம், வார்த்தைகளை முன்னாடி பின்னாடி போட்டு சொல்லுவோம், நீங்க சரியா கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுதான் அந்த விளையாட்டு.
1: முன்னாடி பின்னாடி
0: போட்டு. ஆமா, அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டா அதே இத சொல்லாம வார்த்தைகளை மாத்தி மாத்தி சொல்லுவோம், அந்த வரியில இருக்கிற வார்த்தைகளை. ஓகேவா? ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கா? முதன் முறையில பேசுறதுனால கொஞ்சம் பயமா இருக்கீங்கன்னு நான்
1: நினைக்கிறேன்.
0: சரி, சொல்லலாமா? என்னாச்சு? ஒலி அளவு அதிகமா இருக்கு.
1: எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்கக்கா.
0: எக்ஸாம்லா? தெரியும் முகத்தில், அழகு அகத்தில். தெரியும் முகத்தில், அழகு அகத்தில் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதேதான், அதேதான், அது மாதிரி தான். இது வந்து எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், இப்போ தான் உங்களுக்கு விளையாட்டுக்காக சொல்ல போகிறேன். சரியா? சொல்லிடலாமா? அப்போ அது இல்லையாக்கா அப்படிங்கிறீங்களா? சரி, இதை சொல்கிறேன், முயற்சி பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இன்னொரு நாள் வந்து நீங்கள் சொல்லலாம், ஏன்னா முதன் முறையாக பேசுகிறீங்க இல்லையா. சொல்லலாமா? வல்லவன் உண்டு வையகத்தில் வல்லவனுக்கு. இது சரியா சொல்லுங்க பார்க்கலாம். வல்லவன் உண்டு வையகத்தில் வல்லவனுக்கு. அவ்வளவுதான், சொல்லிட்டீங்க பாருங்க. சரியா? ஏன் அப்படி சொல்றாங்க? வல்லவனுக்கு வல்லவன், வையகத்தில் உண்டுன்னு என்ன சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க?
1: சொல்றீங்க,
0: ஆனா சரியா எங்களாலதான் கே

0: முடியல, இன்னொரு நாள் வந்து நம்ம சரியாக கோபுரம் கிடைக்கிற இடத்துல நம்ம தெளிவாக பேசணும். நன்றிங்க தன்ஷிகா. அதாவது நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்லாம் இல்லை, வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உலகத்தில் இருக்கதா செய்வாங்க அப்படிங்கிறது மாதிரியானதான் அதனுடைய பழமொழி. நன்றிமா, புது நேயராக அறிமுக நேயராக இணைப்பில் வந்ததற்கு. தொடர்ந்து நம்ம பண்பலையோடு இணைஞ்சிட்டே இருங்க. அடுத்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக யார் காத்துட்ருக்காங்கன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் உங்களுக்காக.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: கட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார்ற

எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர்ற மெதச்சா கேட்ட பயசா ரெடியா இடி.

0: இப்போ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டை விளையாடுறதுக்காக யார் வரணும் அப்படின்னு நம்ம கூப்பிடக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா 8:20 வாங்க. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலிருந்து.
0: திண்டுக்கல் மாவட்டம்
1: வடமதுரையிலிருந்து.
0: வடமதுரையிலிருந்து ஏன் அப்படி நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதே?
1: என்ன
0: குறிப்பிடுத்திருக்கீங்க? விளையாட்ட பத்தி தெரியுமா? பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும்?
1: தெரியும்க்கா.
0: சரி, உங்களுக்கான

0: இப்ப என்ன கொடுக்க போறோம்னா, சரி, மரங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: எந்த மரம் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து தென்னை மரம் ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, தென்னை மரத்தோட இன்னொரு மரமும் சொல்லுவாங்க, அந்த மரத்தை பத்தி தான் இப்ப நான் கேட்க போறேன். பனை மரம்.
1: பனை மரத்தில் நீர் மட்டம் குறையாமல் நீரை சேமிக்கும் தன்மையுடையது.
0: என்ன அப்படி வாசிச்சிட்டீங்க?
1: 11 வருடங்களுக்கு பயன் தரக்கூடியது. நுங்கு தரும்.
0: சரி, நான் பயந்துட்டேங்க, புக்க ஏதோ முன்னாடி எடுத்து வச்சிருக்கீங்களோ அப்படின்னு.
1: அப்படிலாம் இல்லைங்க.
0: சரி சரி, சரி சொல்லுங்கம்மா உதயலட்சுமி.
1: அதுக்கப்புறம் தண்ணி வந்து நல்லா சேமிச்சு வச்சுக்கும்.
0: நிலத்தடி நீரை வந்து நல்லா உறிஞ்சி வச்சுக்கும் இந்த மரம். சரி,
1: வெயில் காலத்துல நொங்கு சாப்பிடுறதுக்கு பயன்படும்.
0: இந்த காலத்துல
1: பழம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓலைச்சு வெடிகள்லாம் கிடைக்கும்.
0: இந்த பனை ஓலையில தான் வந்து இந்த திருக்குறள், சிலப்பதிகாரம், இந்த இதெல்லாம் இதெல்லாம் அரிச்சிடாம இருக்கிறதுக்கு இந்த மட்டையில தான் எழுதி வச்சிருந்தாங்க. ஓலைச்சுவடிகளா இதோட தான் பயன்படுத்தினாங்க. அப்புறம்
1: ஆமாங்கா, விசிறி எல்லாம் தயாரிப்பாங்க.
0: சரி, அப்புறம்
1: அதுக்கப்புறம் பதநீர் எல்லாம் கிடைக்கும்.
0: அருமை. அப்புறம்
1: வீடு கட்டுறதுக்கு மேல கூரை மேல போடுவாங்க.
0: அந்த மட்டைகள்லாம் வந்து அதை வச்சு ரொம்ப குளுமையா இருக்கும். இப்ப எல்லாம் ஏசி போடுறாங்கல்ல, அந்த இதை வச்சு மேய்ஞ்சாங்கன்னா ஏசி போடவே தேவையில்லை. அப்புறம்
1: அதுக்கப்புறம்
0: சரி, இனிப்பா ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க சொல்லவே இல்லை. நம்ம அதை சரியா பயன்படுத்தலைங்கிறதுனால வரலையோ.
1: நொங்கு சொன்னீங்கக்கா.
0: நொங்கு சொன்னீங்க, வேற என்ன மரம்? நம்ம மாநில மரம் இல்லையா? மாநில மரம்னு
1: சொல்லுவோம்.
0: தமிழர்கள்லாம் வந்து கேட்டதை தரும் கற்பகத்தரு அப்படின்னு கூட இந்த மரத்தை சொல்லுவாங்க. சரிங்கம்மா, ரொம்ப அருமையா பனை மரத்தை பத்தி. பக்கத்துல அதிகமா இருக்கோ பனை மரம்லாம்?
1: எங்க தோட்டத்துல நிறைய இருக்குங்கக்கா.
0: தோட்டத்துல அதான பார்த்தேன், நிறைய பயன்களை அதட்டு நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க, அதனாலதான் சொல்லிட்டீங்க டக்கு டக்குன்னு. ரொம்ப அருமையா அந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி வச்சுக்கிறதுலாம் சொன்னீங்கல்ல, நல்ல ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அப்பகப்ப இருக்கிற மரங்கள் மட்டும் இல்லை, இதெல்லாம் வந்து காலத்துக்கு 100-150 வருஷம் வரைக்குமே இந்த மரங்கள்லாம் வந்து நினைச்சிருக்க கூடியது, அதோட பயன்களுமே அப்படிதான் இருக்கக்கூடியது. ரொம்ப அருமையா பேசுனீங்க உதயலட்சுமி, வாழ்த்துக்கள்மா. சரி, பாடல் கேட்கலாமா? நன்றிம்மா,
1: கேட்கலாம்.
0: நன்றி.

0: எட்டு மணி 28 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். உள்ளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு உதயலட்சுமியை தொடர்ந்து இப்ப அடுத்ததாக சொலவடை விளையாட்டு விளையாடுறதுக்காக யார் என் பிள்ளை காத்துட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். திருச்சி மாவட்டம்
0: ரூபாஸ்ரீ. ரூபாஸ்ரீ, ஏன் நீங்க பேசாதான் விட்டு விட்டு கேக்குது? தெரியலையே. என்ன படிக்கிறீங்கம்மா ரூபாஸ்ரீ?
1: 8th.
0: 8th முடிச்சிட்டீங்களா இல்ல 8th போக போறீங்களா?
1: 8th முடிச்சிட்டேன்.
0: சரி, 9th போக போறீங்க. சாப்பிட்டீங்களா ரூபாஸ்ரீ?
1: சாப்பிட்டேன்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: சாம்பார்.
0: சரி சரி, சாம்பாரை சாப்பிட்டுட்டு சொலவடை விளையாட்டை விளையாடுறதுக்காக தெம்பா வந்துட்டாங்க நம்ம ரூபாஸ்ரீ. என்ன சிரிக்கிறீங்க? சரி, இப்போ சொலவடை விளையாட்டு விளையாடுறமா? இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கீங்களாமா?
1: இல்லை.
0: இதான் முதன் முறையா அக்கா கூட? சரி, விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: சுரை ஒன்று போட்டா முளைக்குமா விதை ஒன்று? சுரை ஒன்று போட்டா முளைக்குமா விதை ஒன்று? இதங்க சரியா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: விதை ஒன்று போட்டா விதை ஒன்று போட்டா சுரை ஒன்று முளைக்கும்.
0: ஆஹாஹா, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்களே ரூபா, வெரி குட். சரி, ஏன் அப்படி சொல்றாங்க, இது அர்த்தம் தெரியுமா?
1: தெரியாது.
0: தெரியாதா? விதை ஒன்று போட்டா சுரை ஒன்று முளைக்குமா? நீங்கள் வந்து என்ன விதை உங்களுக்கு இப்போ பழங்களில் எந்த பழம் ரொம்ப பிடிக்கும்?
1: மாம்பழம்.
0: மாம்பழம். இப்போ மாங்குட்டையை வந்து நீங்கள் மண்ணுக்குள்ளே பதச்சு வைக்கிறீங்க. பதச்சா என்ன வரும்?
1: முளைச்சி வரும்.
0: என்ன முளைச்சி வரும்?
1: கண்ணு.
0: சரி, கண்ணு முளைச்சி வந்து அதில் என்ன பழம் வரும்?
1: மாம்பழம்.
0: இல்லை, சப்போட்டா தான் வரும். வராதுல்ல, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் கிடைக்கும். அதை தான் சொல்ல, விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா? இப்போ மாம்பழத்தை போட்டு சொரக்காய் அதில் வரப்போகுது, இல்லை சப்போட்டா பழம் வருமா? வராதுல்ல, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வரும். அதை தான், விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்று முளைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நாம் அன்பாக பேசணும்னா, நாம் அன்பாக பழகணும்னா,

0: நம்ம நல்லது செஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்?
1: நல்லது கிடைக்கும்.
0: அதனால நம்ம என்ன பண்ணணும்?
1: நல்லதுதான்
0: நல்லதே செய்யணும். நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும் இல்லையா? சரி சரிங்க ரூபாஸ்ரீ, ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சிங்க. உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பண்பலையோடு இணைஞ்சே இருங்க. பாடல் கேட்கலாமா?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் 8:35 இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இரண்டு விளையாட்டுகளோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப இணை பிளேயர் காத்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: சிவகங்கை மாவட்டம் ராஜா அண்ணாமலை. அன்புமணி பேசுறேன்.
3: அன்புமணி, சரிங்க. அன்புமணி, உங்களுக்கான பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுக்கான தலைப்பு என்னன்னா,

0: மாடு.
1: மாடு.
0: மாடு.
1: சரி மேடம். பால்.
0: சரி, பால் கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம்.
1: பொங்கல்.
0: பொங்கலா? ஓ, இதுக்காக பொங்கல் வச்சு சிறப்பிப்பாங்கங்கிறீங்களா?
1: ஆமாம் மேடம்.
0: சரி, பொங்கல்லாம் வச்சு. சரி, அடுத்து.
1: அப்புறம் வந்து வண்டி.
0: வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுது.
1: வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுகிறது.
0: பயணத்துக்கு அதிகமாக ஆரம்ப காலங்களில் அதை தான் பயன்படுத்தினாங்க. சரி, வேறு எதுக்கெல்லாம் பயன்படுது?
1: வேற வந்து உரல்.
0: சொல்லுங்கப்பா.
1: ஒன்றும்
0: யாரோ சொல்லி கொடுக்கறது மாதிரி எங்களுக்கு புரியுது.
1: உரம்.
0: உரம். அதோட சாணம் வந்து எருவா உரமா பயன்படுது மண்ணுக்கு, விவசாயத்துக்கு, இல்லையா? சரி, அடுத்து. என்னது? இது புல் சாப்பிடக்கூடியது. சரி, புல் தின்னும். வைக்கப்புல். வைக்கப்புல சாப்பிடுங்கிறீங்களா? சரி,
1: கயறு.
0: கயரா? கயரா
1: விளையாட்டுக்கு பயன்படுகிறது.
0: சரி, அதாவது அதோட தொல்லை வச்சு காலணிகள் மற்ற ஒரு சில பொருட்கள்லாம் தயாரிக்கப்படுறதுக்கு பயன்படுது. சரி, அவ்வளோதான் மேடம், விட்டுருங்க மேடம். அடிக்கிறது பார்த்து இருக்கு அன்புமணிக்கு. அப்படியா?
1: அப்படிலாம் இல்லை மேடம்.
0: சரி, இன்னும் சொல்லுவீங்க?
1: சொல்லுங்க.
0: சரி, சொல்லுங்க.
1: ஐயோ,
0: சரி, ஏற்கனவே எல்லாமே சொல்லிட்டீங்க நீங்களும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டீங்க. பொதுவாக இப்போதான் மாடு, மாடுக்கு இன்னொரு பெயர் செல்வம்னு சொல்லுவாங்க. இப்போதான் பணம்லாம் நிறைய வச்சவங்க தான் செல்வம். அப்படிலாம் மாடுகள் அதிகமாக இருந்தாவே அவங்க பெரிய செல்வந்தர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்று, மாடை வந்து அது இன்னொரு உயிர் நம்ம பார்க்காம குடும்ப உறுப்பினராக தான் பார்ப்பாங்க, இல்லையா? அதாவது பாட்டில் கூட, ரேஷன் கார்டில் கூட எங்கள் மாடு வந்து பேர் சொல்லி கேட்கும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய லாபங்கள் வந்து இதிலிருந்து கிடைக்குது. அதே மாதிரி விவசாயத்துக்கு இப்போலாம் டிராக்டர் வந்ததுனால தான் அது உழுகிறதுக்கு பயன்பாடு பொருளாக இருந்துச்சுங்கிறத நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல மாடை வச்சு தானே உழுதாங்க.
1: மாடை வந்து கடவுள் சொல்லுவாங்க.
0: கடவுள்.
1: கடவுள்.
0: ஆமா, கடவுளா தான் பூஜிப்பாங்க. கோ அப்படின்னு சொன்னாவே அது ஒரு உயிர், அது தெய்வத்துக்கு.
1: மாடு வளர்த்தா புண்ணியமா சேரும்.
0: வளம் வந்தா கோவை சுற்றினால் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பதான் தெரியுது, ஒண்ணு ஒன்னா தெரியுது. அன்பு பண்ணிட்டே அவங்க வருது. அப்படியா? சரிங்க சரிங்க சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க மாட்டை பத்தி. சரி, நன்றிங்க செல் அன்புமணி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. பாடல் கேட்கலாம்.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கற்றலைகளில் கன அலை, இது காதுகளின் காந்த அலை. கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். எல்லாமே பேசுகிறது நிகழ்ச்சியோடு சொல்லும் நேரம் 8:44. இப்போ சொலவடை விளையாட்டு விளையாடுறதுக்காக இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க, சந்திச்சிடலாமா? வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர்.
2: திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வரைக்கும் தான் எங்களுக்கு கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கேட்கல. என்ன படிக்கிறீங்க யுவஸ்ரீ? அப்படியா, சாப்பிட்டீங்களா? சரி, யார் எல்லாம் இருக்காங்க வீட்டுல?
3: அம்மா, பாட்டி, அப்பா,
2: எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கீங்களா? ஒரே ஜாலிதான் போங்க. சரி சரிங்க யுவஸ்ரீ, நம்ம விளையாடலாமா? இப்ப யுவஸ்ரீ விளையாடுறத கேக்குறதுக்காக எல்லாம் ஒட்டு மொத்தமா அப்படியே வானொலி பக்கத்துல உட்காந்துருக்காங்களா? சரி, நல்லா விளையாண்டனும். சரி, வா என்றால் வெட்டி கொண்டு, வருவான் கட்டி கொண்டு.

0: வா என்றால் வெட்டிக்கொண்டு, வருவான் கட்டிக்கொண்டு. ஒரு செயலை செய்யறதுக்காக சொல்லப்படுற பழமொழி இது. வா என்றால் வெட்டிக்கொண்டு, வருவான் கட்டிக்கொண்டு. யுவஸ்ரீ, நேரம் போயிட்டு. சொல்லுங்க சொல்லுங்க மறுபடியும். அங்கன மாத்தி புட்டிங்களே, வெட்டி கொண்டுங்கிறது கரெக்டு, அப்புறம் சொன்னதுல கொஞ்சம் குழப்பிட்டீங்க. நான் மறுபடியும்
1: சொல்றேன்.
0: சரி சரி, வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருவான். சரி, ஏன் அப்படி சொல்றாங்க, எதுக்கு இப்படி பாராட்டுறாங்க தெரியலையா? கண்டுபிடிச்சது பெருசுக்கா. போது அது சொல்ல சும்மா சொல்றேன் நான் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ விறகு, விறகு வெட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வெட்டிட்டு மட்டும் அந்த குச்சியை மட்டும் கொண்டாமல் அதை நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கட்டிக்கிட்டு ஒரு முறையாக ஒரு செயலை செய்கிறது, சொல்லாததையும் செய்கிறது. அதுக்கடுத்து அவங்க என்ன செய்யணும்னு சொல்லுவாங்களோ அதை முன்னாடியே செய்கிறது அப்படிங்கிறதையும் பொருள் கொள்ளலாம். நம்ம ஒன்று சொன்னோம்னா அவங்க ரெண்டாக செஞ்சுட்டு வருவாங்க, அதை விட நல்லபடியாக அதை முடிச்சுட்டு வருவாங்க அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லலாம். ரூபாஸ்ரீக்கிட்ட வந்து விளையாட்டில் வந்து நீ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ ஏ கிரேடு வாங்கணுமா, நீ ஏ ப்ளஸ் கிரேட் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம், வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருவான் அப்படின்னு. யுவஸ்ரீ ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்ம பண்பலையோடு இணைஞ்சிருங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. சரியா, பாடல் கேட்கலாமா? நன்றிம்மா.

0: நேரம் 8:52 இணைந்திருக்கிறோம். இளமை பேசுகிறது நிகழ்ச்சியோடு அன்புடர்களே, இன்றிரவு 10 மணிக்கு வரவிருக்கிறது நினைவே சுகம். இன்றைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது தருமபுரி மாவட்ட நேயர்களே. இப்போ பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டு விளையாடுறதுக்காக நாமளும் அழைக்கலாம். இணைப்பில் யார் காத்துட்டு இருக்காங்க? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் முசலம்பட்டில இருந்து ஜீவகார்த்திக் பேசுறேன்க்கா.
0: ஜீவகார்த்திக்.
1: ஆமாக்கா.
0: எத்தனை நாள் பேசிருப்பீங்க நம்ம பண்பலையில? எத்தனை முறை?
1: ஒரே ஒரு நாள் தான்க்கா முன்னாடி பேசியிருந்தேன்.
0: அப்படியா? அடுத்து 2ஆம் நாள் தான் இன்னைக்கு.
1: ஆமாக்கா.
0: ஜீவகார்த்திக் என்ன படிக்கிறீங்க?
1: 8th முடிச்சு 9th போறேன்க்கா.
0: சரி சரி. விளையாடலாமா? இந்த விளையாட்டு கேட்டிருக்கீங்களா நீங்க?
1: இப்பதான்க்கா பார்த்தேன்.
0: சரி சரி. இப்பதான் பாத்தீங்களா? கேட்டிங்களா? பாத்தீங்களா? சரி சரி சரி. இப்போ உங்களுக்கான தலைப்பு என்னன்னா மலர்கள்.
1: மலர்கள்.
0: ஆமா. மலர்கள்
1: அதை நம்மால் கூந்தலில் பெண்கள் கூந்தலில் வைப்பார்கள்.
0: சரி.
1: அது கடவுளுக்கு படைக்கப்படும். அது நறுமணம் தரும். ஒரு சிலருந்து மூலிகை கிடைக்கும்.
0: மருத்துவ பயன்பாடுகள்
1: மற்றும் நறுமணங்கள் அதுல இருந்து எடுப்பார்கள். அப்புறம்
0: நிறைய சொல்லிட்டீங்க. ஜீவகார்த்திக் ஒரு அழகு பொருளா பயன்படுத்துவாங்க இல்லையா? அலங்கார பொருட்களாவும் இதை
1: பயன்படுத்த கோயிலுக்கு அலங்கார பொருட்கள் சொன்னாங்க.
0: சரி சரி. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? எந்த பூ வச்சிருக்கீங்க? பூச்செடி நம்ம வீட்டுல இருக்கு.
1: எங்க வீட்டுல மல்லிப்பூ இருந்துச்சுக்கா, ஆனா இப்ப இல்லக்கா.
0: உங்களுக்கு எந்த பூ ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு இட்லி பூ பிடிக்கும்க்கா.
0: இட்லி பூ பிடிக்குமா? அது ரெண்டு வண்ணத்துல இருக்குல்ல, எந்த வண்ணம் பிடிக்கும்?
1: ஆமாக்கா, வெள்ளை கலர் ஒண்ணு ஆரஞ்சு கலர் ஒண்ணு. எனக்கு ஆரஞ்சு கலர் பிடிக்கும்க்கா.
0: ரொம்ப பிடிக்கும். சரி. அந்த கண் எங்கிட்டாவது கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா வாங்கி வீட்டுல வச்சு உங்க ஆசையெல்லாம் அப்படி பார்த்து பார்த்து ரசிங்களே.
1: எங்களுக்கு ஒரு கடைக்கு போனப்ப கிஃப்டா கொடுத்தாங்கக்கா, அதுல இருந்து தான்க்கா எனக்கு அந்த பூ பிடிச்சிருச்சு.
0: ஓ, அப்படியா? பரிசு பொருளா பூக்களை கொடுத்துருக்காங்க.
1: ஆமாக்கா.
0: சரி தங்கம், அழகா சொன்னீங்க. மருத்துவ குணம் வந்து பூக்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. ரோஜாவில் வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது. மல்லிப்பூ வந்து மன அழுத்தத்தை குறைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த செம்பருத்தி தாமரை இலைகள்லாம் வந்து இதயத்துக்கு நல்லது
1: அப்படின்னு. நம்ம கண்ணு வலினா அந்த கண்ணில் வச்சு அந்த மெட்ராஸ்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். கண்வள்ளிப்பூ. வாடாமல்லி வந்து நம்மளுடைய நினைவு திறனை அதிகரிக்குமா, அதனால தான் வந்து அதை கதம்பமாக பயன்படுத்தியிருக்காங்க போல, பூஜை பொருளாக கூட. ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, ரொம்ப அருமையா விளையாண்டுட்டீங்க. நிறைவு நேரா கூட வந்திருக்கிறீங்க. நன்றிங்க கார்த்திக் இணைப்பில் வந்ததுக்கு. தொடர்ந்து நம்ம பண்பலையோட இணைஞ்சே இருங்க.
1: நன்றிக்கா.
0: நன்றிப்பா.

சரிங்க, பொதுவாக மாணவர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா 8:56 ஆயிடுச்சு, அடுத்து கொடைத்தன்றல் கூட வரப்போகுது. எளிமை உள்ளங்களோடு இனிதை விளையாடி நினைவுக்கு வருகிறது. இன்றைய எளிமையை பேசுகிறது மீண்டும் நினைவே சுகத்தில் சந்திப்போம். அதுவரை எந்த பிள்ளையை எங்கே கண்டாலும் அது நம்மிடம் இருந்தால் திருத்திக் கொள்வோம் என கூறி விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

வணக்கம் நேயர்களே. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றாவை. தென்றலின் இன்றைய சுகம் என்ன? இசைஞானி இளையராஜா அவர்கள் மேற்கத்திய இசைபாணியில் நம் தமிழ் துறை இசைக்கு தந்த சில ஜோடி பாடல்கள். அது என்ன மேற்கத்திய இசைபாணி? அது மிகப்பெரிய வரலாறை கொண்டிருந்தாலும் கூட சுருக்கமாக சொல்லிவிடலாம். மேற்கத்திய இசை என்பது ஒரே ஒரு இசை வடிவம் அல்ல. அது பல நூற்றாண்டுகளாக உருவாகி வளர்ந்த ஒரு மிகப்பெரிய இசை உலகம். அது கிளாசிக்கல், பாப்புலர், ஃபோக், ரிலிஜியஸ், எலக்ட்ரானிக் போன்ற பல பிரிவுகளை கொண்டது. இன்று உலக அளவில் அதிக பயன்பாட்டில் உள்ள மேற்கத்திய இசை பாணிகள் என்று பார்க்க போனால் அது பாப், ராக், ஜாஸ், ப்ளூஸ் போன்றவைகள்தான். எதை மையமாக கொண்டு இது பாப், ராக் என்று இசை பாணிகளை பிரிக்கிறார்கள் என்று பார்த்தால், ஒரு இசை பாணி எது போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது, அதற்கு எந்தெந்த இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை கொண்டு அவற்றை ஜாஸ் என்று ப்ளூஸ் என்று பிரிக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், ராக் என்ற இசை பாணி சக்தி மிகுந்த எழுச்சியான ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது. அதற்கு பயன்படுத்தப்படும் இசை கருவிகள் எலக்ட்ரிக் கிட்டார், ட்ரம்ஸ், இதுபோலவே ஒவ்வொரு பாணிகளுக்கும். சரி, இன்று ஒலிக்கவிருக்கும் இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் எந்த மேற்கத்திய இசைபாணியைச் சேர்ந்தவை என்று கேட்டீர்கள் என்றால், அதற்கான பதில் சுலபமானதல்ல. அவர் வரம்புகளை உடைத்தவர். இன்னும் சொல்லப்போனால், இணைவதற்கு பொருத்தமற்றவை என்று சொல்லப்பட்ட இசைக்கருவிகளை கூட இணைத்து இனிமை தந்தவர். நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா? இசைஞானி இளையராஜா மேற்கத்திய இசை பாணியில் நம் தமிழ் திரை இசைக்கு தந்த அதிகம் பிரபலமாகாத சில ஜோடி பாடல்கள். பாடல் வரிகளை விட பாடல் முழுக்க பயன்படுத்தப்பட்டிருக்கும் தாளக்கட்டை, பிஜிஎம்களை, பாடலின் இடையே ஆங்காங்கே இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் முறைகளை ரசித்தீர்கள் என்றால், முன் எப்போதும் இல்லாத ஒரு சுகத்தை பாடல்களில் இன்று நீங்கள் ரசிக்கலாம். தொடங்கலாமா?

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மேற்கத்திய இசைபாணியில் இசைஞானி இளையராஜா நம் தமிழ் திரை இசைக்கு தந்த சில பாடல்களோடு இன்றைய கொடைத்தன்றல். சங்கமத்தை தேடும் காதல் நினைவுகள் மொட்டுக்களை போன்றது. சங்கமத்தை தேடும் காதல் நினைவுகள் மொட்டுக்களை போன்றது. சங்கமத்தில் ஆடும் காதல் கனவுகள் பூக்களை போன்றது. அது காயாகி கனியாவதற்கு கல்யாணம் வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது.

இசைஞானி இளையராஜா மேற்கத்திய இசைபாணியில் நம் தமிழ் திரை இசைக்கு தந்த அதிகம் பிரபலமாகாத சில ஜோடி பாடல்களோடு கோடை பண்பலையின் இன்றைய கொடை தென்றலை. புயல் மையம் கொண்டால் மண்ணில் மழை உண்டு. புயல் மையம் கொண்டால் மண்ணில் மழை உண்டு. காதல் புயலும் அப்படியே. முதல் சந்திப்பில் புயல் உருவாகிறது. கைகோர்க்கும் போது அது வலுப்பெற்று ஒரு மைய புள்ளியை நோக்கி நகர்கிறது. பின் மழை பொழிகிறது மனதில்.

மேற்கத்திய இசைபாணியில் இசைஞானி இளையராஜா நம் தமிழ் திரை இசைக்கு தந்த சில ஜோடி பாடல்களோடு கோடை பண்பலையின் கொடைத்தன்றான். காதலியின் கண்கள் அம்பு என்றால் எது வில்? காதலியின் கண்கள் அம்பு என்றால் எது வில்? அது காதலையும் ஆசைகளையும் கலந்து செய்த ஒரு பொருள். அது காதலையும் ஆசைகளையும் கலந்து செய்த ஒரு பொருள். காதல் ஆசையின் நாணை பின்னுக்கு இழுக்கும்போது கண்ணிலிருந்து அம்புகள் பாய்கின்றன.

மேற்கத்திய இசை பாணியில் அமைந்த இசைஞானியின் சில பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். மனதை அலைபாய வைத்தல் என்பது காதல் தன் கைகளில் கொண்டிருக்கும் விரல்களில் ஒன்று. மனதை அலைபாய வைத்தல் என்பது காதல் தன் கைகளில் கொண்டிருக்கும் விரல்களில் ஒன்று. அதுதான் இரு எண்ணங்களை உரசச் செய்து இதயத்தில் தீப்பிடிக்கச் செய்வது. அந்த தீயை கொண்டு இரவு உறக்கத்தை எரிக்கச் செய்வது.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
0: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
3: கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கணைகள் பரிமாறும் தேகம்
0: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள் படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர்
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும் சில ஓல்ட் மெமரிஸ் சில புது மொமெண்ட்ஸ் ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட் 64 years of strong foundation செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்

இசைஞானி இளையராஜா மேற்கத்திய இசை பாணியில் தந்த சில ஜோடி பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். காதலி அல்லது காதலன் எவ்வளவு அழகு என்பதை விட ஒருவர் இன்னொருவர் கண்களில் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்பதுதான் காதலின் ஆயுள் காலத்தை தீர்மானிக்கிறது. காதலி அல்லது காதலன் எவ்வளவு அழகு என்பதை விட ஒருவர் மனதில் இன்னொருவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்பதுதான் காதலின் ஆயுள் காலத்தை தீர்மானிக்கிறது.

மேற்கத்திய இசை பாணியில் இசைஞானி இளையராஜா அமைத்து தந்த சில பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றவனை. காதலில் ஒருவர் இன்னொருவரின் பாதியாகி விடுவது சாத்தியமா? காதலில் ஒருவர் இன்னொருவரின் பாதியாகி விடுவது சாத்தியமா? சாத்தியம்தான். ஒருவரின் அமைதியை மொழிபெயர்க்க தெரிந்த குரலாக இன்னொருவர் இருந்தால், ஒரு தனிமை பொழுதில் ஒருவரின் நினைவே இன்னொருவருக்கு துணையாக இருந்தால், ஒருவரின் மகிழ்ச்சி இன்னொருவரின் மனதில் பூத்தூவினால், ஒருவரின் துயரத்திற்கு இன்னொருவரின் இதயம் கனத்து போனால், இருவர் ஒருவராகலாம்.

இசைஞானி இளையராஜா அவர்கள் மேற்கத்திய இசைபாணியில் நம் தமிழ் திரை இசைக்கு தந்த சில ஜோடி பாடல்களோடு கோடை பண்பலை 100.5 இன்றைய கொடை தென்றலை. மின்னலும் காதலியும் ஒன்றா, மின்னலும் காதலியும் ஒன்றா, மின்னல் என்ன செய்யும், வருவதற்கு முன் அதிர்வை உண்டாக்குவது, வந்த பின் வெளிச்சம் பரவச் செய்வது, கண்களை மயக்குவது, நீண்ட நேரம் நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் போவது, பட்ட இடம் தீப்பற்றி எரிவது, இவைகளையெல்லாம் வைத்து பார்த்தால் மின்னலும் காதலியும் ஒன்றுதான்.

இசைஞானி இளையராஜா அவர்களின் மேற்கத்திய இசை பாணியில் அமைந்த சில பாடல்களோடு இது கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். மீட்டும் விரல்களை கொண்டுதான் இசை கருவிகள் தங்கள் இனிமைகளை வெளியிடுகின்றன. மீட்டும் விரல்களை கொண்டுதான் இசை கருவிகள் தங்கள் இனிமைகளை வெளியிடுகின்றன. வாசிப்பவனும் இசைக்கருவியும் ஒத்திசையும் விதத்தை பொறுத்துத்தான் வெளிவரும் ராகம் தன் பெயரை என்னதென்று சொல்லும்.

என்ன நேயர்களே, ரசித்தீர்களா நிகழ்ச்சியை? இசைஞானி இளையராஜாவின் மேற்கத்திய இசை பாணியில் அமைந்த சில பாடல்கள் உறக்கத்திற்கு விடை சொன்னதா, அல்லது கிறக்கத்திற்கு வழி சொன்னதா? இசை தட்டுக்கள் தந்த அந்த இன்னிசையை உங்கள் இதயத்திற்கு இடமாற்றம் செய்தமைக்காக நிகழ்ச்சியிலிருந்து பெருமகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். ரவிச்சந்திரன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கொடைக்கானல் பண்பலை வானொலி 100.5.

கொடை தென்றலின் இசை நீட்சியால் இனிப்பான நினைவுகளை மீட்டெடுத்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் அதை மேலும் சுகப்படுத்த, இதயத்தை இதப்படுத்த இப்பொழுது பண்பலை தருகிறது நினைவே சுகம். இன்றைய நேரலை எந்த மாவட்ட நேயர்களை அழைக்கிறது? முக்கணிகளில் முதல் கனியை விளைவிப்பதில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம், சாதலை நீக்கும் அருள்நெல்லி தன்னை தமிழ்ச்சொல் அவைக்கு ஆதரவோடு கொடுத்த அதியமான் ஆட்சி செய்த மாவட்டம், அருள் வழங்கும் ஆன்மீக தலங்களையும் மனம் ரசிக்கும் சுற்றுலா இடங்களையும் கொண்ட தருமபுரி மாவட்ட நேயர்களைத்தான் இன்று பாடல் கேட்க அழைக்கின்றோம். வாருங்கள், தருமபுரியின் அறிமுக நேயர்கள் 24, 24, 24 வழக்கமாக பேசக்கூடிய தருமபுரி மாவட்ட நேயர்கள் 24, 24, 29 முன் இணைப்புக்கு 0, 45, 42 நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: 10:07 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: இந்த இரவு நேரத்தில் கோடை பண்பலையில இடைக்கால பாடல் கேட்பது என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி. அந்த வகையில் நான் தர்மபுரி மாவட்டம் கெங்குச்சேட்டுப்பட்டி பீமராஜம்மா.
0: சொல்லுங்க பீமராஜன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து ஒரே ஒரு கிராமத்திலே 1987 வெளிவந்த படமா.
0: சரி,
1: அந்த படத்துல இருந்து ரெட்டை கிளிகள் அற்புதமான பாடல் இந்த இரவு நேரத்துல அனைத்து அன்புகளும் குடும்ப பாடல கேட்கட்டும்.
0: ரெட்டை கிளிகள்.
1: ஆமாமா,
0: கேட்கலாங்க ஐயா.
1: நன்றிமா.
0: நன்றி.

0: நேரம் 10:13 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் தருமபுரி நகர பகுதி மதிகோன்பாளையம் மோகன் பேசுறமா.
0: மோகன்.
1: ஆமாமா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க ஐயா.
1: ரொம்ப மகிழ்ச்சிமா. எனக்கு கீதாஞ்சலி படத்துல இருந்து துள்ளி எழுந்தது பாட்டு, அந்த பாடல் கொடுமா. வாய்ப்புக்கு நன்றிமா.
0: நன்றிப்பா, பாடல் கேட்கலாங்க.

0: இதயங்களில் இசை வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் பேசுறேங்க.
0: என்ன பாடலாம் கேக்கலாம்?
1: நெல்லிக்கனி படம். நான் ஒரு கோயில் தொடங்கும் பாடலுங்க. நன்றிங்க.
0: நட்பு பாடல். உங்க நண்பியோட பேர் சொல்லலாமா?
1: நிறைய பேர் இருக்காங்க, சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆள் பர்சனா கோச்சுவாங்க. என்னோட குடும்பத்திலயே நிறைய பேர் இருக்காங்க. அதே போதும்.
0: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம் ராஜேஸ்வரி. கேக்கலாமா அந்த நட்பான பாடல?
1: நன்றி நன்றி
0: நன்றிமா.

0: நட்பின் நினைவுகளை நினைத்து நிகழ்ந்த நேரம் 10:24. இது உங்கள் நட்பான அலைவரிசை கோடை பண்பலை 100.5. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுக்கும் யார் பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் ஜெகதீஷன் பேசுறேன்.
0: எங்க இருந்து? தருமபுரி மாவட்டம்
1: அரூர் புதுப்பட்டி.
0: அரூர் புதுப்பட்டி, பேர் சொல்லுங்க.
1: ஜெகதீசன்.
0: ஜெகதீசன், சொல்லுங்க ஜெகதீசன், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: பாச பறவைகள்
0: சரி சரி, உங்களுக்காக அந்த பாடல பண்பலை குயில் பாடுது, கேட்கலாங்க. நன்றி.

0: இசை தமிழ் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 20:10 நிமிடம் இணைந்திருக்கிறோம் நினைவேசுகம் நிகழ்ச்சியோடு. இன்றைய நினைவேசுகம் நிகழ்ச்சியானது தருமபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. வரலாம் தருமபுரியின் அறிவு நேயர்கள் 24 24 24 வழக்கமாக பேசக்கூடியவர்கள் 24 24 29 முன் இணைப்புக்கு 0 4 5 4 2. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க வணக்கம்.
1: கோடை பண்பலை 100.5 நிலை கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிப்போடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தருமபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல் பணியறேனப்பா.
0: சொல்லுங்க தங்கவேல், என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: அம்மா, இயக்குனர் டி ராஜேந்திரின் ஒரு தாயும் சபதம் என்ற திரைப்படத்தையும்மா சொல்லாம தானே இந்த மனசு தவிக்கிறது இந்த மனசு தவிக்கிறது என்ற பாடல் அனைத்து அன்பு உள்ளங்களுக்காக கொடுக்கமா. நன்றியம்மா.
0: இந்த பாடல் இப்ப கேக்கலன்னா உங்க மனசு தவிச்சு போயிரும் போலயே. சரி,
1: ஒண்ணு
0: கண்டிப்பா கண்டிப்பா பண்பலை அப்படிலாம் செஞ்சிடாது. இப்ப பாருங்க பாடல் வருது, கேட்கலாங்க. நன்றிங்கய்யா.

0: தவிக்குது. உள்ளங்களில் நிறைந்த உதடுகள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். சொல்லும் நேரம் 10:35 இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தருமபுரியிலிருந்து ரமணி.
0: ரமணி, என்ன ஒற்றை வார்த்தை கூட வரல, மட்டும்தான் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரமணி? படிக்கிறீங்களா?
1: படிக்கிறேன்.
0: எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
1: 10ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
0: படிச்சு முடிச்சிட்டீங்களா? படிக்க போறீங்களா?
1: முடிச்சிட்டேன்.
0: முடிச்சிட்டீங்க, சரி. அப்போ 11ஆவது போக போறீங்க.
1: ஆமாம்.
0: சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் தருமபுரி. பாடல் சந்தைக்கு வந்த கிளி.
0: சந்தைக்கு வந்த கிளி, மனப்பாடமா சொல்ற மாதிரி இருக்கே. இல்ல, மனசுல இருந்தா சொல்றீங்க. அதுக்கும் தான். சரிங்க ரமணி, இணைப்பில் வந்ததுக்கு மகிழ்ச்சி. பாடல் கேட்கலாமா?
1: நன்றி.
0: அதுக்கு ஒரே பதில் தான், நன்றிம்மா.

0: கொடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு வரும் மனதோடு ராகத்தில்.
1: என்ன
2: தூரத்து சொந்தம்
1: ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா?
0: 24 மாவட்டங்களில் இன்னிசை பாடும் உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நான் யாருன்னு என் பெருமை ஏன் வாயால சொல்லக்கூடாது?
2: நாளை சந்திக்க இருக்கிறது.
3: என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன?
0: கொடைக்கானலில் இருந்து
2: ஏறக்குறைய
0: 250 முதல் 350
2: கிலோமீட்டர் தொலைவில் உள்ள
0: நம் தூரத்து சொந்தங்களை.
4: ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது?
2: நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: திருவாரூர்,
2: நாகப்பட்டினம், கடலூர்,
0: நீலகிரி,
2: கேரளத்தின் இடுக்கி மாவட்ட நேயர்கள்.

0: என்னது இம்புட்டு நீளமா இருக்கு அம்மாடி?
1: துரத்த சொந்தம் நீங்கள்,
2: எப்போதும் உங்கள் பக்கத்தில் நாங்கள்.
3: ஆஹாஹா, ரொம்ப தூக்கி வச்சு பேசுறானே, நம்ம பவரை காட்டிட வேண்டியதான்.
1: மனதோடு ராகம்,
2: நாளை காலை 8 மணிக்கு
4: ஓடோடி வா, ஓடோடி வா, ஓடோடி வா.
2: துரத்து சொந்தம்.
1: நேரம் 10:42 இணைந்திருக்கிறோம் நினைவே சுகம் நிகழ்ச்சியோடு. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
5: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். தருமபுரி மாவட்டம் பூகாநெல்லி ராஜா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் ராஜா. என்ன ஊர் சொன்னீங்க?
5: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பூகாநெல்லி.
1: பூகாநெல்லி,
5: ஆமாங்க.
1: எதனால அந்த பேரு பூகாநெல்லி? என்ன
5: அப்போது வச்சுட்டாங்க?
1: அப்போதைக்கு ஏதோ வச்சுட்டாங்க. சரி சரிங்க ராஜா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
5: சின்ன தாய் பாடல்.
1: சின்ன தாய் படத்துல இருந்து. உங்களோட இணைப்பு விட்டு விட்டு கேட்கறதுனால சரியா கேட்க முடியல. சரி, பாடல் கேட்கலாம் ராஜா. நன்றி.

0: இப்போதும் எப்போதும் உங்களோடு இணைந்தே இருக்கக்கூடிய இனிய அலைவரிசை கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 10:48. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு அற்புதமான இரவு வணக்கம்.
0: வணக்கம் உங்களுக்கும். யார் பேசுறீங்க?
1: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் திண்டல் பஞ்சாயத்து கண்ணுங்க.
0: கண்ணு
1: தலையங்கோட்டையிலிருந்து. ஆமா,
0: முழு பேரே கண்ணு.
1: முழு பேரே கண்ணு தாங்க.
0: சொல்லுங்க கண்ணு, என்ன பாடல் கேட்கலாம்?
1: முகன ஒரு கேள்வி குறிப்பிடம். அந்த பாட்டு மலர்ந்தது பாட்டு வந்துருங்களா?
0: வெளியிலே மலர்ந்தது.
1: வெளியிலே மலர்ந்தது அந்த பாடல்.
0: சரிங்க சரிங்க, கேட்கலாங்க.
1: அனைத்து உள்ளங்களுக்காக நன்றி. வணக்கம்.
0: கண்ணுன்னு பேர் வச்சுட்டு இந்த விழியிலே அப்படிங்கறத மறக்கலாமா?
1: மறக்கலையே.
0: சரிங்க சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி, வணக்கங்க.

0: இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்ட நேயர் வரலாம். வணக்கம்.
1: வணக்கமா, நான் தருமபுரியில இருந்து ராஜ்குமார்.
0: ராஜ்குமார், சொல்லுங்க ராஜ்குமார், என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: படம் தெய்வ வாக்கு. வள்ளி வள்ளி என வந்தா வடிவேல் என்ற இளையராஜா ஐயாவோட குரலும் இசையமைப்பும் எங்களை மெய்மறக்க செய்கிறது.
0: இசை ஞானி. எந்த பாடல் கேட்டாலும் அந்த உலகத்துக்குள்ள அந்த மனநிலைக்கு போக வைக்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வு வந்துடும் இல்லையா?
1: அது இரவு நேரத்துல இந்த பாடல் கேட்டா அந்த லெவலே வேற.
0: சரிங்க, அந்த லெவலே வேற அப்படின்னு சொல்லிட்டு அதே சந்தோஷத்தோட பாடல கேளுங்க. நன்றிங்க.
1: நன்றி.

தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை தந்து அவர்களின் நினைவுகளை சுகமாக்கி மகிழ்வில் விடைபெறுவது இன்றைய நிகழ்ச்சி. நாளைய நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு நேரலையில் நேயர்களை சந்தித்த மகிழ்வில் விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

நீண்ட நிழல் என்று சொல்வதா, நெஞ்சம் தேடும் அமைதி என்று சொல்வதா, இருள் என்று சொல்வதா, இல்லை கருமை என்று சொல்வதா? எப்படி சொன்னாலும் இரவு பொழுது என்றால் அது ஒரு அழகிய நேரம். குளிரும் ஓய்வும் என தொடரும் இனிமையான பொழுது. இதமான பொழுதை இசை கொண்டு இணைப்போம் கொடை பன்மலையின் ஒரு பிளேண்டில் இரவு சிறகு.

நம் இனிய கோடை பண்பலை 105 நாளை வளமறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸ் மாட்டுத்தாவணி மதுரை, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை. 7:10 வேளாண் தகவல்கள். 7:20 பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அஞ்சு. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஆர்கேஜி நெய்யின் மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள்.

புலரும் இனிய காலை பொழுது அனைவருக்கும் மனமகிழ்ச்சியை அள்ளித்தந்து அனைவரின் செயல்களும் சிறக்க வாழ்த்துகிறது நமது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நமது வழமையான அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz கேட்டு ரசிக்கலாம். உலகெங்கும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் நியூஸ் ஆன்யர் என்ற செயலி மூலமாக கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1940

8, விசாகா 26, பராபவ வைகாசி திங்கள் 2 நாள், திருவள்ளுவராண்டு 2057, மே மாதம் 16 தேதி 2026, சனிக்கிழமை. நேரம் சரியாக அதிகாலை 4:57.

விடியும் அதிகாலை பொழுதில் மனதின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவும் மனம் அமைதி பெறவும் இறையருள் தேடி இறை பாடல்களோடு கொடை பண்பலை 100.5 அருள் மாலை.